சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோ

0: லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பாத்து வையே.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள்

0: முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: விழும் வேகத்தை விட எழக்கூடிய வேகம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தோக்கடிக்கிறதுக்கு யாருமே கிடையாதுங்க. இன்னைக்கான நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செமையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன் நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்குங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக சத்யானா பல தகவல்களை எடுத்துகிட்டு வந்திருக்கு. அதில் தோல்வி அடைஞ்சிட்டோம், அதில் ஒரு வேளை அவமானப்பட்டுட்டோம், ஒரு வேளை தோல்வி போய் எங்கேயுமே எல்லாமே போயிடுச்சு. நம்ம கையிலேருந்து எல்லாமே போனதுக்கப்புறம் கூட என்னால் முடியும் அப்படி சொல்லிட்டு திரும்ப நம்ம எழுந்தோம் அப்படின்னா அங்கே தாங்க நம்மளுடைய உண்மையான நம்பிக்கையும் நம்முடைய உண்மையான நன்மதிப்புமே இருக்குது. ஸோ அதனால் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சரி, டேக் இட் ஈஸி மேக் இட் ஈஸி அப்படி மாதிரி டக்குன்னு கிளம்பி போய்கிட்டே இருங்க. இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்னைக்கு மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் வரக்கூடிய நாட்கள் அதாவது இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததாக உங்க அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
2: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியை சத்யானா என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, கண்களை மூடிக்கொண்டு பார்க்கக்கூடிய கடல்வாழ் உயிரினம் எது? கண்களை மூடிக்கொண்டு பார்க்கக்கூடிய கடல்வாழ் உயிரினம் எது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 9787770078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்கில் இருக்குது, அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாகவே அசோக் சரணுடைய அடி ராட்டினம் போல் சாங் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: நீதானே.
1: இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
2: ஜூன் 1 தேதி முதல் ஆரம்பமாகிறது.
1: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 9 மணி வரை.
2: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
1: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
4: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கிய மேதை ஃபியோதர் தஸ்தாயேவ்ஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ளே போனால் ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமாக பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலாக நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக வந்து இருந்தது. அதே மாதிரி தான் அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தென்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல, காதலனுக்கு நாஸ்தென்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த நாள் லெட்ரு போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன் இதெல்லாம் நாஸ்தென்காவை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. 4 இரவில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ நாஸ்தென்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டுருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி என்னோடய காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த இடத்துல நாஸ்தென்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தென்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால் புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க. தஸ்தாயேவ்ஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
5: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
6: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
5: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
7: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்துமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 முதல் 11 வரை. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
8: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
0: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஃபர்ஸ்ட் அப்டேட்டாக ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இது கண்டிப்பாக நேற்றே வந்திருக்க வேண்டிய அப்டேட்டு, பட் நேற்று வந்துட்டு நம்ம ஷோ கரெக்டாக முடியும் போது தான் இந்த ஒரு அப்டேட் வந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக கிழக்கு சீமையிலே அதுக்கப்புறமா நிறைய படங்கள், இந்த கிராமத்து கதைகள் படங்கள்லாம் வந்துட்டு நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த புதிய வார்ப்புகள், நிறமாறாத பூக்கள், அலைகள் ஓய்வதில்லை இந்த மாதிரி படங்கள்லாம் இந்த படங்களுக்கான இயக்குனர் இமயம் அப்படின்னு போற்றப்படக்கூடிய பாரதி ராஜா அவர்கள் நேற்று காலையில் வந்துட்டு அவருடைய இன்னுயிரை நீத்திருக்காரு. வெளிப்புற படப்பிடிப்புகளுக்கு கொண்டு வந்து, அதாவது கிராமத்து கதைகளை வெளியே கொண்டு வந்து மண்ணுடைய புகழை வந்து பரப்புனவர் இவர் தான் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய இயற்பெயர் சின்னசாமி அப்படிங்கிற ஒரு பெரிய மாயத்தேவர் அப்படிங்கிற இந்த இயற்பெயர் கொண்டவர். இவருடைய பிறந்த தேதி ஜூலை 17 1941 பிறந்தார். இவருடைய சொந்த ஊர் தேனி அள்ளி நகரத்தில். அது மட்டும் இல்லாமல் இவர் 16 வயது நிலை படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமானவர். அப்போ இருந்து கிராமத்து கதைகள் மேலே அதிக ஆர்வம் கொண்டவர். கிராமத்து கதைகளை கொண்டு வந்து மக்கள் முன்னாடி கொண்டு சேர்க்கிறவர். இவர் வந்து 6 தேசிய விருதுகளையும் பத்மஸ்ரீ விருதையுமே பெற்றிருக்காரு. இதனாலேயே இவர் வந்துட்டு இயக்குனர் இமயம் அப்படின் மாதிரி போற்றப்படுறாரு. இவர் வந்துட்டு நேற்று அவருடைய இன்னுயிரை நீத்திருக்காரு. இவருக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய உத்தரவுப்படி இன்னைக்கு முழு அரசு மரியாதையோடைய இறுதிச் சடங்கு வந்து நடக்கிறது அப்படி மாதிரியும் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், சின்ன வெங்காயம் 48 ரூபாய், பெரிய வெங்காயம் 34 ரூபாய், பச்சை மிளகாய் 48 ரூபாய், கத்தரிக்காய் 60 ரூபாய், வால் கத்தரிக்காய் 60 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 55 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 50 ரூபாய், வெண்டைக்காய் 28 ரூபாய், முருங்கைக்காய் 55 ரூபாய், பீர்க்காங்காய் 48 ரூபாய், சுரக்காய் 25 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 36 ரூபாய், பாகற்காய் 45 ரூபாய், நாட்டு பாகற்காய் 45 ரூபாய், தேங்காய் 55 ரூபாய், முள்ளங்கி 28 ரூபாய், பீன்ஸ் 80 ரூபாய், அவரைக்காய் 70 ரூபாய், புஷ் அவரை 70 ரூபாய், கேரட் 70 ரூபாய், மாங்காய் 25 ரூபாய்.

ரூபாய். பழங்கள்ல வாழைப்பழம் 40 ரூபாய், புவன் வாழை 40 ரூபாய், தேன் வாழை 40 ரூபாய், ரஸ்தாலி 60 ரூபாய், செவ்வாழை 65 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 50 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 24 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிடுச்சு இருக்குது. இந்த விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, ஆட்டையாம்பட்டி உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஏஆர் ஆனந்த் அண்ட் இஞ்சியுடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்?

0: ஹே சுரேஷ், எப்போ பார்த்தாலும் கிளாஸ்ல பேசிக்கிட்டே இருக்க.
1: சார், அந்த நான் இல்லை சார்.
0: சரி, ஏபிசிடி எத்தனை எழுத்து சொல்லு பார்க்கலாம்.
1: மொத்தம் 4 எழுத்து சார்.
0: ஹே பாய், ஏபிசிடி மட்டும் நான் கேட்கல, ஏபிசிடி மொத்தமாக எத்தனை எழுத்துன்னு கேட்டேன்.
1: ஆடா என்ன சார், அப்படின்னா மொத்தம் 52 எழுத்து சார்.
0: 52? அது எப்படிடா?
1: சின்ன எழுத்து 26, பெரிய எழுத்து 26 சார். அப்படின்னா மொத்தம் 52 தானே சார் வரும். என்ன சார் கணக்கில் இவ்வளோ வீக்காக இருக்கீங்க.

0: இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இதை ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட சுவிட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சுட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி சுவிட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: அடிக்கடி பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மின்சாரத்தை சேமிச்சோம் அப்படின்னா தாங்க அடுத்த நாளைக்கு நம்மளுக்கு மின்சாரமே இருக்கும். அதனால மின்சாரத்தை வேஸ்ட் பண்ணாம கண்டிப்பா சேர்த்து வச்சிருங்க. இது பத்தின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க சத்யா. இப்போ நம்மளுடைய சேலத்துல இன்னைக்கு இதுக்கப்புறமா நாளைக்கு ஒரு இடத்துல வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம சேலத்துல எங்க மின்தடை ஏற்பட போகுது அப்படின்னா, தம்மம்பட்டி துணை மின் நிலையத்தில் மீன் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால தம்மம்பட்டி டவுனு, அதுக்கப்புறமா ஜங்கம சமுத்திரம், கொண்டையம்பள்ளி, மூலப்புதூர், கோனேரிப்பட்டி, செந்தாரப்பட்டி, நாகியம்பட்டி, ஒலிபுரம், நாரைக்கிணறு, கீரிப்பட்டி இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலைகள் எல்லாமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏதாவது மிக்சியில் அரைக்கணும், இல்லை ஏதாவது கிரைண்டரில் மாவாட்டணும், இல்லை வாஷிங் மிஷினில் துணி ஊற வைக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் பெண்டிங்கில் வச்சுருக்கீங்க.

இருக்கீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு உங்கள் வேலத்தையுமே காலையில் 9 மணிக்குள்ளாரியே முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா காலையில் 9 மணி கரெக்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரும். அதே மாதிரி நாளைக்குமே ஒரு இடத்துல மின்தடையானது ஏற்பட போகுது. எங்கே அப்படின்னா தாரமங்கலம் துணை மின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காலத்தினால நாளைக்கு தாரமங்கலம், காடம்பட்டி, பெரியாம்பட்டி, வெள்ளக்கல்பட்டி, சிக்கம்பட்டி, அத்திராம்பட்டி, எம் செட்டிப்பட்டி, சமுத்திரம், தொளசம்பட்டி, பவளத்தானூர், துட்டம்பட்டி, பூக்காரவட்டம், அமரகுந்தி, அத்திக்காட்டானூர், புதுப்பாளையம், கருக்குப்பட்டி இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தாலுமே உங்களுடைய வேலையுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா காலையில் 9 மணி கரெக்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரும். ஸோ அதனால செல்லுக்கு சார்ஜ் போடணும் இல்லை வேறு ஏதாவது ஒர்க் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் முடிச்சு வச்சுருங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக திலக்ஷன் செந்தில்குமரனுடைய அடி விண்மீன் போலவே சாங் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான அந்த பாட்டு வந்துகிட்டு இருக்குது கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில சொல்லிக்கிட்டே தான் இருந்தோம், தங்கத்தோடைய விலை அதிகமாகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ தங்கத்தோடைய விலை குறைய ஆரம்பிச்சிருக்கு. அது கொஞ்சம் சந்தோஷமான ஒரு விஷயங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் தங்கத்தோடைய விலை பார்த்துக்கணுமே, அதாவது தங்கம் வாங்கணும் அப்படின்னா லோன் வாங்கணும் போல அந்த அளவுக்கு தங்கத்தோட விலை அதிகமாயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ தங்கத்தோட விலை கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு ஒரே நாள்ல தங்கத்தோடைய விலை பவுனுக்கு 3,200 ரூபாய்க்கு இப்போ குறைஞ்சிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் தங்கத்தோடைய விலை பவுனுக்கு 3,200 ரூபாய், வெள்ளியோடைய விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் வரைக்குமே குறைஞ்சிருக்குது. சர்வதேச நிலவரங்களால் நம்ம நாட்டில் தங்கத்தோடைய விலை மற்றும் வெள்ளியோடைய விலைகள் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருந்துச்சு. தமிழகத்தில் நேற்று முன்தினம் 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 14,200 ரூபாய்க்கும் பவுனுக்கு 113,600 ரூபாய்க்கும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராமுக்கு 270 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. நேற்று தங்கத்தோடைய விலை கிராமுக்கு 400 ரூபாய் குறைஞ்சி 13,800 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருந்துச்சு. பவுனுக்கு 3,200 ரூபாய் சரிவடைஞ்சு 110,400 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் வெள்ளியோடைய விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைஞ்சி 260 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது. கிலோவுக்கு 10,000 ரூபாய் சரிவடைஞ்சு 2,60,00,000 ரூபாய்க்கு இப்போ விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ தங்கத்தோடைய விலை குறைய ஆரம்பிச்சிருச்சு. அது வரைக்கும் சந்தோஷமான ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,545 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 1,08,360 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 250 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 2,50,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் இப்போ முட்டையோடைய விலை 5.90 காசுகளாக விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ முட்டையோடைய விலை அதிகமாகிருக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்ததை விட 25 காசுகள் அதிகமாகிருக்குது அப்படின் மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு 5.85 காசுகளாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ 5 காசுகள் அதிகமாகிருக்குது. 5.90 காசுகளை இப்போ விற்பனை ஆகிட்டு இருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் தங்கம் வெள்ளி மற்றும் முட்டையோடைய விலை அதிகமாக போகுதா இல்லை கம்மியாக போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது உங்களுக்காக இன்னொரு சூப்பரான அப்டேட்மே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக அடி மதுரை பக்கம் போகிறப்புள்ள சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ வந்து ஒகேனக்கல் இருக்கு இல்லையா, அங்கே வரக்கூடிய நீர்வரத்து இப்போ 1000 கனஅடியாக சரிவடைய ஆரம்பிச்சிருக்குது அப்படி மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. இன்னதான் பார்த்தோம் தங்கத்தோடைய விலை குறையுது அப்படிங்கிறப்போ சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் நம்ம மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்தும் ஒகேனக்கல் வரக்கூடிய நீர்வரத்தும் கம்மியாகுது அப்படிங்கிறப்போ லைட்டாக வந்துட்டு ஃபீல் ஆக தான் ஆரம்பிக்குது. ஏன்னா அப்போ வந்துட்டு இதுக்கு மேலே தண்ணி அதிகமாக வந்தால் தான் மேட்டூர் அணை திறக்கப்படும். மேட்டூர் அணை திறந்தால் தான் வந்துட்டு நம்மளுக்கு தண்ணீருடைய தேவை ரொம்பவே வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஒகேனக்கல்லில் இப்போ நீர்வரத்து 1000 கனஅடியாக சரிவடைஞ்சிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. நேற்று சாயங்காலம் வினாடிக்கு 1000 கனஅடியாக வந்துட்டு

வரத்து இருந்துட்டு வந்துருக்குது. கர்நாடகா மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடும் வறட்சி நிலவிட்டிருக்கிறதுனால ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து கடுமையாக சரிவடைஞ்சிருக்குது. இதனால் அருவிகளில் நீர்வரத்து குறைஞ்சி 5 அருவி, 5 பாணி உள்ளிட்ட அருவிகள் வறண்டு காணப்பட்டு வந்துட்டுருக்குது. தமிழக எல்லையான பில்லிகுண்டுவில் நேற்று முன்தினம் சாயங்காலம் 5 மணிக்கு வினாடிக்கு 1200 கனடியாக இருந்த நீர்வரத்து நேற்று சாயங்காலம் 5 மணிக்கு 1000 கனடியாக சரிவடைஞ்சிருக்குது. இதனால் ஒகேனக்கல்ல மெயின் அருவி, மெயின் ஃபால்ஸு, சினி ஃபால்ஸு உள்ளிட்ட அருவிகளில் குறைந்த அளவுக்கு தண்ணீர் வந்துட்டு இருக்குது அப்படி மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இப்போ ஒகேனக்கல்ல நீர்வரத்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி இப்போ 1000 கனடி அப்படி மாதிரி தான் வந்துட்டு கம்மியாகி போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒகேனக்கல்லுக்கு நீர்வரத்து கம்மியானுச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம மேட்டூர் அணைக்குமே நீர்வரத்து கம்மியாகும். அதுபடி இப்போ நம்ம சேலம் மேட்டூர் அணையோட நீர்மட்ட நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா நீர்மட்டம் 79.69 அடியாகவும் நீரிருப்பு 41.64 TMC இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 528 கனடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனடியாகவுமே இருக்குது அப்படிங்கறத வந்து தெரிவிச்சிருக்காங்க. சோ பார்க்கலாம் இதுக்கு மேல வரக்கூடிய நாட்கள்ல நீர் வரத்து அதிகமாக போகுதா இல்ல கம்மியாக போகுதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்துல இப்போ நீர் வரத்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிட்டே இருந்து இப்போ ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. சோ பார்க்கலாம் இதுக்கு மேல வரக்கூடிய நாட்கள்ல இப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததா உங்களுக்காக மதன் தங்கத்துறையுடைய யாரு அவ எங்க இருக்க அந்த சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: நம்மளுடைய சேலத்தில் இன்னைக்கு மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி தான் 11 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம், இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்கிறதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே இப்போ வெயிட்டிங்கில் இருக்குது. அதில் இப்போ முதலாவது என்ன அப்டேட் சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்மளுடைய தமிழகத்தில் இன்றைக்கி 11 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது பற்றி வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழகத்தில் நேற்று காலையில் நிலவரப்படி அதற்கு முந்தைய 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டம் 4 பகுதியில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்குது. மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் இருந்து கடலோர கர்நாடகா வரைக்குமே, கடலோர ஆந்திரா தெலுங்கானா மற்றும் உள் கர்நாடகா வழியாக வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவிட்டிருக்குது அப்படின்னும், இதனால் தமிழகத்தில் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னும், திருநெல்வேலி மற்றும் கோவை மாவட்டங்களுடைய மலைப்பகுதிகள் கன்னியாகுமரி, நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, சேலம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சேலத்துலேயுமே கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது வெளியே போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் கொடையோ ரெயின் கோட்டோ சேஃப்டிக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க, ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போது அடுத்ததான் நம்ம டிராஃபிக் ரூல்ஸ், அதாவது நம்மளோட சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், குகை, பொன்னம்மாப்பேட்டை, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லை இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போங்க. வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் சீட் பெல்ட் போட்டு போங்க, அதே மாதிரி பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. இப்போது அடுத்ததான் இன்றைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா, கண்களை மூடிக்கொண்டு பார்க்கக்கூடிய கடல்வாழ் உயிரினம் இது, கண்களை மூடிக்கொண்டு பார்க்கக்கூடிய கடல்வாழ் உயிரினம் இது அப்படிங்கிறத இன்றைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்ம நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. இப்போ அடுத்ததா பிளேசி உடைய தன்னாணி நானே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் பேசுகிறேன். நாம் பார்க்க இருப்பது ஓமலூர் கோட்டை அப்படின்ற ஒரு வரலாற்று சின்னம். சங்ககாலம் தொடங்கி ஆங்கிலேயர் ஆட்சி வரைக்குமே ஒரு முக்கியமான இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த, அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த, பாதுகாப்பு மிகுந்த ஒரு இடமாக இது இருந்திருக்கிறது. சரபங்க நதியினுடைய கரையில் ஒரு 25 ஏக்கர் நிலப்பரப்பில் ஓமலூர் கோட்டை அமைந்திருக்கிறது. இது வந்து மேட்டூர் போகிற வழி, முத்துநாயக்கம்பட்டி போகிற வழி, தாரமங்கலம் போகிற பெரும் பாதைகளில் இந்த கோட்டை அமைந்திருக்கிறது. இந்த கோட்டையை சுற்றிலும் சரபங்கா நதி போகுது. கோட்டை உருவான இடத்துல சரபங்கா நதி இரண்டா பிரியுது. அதனால இந்த பக்கம் ஒரு நதியின் ஓட்டமும் அதற்கு எதிர்ப்பக்கமாக ஒரு நதியின் ஓட்டமும் போகும் பொழுது நடுவில் வந்து ஒரு நிலப்பரப்பு ஒரு தீவு திடல் போல அமைந்து விட்டது. இதுல தான் வந்து ஓமலூர் கோட்டை கட்டப்பட்டிருக்கிறது. இது வந்து சங்க இலக்கியத்துல இதை வந்து வல்வேர்கட்டி என்ற வம்சத்தார் வந்து குறுநில மன்னர்களா இந்த கோட்டையை ஆண்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு குறிப்பும் நமக்கு கிடைக்கிறது. இந்த ஓமலூர் கோட்டை அகலியில வந்து சங்க காலத்தை சேர்ந்த கருப்பு சிகப்பு பானை ஓடுகள் நிறைய கண்டெடுக்கப்பட்டதுனால இந்த கோட்டை வந்து சங்க காலத்திலிருந்தே இருந்திருக்கிறது அப்படின்றதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள ஒரு ஏதுவான ஒரு விஷயங்களாக இருக்கிறது. தொடர்ந்து போர்களை சந்தித்த ஒரு இடமாக, வீரம் விளைந்த மண்ணாக இதை நம்ம சொல்லணும். ஏன் சொன்னா நிறைய போர்கள் இந்த ஓமலூர் பகுதியில் நடந்திருக்கிறது. போர்க்களத்தின் மையமாக இந்த பகுதி இருந்திருக்கிறது. இந்த கோட்டையில வந்து 2 சுற்று மதில்கள் இருக்கு, அதாவது 2 காவல். வெளிப்புறத்து மதில், அந்த மதில தாண்டி உள்ள வந்தோடனே கொஞ்ச தூரம் தாண்டி இன்னொரு உள்புற மதில் இருக்கு. இந்த 2 கோட்டை மதில்களுக்கு இடையில ஒரு அகழி இருக்கு. அந்த கோட்டை சுவருக்கு முன்னால அகழி, அதுக்கு பிறகு அந்த கோட்டை சுவரை நீங்க தாண்டி உள்ள வந்த பிறகு திருப்பியும் ஒரு அகழி இருக்கு. சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக ஒரு முறை நாங்க வந்து இந்த கோட்டையை ஆய்வு செய்தோம். அந்த பகுதியில இன்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மதில் சுவரை நாங்க இப்ப பார்த்தோம். இந்த கோட்டையில் இருக்கிற அழிந்து போன மண் சுவர்கள், கல்லும் மண்ணும் கலந்து கட்டிய கோட்டை சுவர்கள் பல்வேறு இடங்கள்ல சிதிலமடைந்து காணப்படுறதை நாங்க பார்த்தோம். இந்த கோட்டை வந்து நுழைவாயில் வந்து மேற்கு பகுதியில இருக்குது. இந்த கோட்டை வந்து பெரும்பாலும் மண்ணும் கருங்கல்லுமாக கலந்து கட்டப்பட்டது. காவல் கோபுரங்கள்லாம் அமைக்கப்பட்டு இந்த பகுதியை கண்காணிக்கின்ற ஒரு கோட்டையாக இந்த கோட்டை இருந்திருக்கிறது. அப்புறம் இந்த கோட்டையில கோவில்கள் இருக்கு. வசந்தேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில், அப்புறம் விஜயராகவ பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு 2 கோயில் இருக்குது. கோயிலுக்கு வெளியில தான் இந்த மாரியம்மன் கோயில் இருக்கு, கோட்டை மாரியம்மன் கோயில் இருக்கு. இந்த கோயிலில் வந்து அம்மன் சிலை, பைரவர் சிலை என்று பல்வேறு சிலைகள் இந்த கோட்டையில் இருக்கு. அதே போல இந்த கோட்டையினுடைய முன் மண்டப விதானங்களில் ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கு. இவைகள் வந்து கெட்டி முதலி காலத்தை சேர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. கடைசியில் 1768 பாலக்கோடு தொப்பூர் கணவை வழியாக ஹைதர் அலி ஒரு பெரும்படையோட வந்து ஓமலூர் கோட்டையை கைப்பற்றி அதை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்த ஆங்கிலேயர்களிடமிருந்து அந்த கோட்டையை வந்து கைப்பற்றார். இது ஒரு சமீப காலத்துல ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சேலம் சந்தித்த ஒரு இறுதி போர்னு சொல்லலாம். அது ஒரு கடைசி போர். அந்த போரின் சாட்சியாகவும் ஓமலூர் கோட்டை இருக்கிறது. இந்த வரலாற்று சின்னத்தையும் இந்த வரலாற்று சிறப்புகளையும் தமிழக மக்கள் அறிந்து கொள்ளும்படி வகை செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: சாரா, கருப்பூர்ல ஜூன் 1st இருந்து புதுசா பி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
1: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்ரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
0: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனை கூட இருக்காம். ஆனா இது லிமிட்டட் டைம் ஆஃபர் தான்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் இடுவோம் பி பிளஸ் கிளினிக்.
3: நம்ம விளாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
4: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
5: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
4: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
1: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
7: இப்போ முட்டையோட விலை ஒவ்வொரு நாளுமே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ 4 நாட்களில் மட்டுமே முட்டையோட விலை 20 காசுகள் வந்துட்டு அதிகமாக இருக்குது, அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. தமிழகம் மற்றும் கேரளாவில் கடந்த 4 நாட்களாகவே முட்டையோடைய கொள்முதல் விலை 20 காசுகள் அதிகமாகி 590 காசுகளாக வந்துட்டு இப்போ விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்குது. நாமக்கல் மண்டலத்தில் 1000க்கும் மேற்பட்ட கோழி பண்ணைகள் இருக்குது. இங்கே 7 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்பட்டு வந்துட்டுருக்குது. அது மூலமாக தினசரி 6 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்பட்டு வந்துட்டுருக்குது. அவ்வாறு உற்பத்தி செய்யக்கூடிய முட்டைகள் தமிழக அரசுடைய சத்துணவு திட்டத்திற்கும் வெளிநாட்டிற்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்துட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களுக்கும் விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டு இருக்குது. கடந்த ஜூன் மாதம் 1st முட்டையுடைய கொள்முதல் விலை 570 காசுகள் நிர்ணயம் செய்யப்பட்டிருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போ 7th 5 காசுகள் அதிகமாகி 8th 5 காசுகளும் அதிகமாகி நேற்று முன்தினம் 5 காசுகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகி 580 காசுகளுக்கு 85 காசுகளுக்கு இப்போ விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்குது. இந்த நிலையில் நேற்று சாயங்காலம் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நாமக்கல் தலைவர் மண்டல் தலைவர் அவர்கள் தலைமையில் நடந்திருக்குது. இதில் வந்துட்டு 5 காசுகள் அதிகமாகி முட்டையுடைய பண்ணை கொள்முதல் விலை 590 காசுகள் அப்படி மாதிரி வந்துட்டு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாட்டுடைய பிற மண்டலங்களில் முட்டையுடைய விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, சென்னையில் 650 காசுகள், ஹைதராபாத்தில் 575 காசுகள், விஜயவாடாவில் 600 காசுகள், பார்வாடாவில் 546 காசுகள், மும்பையில் 640 காசுகள், மைசூரில் 645 காசுகள், பெங்களூரில் 635 காசுகள், கொல்கத்தாவில் 645 காசுகள், டெல்லியில் 570 காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாமக்கல்ல நடந்த பண்ணையாளர் வியாபாரிகள் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் 1 கிலோ முட்டை கோழி 110 ரூபாய், பல்லடத்தில் நடந்த விற்பனையாளர் ஒருங்கிணைப்புகள் கூட்டத்தில் 1 கிலோ கறிக்கோழி 120 ரூபாய் அப்படி மாதிரி விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, யார் அப்படின்னா தேவதர்ஷன். அவங்க வந்துட்டு ஜோடுகுழி பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சொன்ன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே தேவதர்ஷன். உங்களுக்கு இன்றைக்கி நாள் மாதிரி எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக செம்ம வைபாக போகணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு நாள் மாதிரி நீங்கள் எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்து உங்களுக்காக அகேஷுடைய அரண்மனை சாங் வந்துகிட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: உங்க பையன் வீட்ல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்ட்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயகா மிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங்கும் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயகா மிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 7358201234.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இத ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தாதான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட ஸ்விட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சிட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி ஸ்விட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈர இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய நிகழ்ச்சியில் இப்போ ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்டேட் அப்படின்னா, நாளைக்கு ஒரு இடத்துல வந்து நம்மளோட சேலத்தில் மீன் நுகர்வோர் குறுதிரி கூட்டம் வந்து நடக்கப்போகுது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. கெங்கவெல்லி மீன் வாரிய கோட்டை செரிப்பொறியாளர் அலுவலகத்தில் நாளைக்கு காலையில் 11 மணிக்கு மீன் நுகர்வோர் குறுதிரி கூட்டம் நடக்கப்போகுது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. அதில் கோட்டை நுகர்வோர் மின்சாரம் தொடர்பான குறைகளை தெரிவித்து பயன்பெறலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்களாவது போய் இந்த மீன் நுகர்வோர் குறுதிரி கூட்டத்தில் கலந்துக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் கலந்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்கள் இல்லை மின்சாரம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய குறைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேட்டு நீங்கள் வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கெங்க வெளியை சேர்ந்த மீன் நுகர்வோர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த குறைதீர் கூட்டத்தில் கலந்துக்கோங்க. காலையில் 11 மணிக்கு நடக்குது. எங்கே அப்படின்னா கெங்கவெல்லி மின்வாரிய கோட்டை செரிப்பொறியாளர் அலுவலகத்தில் அங்கே வந்து நடக்கப்போகுது. ஸோ மறக்காமல் போய் கலந்துக்கோங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ஹெல்த் ரிலேட்டட் விஷயமே கொண்டு வந்துருக்கீங்க. என்ன அப்படின்னா, இப்போ மருதாணி நிறைய பேர் வைப்பாங்க இல்லையா, அது நிறைய பேருக்கு வழக்கமாகவும் இருக்கும். இப்போ முக்கியமாக பெண்கள் எல்லாமே அதிக அளவில் மருதாணி வந்து வைப்பாங்க. மருதாணியில் ஏகப்பட்ட ஆரோக்கியங்கள் இருக்குதாங்க. இது அழகு சாதன பொருளாக மட்டும் இல்லாமல் கிருமி நாசினியாகவும் உடல் சூட்டை தணிக்கவும் சங்க காலத்திலிருந்தே பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு மூலிகையாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் நகங்களில் ஏற்படக்கூடிய புண்கள், பாதங்களில் ஏற்படக்கூடிய பித்த வெடிப்புகள் இதெல்லாமே குணப்படுத்துது அப்படின்னும், முடி வளர்ச்சிக்குமே ரொம்ப உதவுது அப்படின் மாதிரியும் வந்து நிறைய ஹெல்த் ரிலேட்டடான நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே கொண்டிருக்கக்கூடிய ஒரு மூலிகையாகவும் இருக்குது. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா

மறக்காம நம்ம சோன எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் மதியம் 2 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் என்றும் நலமுடன் நிகழ்ச்சியை கேளுங்க நாகராஜ் அவங்களோட. உங்களுக்காக ஹெல்த் ரிலேட்டட் நிறைய விஷயங்கள், மூத்தருடைய ஆரோக்கிய முத்துக்கள், டாக்டர்ஸோட அட்வைசஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உடனே செய்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம கேளுங்க என்றும் நலமுடன் நிகழ்ச்சி நாகராஜ் அவங்களோட திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் மதியம் 2 மணிலிருந்து 3 மணி வரைக்கும். இப்போ அடுத்ததாக இன்னைக்கான 8 திக்கும் நமக்கு நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, இளைஞர்களின் வாழ்க்கையை அதிகம் பாதிப்பது சமூக ஊடகங்களா நண்பர்களா? இளைஞர்களின் வாழ்க்கையை அதிகம் பாதிப்பது சமூக ஊடகங்களா நண்பர்களா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம்ம கூட நிகழ்ச்சியில் சத்யாயம் கூட. இப்போ அடுத்ததாக ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றிய நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்படின்னா, சேலம் மாவட்டத்தில் வர 19/6/2026 அன்னைக்கு தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்க அப்படின்னா, மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நிதி வழிகாட்டும் மையத்தில் நடக்க போகுது அப்படி மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம்பகவத் ஏஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சேலம் மாவட்ட வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் மற்றும் பெண்கள் பயன்பெறக்கூடிய வகையில் ஒவ்வொரு மாசமும் 3 வெள்ளிக்கிழமைகளில் சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்குது. இதுபடி 19/6/2026 வெள்ளிக்கிழமை மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நிறு வழிகாட்டும் மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடக்க இருக்குது அப்படின்னும், இந்த முகாமில் உற்பத்தி, தகவல் தொழில்நுட்பம், ஜவுளி, வங்கி சேவைகள், காப்பீடு, மருத்துவம், கட்டுமானம் உள்ளிட்ட முக்கிய துறைகளைச் சார்ந்த சேலத்துடைய பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய முன்னணி வேலை அளிக்கக்கூடிய நிறுவனங்கள் தங்களுடைய காலி பணியிடங்களுக்கு பணியாளர்களை தேர்வு செய்ய இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோரிமேட்டில் அமைந்திருக்கக்கூடிய மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நிறு வழிகாட்டும் மையத்தில் காலையில் 10 மதியம் 1 வரைக்குமே இந்த முகாம் நடக்க போகுது. இதில் 8 10 12 ஐடிஐ, டிப்ளமோ, பட்டப்படிப்பு, பொறியியல், செவிலியர், ஆசிரியர், தொழிற்கல்வி இது மாதிரியான அனைத்து விதமான கல்வி தகுதி இருக்கக்கூடியவங்களுமே நீங்கள் கலந்து கொண்டு

பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துக்க விருப்பம் இருக்கக்கூடியவங்க, வேலையளிக்கக்கூடிய நிறுவனங்களுமே, வேலை நாடுனர்களுமே www.tnprivatejobs.tnrgov.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் பதிவு செய்யணும். அதுக்கப்புறமா இந்த முகாம் தொடர்பான விவரங்களுக்கு jobfairmccjalam@gmail.com அப்படிங்கிற இந்த மின்னஞ்சல் மூலமாகவோ, அப்படின்னா 0427240 7750 அப்படிங்கிற இந்த தொலைபேசி நம்பர் மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பணிய காலியிடங்களுக்கு நபர்களை தேர்வு செய்ய இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள், காலி பணியிடங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள், நீங்கள் கண்டிப்பாக இந்த முகாமில் கலந்துக்கிட்டு பயன்பெறலாம் அப்படி மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா தாரகேஸ்வரன் வந்துட்டு அஸ்தம்பட்டி பகுதியிலிருந்து அவங்களுடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோன் எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தாரகேஸ்வரன். நாளைக்கு உங்களுக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக செம வைபாக இருக்கு, நம்மளோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள், நாளைக்கு மாதிரியே எல்லாருமே செம ஜாலியாக சூப்பராக சந்தோஷமாக இருங்க. இப்போது அடுத்ததாக சாரு மூர்லியன் பிஎஸ்பியோடைய காம்போட எம்ஐஎம்ஆ சாங் வந்துகிட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோன் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலையுமே உங்களுக்காக சொல்றதுக்காக என்ன வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்னா, இன்னைக்கான எட்டுத்திக்கும் நம்குற நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படிங்கிறது தான். இன்னைக்கான எட்டுத்திக்கும் நம்குற நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, இளைஞர்களின் வாழ்க்கையை அதிகம் பாதிப்பது சமூக ஊடகங்களா நண்பர்களா. இளைஞர்களின் வாழ்க்கையை அதிகம் பாதிப்பது சமூக ஊடகங்களா நண்பர்களா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டுத்திக்கும் நம்புற நிகழ்ச்சியில் சத்யா என் கூட உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதேமே நம்மளோட நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
4: எஸ், இன்னைக்கான கேள்வியா சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, கண்களை மூடிக்கொண்டு பார்க்கக்கூடிய கடல்வாழ் உயிரினம் எது? கண்களை மூடிக்கொண்டு பார்க்கக்கூடிய கடல்வாழ் உயிரினம் எது அப்படிங்கறதான் இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் டால்பின். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், ரங்கசாமி அண்ணா வெள்ளாறுல இருந்தும், ருக்மணி பாட்டி தாத்தகாப்பட்டியிலிருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியில இருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாட்டப்பட்டியிலிருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனில இருந்தும், ஸ்ரீஜாக்கா தாத்தகாப்பட்டியிலிருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்தும், சித்ரா பகவதி அக்கா திருச்சியிலிருந்தும், துர்காதேவி அக்கா திருச்சியிலிருந்தும், ராணி அக்கா தருமபுரியிலிருந்து இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜோஷ்வா, தனேஷ், தினேஷ் இவங்களுமே இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சொன்ன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலை 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள உருவாக்கக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களோட பதிலை பதிவு பண்ணுங்கள். இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடுபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து நிகழ்ச்சிகள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட டாடா பாபா நேர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: வணக்கம் மை டியர் மக்களே, இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட ஜாலியாக பேசிட்டே வரலாம் வந்து டெய்ன் திவாகர். எல்லோருக்கும் ஹாப்பி மார்னிங். இந்த ஒரு சூப்பரான நாள் வந்து உங்களுக்கு வேறு லெவல் நாளாக, அற்புதமான நாளாக, சுத்தலான நாளாக போகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி உங்களோட விளையாடுறதுக்காக ஒரு செமையான அற்புதமான விளையாட்டு தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த விளையாட்டோட பேர் என்ன தெரியுமா? தமிழ் மாதங்கள். தமிழ் மாதங்களில் வச்சு எப்பயுமே விளையாடுற மாதிரி இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டு வந்திருக்கேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒரு 4-5 மாதம் தமிழ் மாதம் இருக்குல்ல, அதை வந்து நான் கலந்து சொல்லிடுவேன். அதை நீங்கள் வந்து வரிசைப்படுத்தி சொல்லணும். எப்படி வருமோ அந்த மாதிரி வரிசைப்படுத்தி சொல்லணும். இதுதான் இன்னைக்கான விளையாட்டாக விளையாட போகிறோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-7-0-107 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி திவாகரன் கூட இந்த விளையாட்டை ஜாலியாக விளையாடலாம். இன்றைக்கி உங்களோட விளையாட போகிறது தமிழ் மாதங்கள் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாட போகிறோம். இந்த விளையாட்டோட விதிமுறைகள் எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ விளையாடுறதுக்காக ஒரு நேரம் வந்திருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்தில் இருந்து பேசுறேன்.
0: மாணிக்கவேல் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: சூப்பர் மாணிக்கவேல் அண்ணா, எப்படி போயிட்டு இருக்கின்ற நாள்
1: உங்களுக்கு? நல்லா போயிட்டு இருக்கு.
0: அங்க வெயில் அடிக்குதா மேகமூட்டமா இருக்கா?
1: வெயில் அடிச்சுட்டு இருக்கேன்.
0: வெயில் அடிச்சுட்டு இருக்கா? இங்க நல்லா மேகமூட்டத்தோட காத்தோட சூப்பரா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. சரிங்க அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்
1: தெரியுமா? தமிழ் மாதங்கள் நீங்க கலந்து சொல்றதா வரிசையா சொல்லணும்.
0: ஆமாங்கண்ணா, விளையாடுவோமா?
1: சரி,
0: ஓகே. உங்களுக்கான 5 மாதங்களா சொல்றேன் நான், சரிங்களா?
1: சரி.
0: புரட்டாசி, கார்த்திகை, ஐப்பசி, மார்கழி, தை. புரட்டாசி, கார்த்திகை, ஐப்பசி, மார்கழி, தை. மாதங்கள்லாம் மறந்து போச்சா?
1: ஐப்பசி, கார்த்திகை, தை, புரட்டாசி.
0: எப்படி நான் புரட்டாசி தைக்கு அப்புறம் வரும் என்ன? சரி, ஓகே. இன்னொரு டைம் உங்களுக்கு வந்து 4 மாதம் மட்டும் சொல்கிறேன், இல்லை 3 மாதம் மட்டும் சொல்கிறேன், சரிங்களா?
1: சரி.
0: புரட்டாசி, கார்த்திகை, ஐப்பசி. புரட்டாசி, கார்த்திகை, ஐப்பசி.
1: கார்த்திகை, ஐப்பசி, புரட்டாசி.
0: ரிவர்ஸில் சொல்கிறீங்களோ? புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகைன்னு வரும். நீங்கள் அப்படியே ரிவர்ஸில் சொல்லிட்டீங்க. சூப்பர் அண்ணா, அருமை அருமை, நல்லா விளையாண்டீங்கண்ணா, ரொம்ப நன்றி
1: அண்ணா.
0: நன்றி. என்னப்பா நீ இப்படி ஒரு விளையாட்டை கொண்டு வந்து எங்களை இப்படி குழப்பி விடுறிய அப்படின்ட்டு இருக்கும் நிறைய பேருக்கு. இந்த இப்போ விளையாண்டதை கேட்டோன்னே கவலைப்படாதீங்க, அதுவும் ஜாலியாக தான் இருக்கும். கால் பண்ணுங்க. 9787-7-0-107 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணுங்கன்னா இது வாக்கிற கூட விளையாடலாம். இன்றைக்கி வந்து நம்ம தமிழ் மாதங்களை வச்சு ஒரு சூப்பரான விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட ஒரு சில மாதங்கள் சொல்லுவேன், அதை நான் வந்து கலந்து சொல்லுவேன். நீங்கள் அப்படியே சீர்படுத்தி வரிசையாக சொல்லணும். இப்போ மாணிக்கமண்ணா விளையாண்டாரு, சூப்பராக விளாண்டிங்க மாணிக்கம்னா, அருமையாக விளையாண்டீங்க. இந்த மாதிரி போய் யாராலையா விளையாடாமல் இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அருமையாக விளையாண்டிங்க. ரொம்ப நன்றி. ஏன்னா இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவான் நிகழ்ச்சியில் வந்துருக்கீங்க. அது வாக்கர் என்னோட உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டுவாங்க.

0: அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 9 மணி வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: பி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ் பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கிய மேதை ஃபியோதர் தஸ்தாயேவ்ஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ளே போனால் ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமாக பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலாக நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக வந்து இருந்தது. அதே மாதிரி அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தென்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல, காதலனுக்கு நாஸ்தென்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த நாள் லெட்ரு போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன் இதெல்லாம் நாஸ்தென்காவை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. நான்காம் நாள் இரவில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ நாஸ்தென்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டுருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி என்னோட காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அவங்க வந்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த இடத்துல நாஸ்தென்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தென்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால் புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க. தஸ்தாயேவ்ஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
1: சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் என்னோட

0: இன்னைக்கு வாகேஷ்வான் நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் மாதங்கள் அப்படிங்கிற ஒரு செமையான விளையாட்டு. இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு மாதம் தமிழ் மாதம் ஒரு ரெண்டு மூணு மாதம் பேர் சொல்லுவேன், நான் கலந்து கலந்து சொல்லுவேன், நீங்கள் அதை அப்படியே சீர்படுத்தி என்கிட்ட கரெக்டாக சொல்லணும். இதான் அன்றைக்கான விளையாட்டாக விளையாண்டுட்ருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு வச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி திவாக்கரையன் கூட இந்த விளையாட்டை நீங்கள் ஜாலியாக விளையாடலாம். இதனை தொடர்ந்து சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, அந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பாடல் பிடிச்சிருந்தா பாடலோட கருத்துக்களையும் அனுப்புங்க. இப்போ நம்ம கூட இந்த தமிழ் மாதங்கள் விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு நேரம் அணிஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், நான் ஜாதகப்பட்டி ருக்மணி அம்மா பேசுகிறேன்.
0: வணக்கம் ருக்மணி பாட்டி, நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சாமி.
0: ம், சொல்லுங்க பாட்டி.
1: என்ன கேள்வி
0: பாட்டி? உங்ககிட்ட ஒரு மூணு
1: மாதங்கள்,
0: ஆமா மூணு மாதங்கள் சொல்லுவோம் பாட்டி, அந்த மூணு மாதங்கள் தமிழ் மாதங்களை கலந்து கலந்து சொல்லுவேன், நீங்க அதை அப்படியே சீர்படுத்தி வரிசையா என்கிட்ட சொல்லணும் பாட்டி.
1: சரி சரி சரி சரி,
0: விளையாடுவோமா? உங்களுக்கான மூணு மாதங்கள் என்னென்ன அப்படின்னா, ஆடி, வைகாசி, ஆனி.
1: வைகாசி, ஆனி, ஆடி.
0: ஓகே, அடுத்து பங்குனி, தை மாசி.
1: தை மாசி பங்குனி.
0: மார்கழி, தை மாசி.
1: மார்கழி, தை மாசி, கரெக்டா இருக்கு.
0: சூப்பர் சூப்பர் பாட்டி, அருமையா இருக்கீங்க. நன்றி பாட்டி. மக்களை தொடர்ந்து இணைந்திரங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கரனுடன் இன்னைக்கு வாகை சுடுவால ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விளையாட்டோட பெயர் தான் தமிழ் மாதங்கள். இப்போ நம்ம கூட சூப்பராக விளையாண்ட இந்த விளையாட்டை பாட்டி விளையாண்டாங்களா, அவங்களுக்காக ஒரு கைத்தட்டல். மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8. இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: ஹே சுரேஷ், எப்போ பார்த்தாலும் கிளாஸ்ல பேசிக்கிட்டே இருக்க.
4: சார், அந்த நான் இல்ல சார்.
3: சரி, ஏபிசிடி எத்தனை எழுத்து சொல்லு பார்க்கலாம்.
4: மொத்தம் 4 எழுத்து சார்.
3: ஹே பாய், ஏபிசிடி மட்டும் நான் கேட்கல, ஏபிசிடி மொத்தமா எத்தனை எழுத்துன்னு கேட்டேன்.
4: அட என்ன சார், அப்படின்னா மொத்தம் 52 எழுத்து சார்.
3: 52? அது எப்படிடா?
4: சின்ன எழுத்து 26, பெரிய எழுத்து 26 சார். அப்படின்னா மொத்தம் 52 தானே சார் வரும். என்ன சார் கணக்கு இவ்வளவு வீக்கா இருக்கீங்க?
5: உங்களுக்கு அறிவோ அறிவுன்னு

0: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. Ellame irukra ore school. Sona Valiyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful ah design panna Sona Valiyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 944-25-9160.
1: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சு இருக்கு, இதை ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
2: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
1: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட ஸ்விட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
2: அப்படியா? அது தெரியாம குளிச்சுட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி ஸ்விட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
3: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
2: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
4: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் என்னுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டுன்னு தெரியுமா? இந்த விளையாட்டோட பேர் தான் தமிழ் மாதங்கள். உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு தமிழ் மாதம் பெயர், ஒரு 3 மாதம் பெயர் சொல்லுவேன். அதை நீங்கள் கேட்டுக்கிட்டு அப்படியே வந்து நான் கலந்து கலந்து சொல்லுவேன், ஆர்டரே இல்லாமல் சொல்லுவேன். அதை நீங்கள் கேட்டு கரெக்டான ஆர்டரில் என்கிட்ட சொல்லணும். இது அன்னைக்கான விளையாட்டு தான் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டெல்லாம் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் மைடியர் மக்களே, 9787 707 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா திவாகரன் கூட ஜாலியாக பேசிக்கிட்டே விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து இப்போ நம்ம கூட இந்த ஒரு அற்புதமான விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காரு. அவர் கூட நம்ம இந்த விளையாட்டை விளையாண்டுருவோமா? ஹலோ, வணக்கம்.
4: இனிய காலை வணக்கம் திவாகர்.
3: இனிய காலை வணக்கம். வணா, எப்படி இருக்கீங்க
4: திவாகர்? எப்படி சூப்பராக இருக்கிறோம், அதே மாதிரி சூப்பராக இருக்கேன்.
3: அற்புதம் அற்புதம் சதீசனா, எப்பயுமே அப்படி தானே இருக்கும். சரிங்க சதீசனா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
4: இந்த தமிழ் மாதங்கள் வந்து நீங்க மிக்ஸ் பண்ணி சொல்லுவீங்க, அதனால நான் கரெக்டா ஆர்டர் பண்ணனும்.
3: ஆமா, நான் விளையாடுவோமா?
4: ரெடி, முயற்சி செய்யறேன்.
3: ஓகே. ஆடி ஆனி வைகாசி.
4: ஆடி
3: ஆனி வைகாசி.
4: என்ன அப்படி லைனா சொல்லுங்களா?
3: ஆமா.
4: ஆடி ஆனி புரட்டாசி அப்படி தான் வரும்.
3: வைகாசி இதுல வரவே இல்லையே.
4: இல்ல இல்ல, அதுக்கு முன்னாடி தான் இருக்கு வைகாசி.
3: ஆமா, நான் சொன்ன 3 மாசத்தை தான் சொல்லணும். நான் சொல்லாத 3 மாசத்தை சொல்றீங்க?
4: சித்திரை
3: வைகாசி ஆணி தானே வரும். சரி சரிங்கண்ணா, நல்லா நீங்க ரொம்ப நன்றி சதீசண்ணா.
4: நன்றி.
3: சதீஷ் அண்ணா, எப்படின்னா நீங்கள் விளையாடுறதோ விளையாடுறமோ இல்லையோ ஜெயிக்கிறமோ இல்லையோ, நான் உங்கள்கிட்ட பேசி ஆகணும் இது ஆகிற அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்து சூப்பராக ட்ரை பண்ணி சாமியாக விளையாடுறாரு. ரொம்ப நன்றி அண்ணா, இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. நீங்கள் வந்து பேசினதே எனக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணா. மக்களை தொடர்ந்து நீந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கீங்க. இது வாக்கர் என்னுடன். உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அற்புதமான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பெயர் தான் தமிழ் மாதங்கள்னு நான் வச்சுருக்கேன். இந்த தமிழ் மாதங்கள் விளையாட்டோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட நான் வந்து ஒரு மூணு தமிழ் மாதங்கள் சொல்வேன். அந்த மூணு தமிழ் மாதங்களை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, நான் கலந்து கலந்து சொல்வேன், நீங்கள் அதை வரிசைப்படுத்தி சொல்லணும். இதுதான் இன்றைக்கான விளையாட்டாக விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு வச்சிங்கன்னா, கால் பண்ணுங்கள். 9787-07-107 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது பார்க்குறேன், கூட ஜாலியாக விளையாடலாம். இதனை தொடர்ந்து ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பாடல் பிடிச்சிருந்தா பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் சோன எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-07-107 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இந்த பாட்டோட கருத்துக்கள் வச்சு நீங்கள் என்ன எதிர்பார்க்க பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். இதை வச்சு தான் நாங்கள் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவோம். இப்போ இந்த தமிழ் மாதங்கள் விளையாட்டை நம்ம கூட விளையாடுறதுக்காக அவர் நேரம் அணிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார். நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாம்பாளை கோவிந்தசாமிங்க.
1: கோவிந்தசாமி அண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
1: அற்புதமா இருக்கு அண்ணா. நம்ம ஊர்ல மலையா? நீங்க அதை அப்படியே வரிசைப்படுத்தி சொல்லணும்னா விளையாடுவோமா? புரட்டாசி, ஐப்பசி, ஆவணி.
2: புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை.
1: இல்ல, நான் சொன்ன மூணு மாசத்தை தான் நீங்க வரிசைப்படுத்தி சொல்லணும். புரட்டாசி, ஐப்பசி, ஆவணி. அப்படின்னா ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி. சரிங்க. அடுத்து மாசி, தை, பங்குனி. சூப்பர் அண்ணா. அடுத்து ஆனி, வைகாசி, சித்திரை. சிறப்பு சிறப்பு அண்ணா, சூப்பர் அண்ணா. ரொம்ப நன்றி
2: அண்ணா.
1: நம்ம கொடுமுடியில இருந்து கோவிந்தசாமி அண்ணா கால் பண்ணி சிறப்பா விளையாண்டார். ரொம்ப அருமையா விளையாண்டா. ரொம்ப நன்றி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரே என்னோட உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. பாட கேட்டு வாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களை. இது பார்க்குற உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவாவில் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அற்புதமான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பெயர் தான் தமிழ் மாதங்கள். உங்கள்கிட்ட தமிழ் மாதங்கள் சொல்லுவேன், கலந்து கலந்து சொல்லுவேன், நீங்கள் அதை அப்படி ஆற்றாக சொல்லணும். இப்போ இந்த விளையாட்டை நம்ம கூட விளையாடுறதுக்காக அவர் நேரடைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: இனிய நற்காலை வணக்கம் தேவா. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நான் அற்புதமா இருக்கேன் சந்திரசேகரனா. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கு தேவா. எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய காலை பொழுது?
1: அருமையா போயிட்டு இருக்கு, சூப்பரா போயிட்டு
2: இருக்கணும். ரொம்ப சந்தோஷம் தேவா.
1: இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
2: ஆமா, மாதங்கள் மாதங்கள் மாதங்களை நீங்க அப்படியே கொலாப்ஸ் பண்ணி செய்வீங்க. ஆர்டரான மாதங்களாக சொல்லணும் இல்லையா?
1: ஆமா, நான் விளையாடுவோமா?
2: கண்டிப்பா.
1: ஓகே, உங்களுக்கான மாதங்கள் ஐப்பசி, புரட்டாசி, ஆவணி.
2: இன்னொரு வாட்டி சொல்லுங்க.
1: ஐப்பசி, புரட்டாசி, ஆவணி.

0: புரட்டாசி ஐப்பசி ஆவணி.
1: எப்படின்னா ஆவணி புரட்டாசி ஐப்பசி தானே வரும்.
0: ஆவணி புரட்டாசி ஐப்பசி.
1: ஓகே, அடுத்து மாசி தை பங்குனி.
0: மாசி தை மாசி பங்குனி.
1: சூப்பர் அண்ணா. அடுத்து ஆணி ஆடி ஆவணி.
0: ஆணி ஆடி ஆவணி.
1: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா. காட்பாடியிலிருந்து நம்ம சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கர் என்னோட உங்களுக்காக சூப்பரான அற்புதமான பாட்டு தான் வந்துகிட்டு இருக்கு நம்ம நிகழ்ச்சியில், பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அதோட இன்னும் யாராவது விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள் 9787701078 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா இது வாகர் என் கூட ஜாலியாக பேசிட்டு விளையாடலாம். இன்னொரு முறை நம்பர் சொல்கிறேன், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் கால் பண்ணுவோம். பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இது வாக்கரேனுடன் இன்னைக்கு சூப்பரான ஒரு அருமையான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். தமிழ் மாதங்கள் அப்படிங்கிற விளையாட்டு நல்லா இருக்கு, விளையாடுறதுக்கு செமையாக விளையாண்டுட்டு இருக்கீங்க எல்லாரும். இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு மூணு தமிழ் மாதம் சொல்லுவேன், அதை வந்து நான் கலந்து சொல்லுவேன், நீங்கள் அதை அப்படியே வரிசைப்படுத்தி என்கிட்ட சொல்லணும். இதுதான் அன்னைக்கான விளையாட்டாக நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு வச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு. இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: 107.8 நம் சோனா வானொலி மக்கள் வானொலி சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைபவர் மேட்டூர் வட்டம் 50 இருந்து கலை சொல்வீங்க அன்பு திவாகர் அவர்களே.
1: கலை செல்வியா, எப்படி இருக்கீங்க?
2: சூப்பர்வா, அருமையா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க அங்குள்ள அனைவரும்?
1: நானும் சூப்பரா அருமையா இருக்கக்கா.
2: ரொம்ப மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி.
1: அற்புதம் அற்புதம் அக்கா. அக்கா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
2: பாதங்களை பிரிச்சு போடுவீங்க, நாங்க ஒண்ணு சேர்த்து சொல்லணும்.
1: ஆமாக்கா, விளையாண்டுருவோமா?
2: ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம்.
1: கார்த்திகை, ஐப்பசி, புரட்டாசி.
2: புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை.
1: அட்டடே, சூப்பர் அக்கா. அடுத்து ஆடி, ஆணி, ஆவணி.
2: ஆணி, ஆடி, ஆவணி.

0: ஆஹா சூப்பர். அடுத்து வைகாசி சித்திரை ஆணி.
1: சித்திரை வைகாசி ஆணி.
0: சூப்பர் அக்கா, அருமையால அன்னைக்கு ரொம்ப நன்றி அக்கா.
1: நன்றிங்க தீபாகர், நிகழ்ச்சி அருமையா போகுது. உங்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும்.
0: நன்றி நன்றி அக்கா, நன்றி
1: நன்றி நன்றி. மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி.
0: மேட்டூர் வட்ட மயமுதூர்லேருந்து கலைசெல்வி அக்கா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டுவாங்க, இன்னும் நம்ம நிறைய நேரங்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் பேசுகிறேன். நாம் பார்க்க இருப்பது ஓமலூர் கோட்டை அப்படின்ற ஒரு வரலாற்று சின்னம். சங்ககாலம் தொடங்கி ஆங்கிலேயர் ஆட்சி வரைக்குமே ஒரு முக்கியமான இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த, அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த, பாதுகாப்பு மிகுந்த ஒரு இடமாக இது இருந்திருக்கிறது. சரபங்க நதியினுடைய கரையில ஒரு 25 ஏக்கர் நிலப்பரப்புல ஓமலூர் கோட்டை அமைந்திருக்கிறது. இது வந்து மேட்டூர் போற வழி, உத்தராயக்கம்பட்டி போற வழி, தாரமங்கலம் போற பெரும் பாதைகள்ல இந்த கோட்டை அமைந்திருக்கிறது. இந்த கோட்டையை சுற்றிலும் சரபங்கா நதி போகுது. கோட்டை உருவான இடத்துல சரபங்கா நதி இரண்டா பிரியுது. அதனால இந்த பக்கம் ஒரு நதியின் ஓட்டமும் அதற்கு எதிர்பக்கமாக ஒரு நதியின் ஓட்டமும் போகும் பொழுது நடுவுல வந்து ஒரு நிலப்பரப்பு ஒரு தீவு திடல் போல அமைந்து விட்டது. இதுலதான் வந்து ஓமலூர் கோட்டை கட்டப்பட்டிருக்கிறது. இது வந்து சங்க இலக்கியத்துல இத வந்து வல்வேர்கட்டி என்ற வம்சத்தார் வந்து குறுநில மன்னர்களா இந்த கோட்டைய ஆண்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு குறிப்பும் நமக்கு கிடைக்கிறது. இந்த ஓமலூர் கோட்டை அகலியில வந்து சங்க காலத்தை சேர்ந்த கருப்பு சிகப்பு பானை ஓடுகள் நிறைய கண்டெடுக்கப்பட்டதுனால இந்த கோட்டை வந்து சங்க காலத்திலிருந்தே இருந்திருக்கிறது அப்படின்றதெல்லாம் நாம தெரிந்து கொள்ள ஒரு ஏதுவான ஒரு விஷயங்களாக இருக்கிறது. தொடர்ந்து போர்களை சந்தித்த ஒரு இடமாக, வீரம் விளைந்த மண்ணாக இதை நம்ம சொல்லறோம். ஏன் சொன்னா நிறைய போர்கள் இந்த ஓமலூர் பகுதியில நடந்திருக்கிறது. போர்க்களத்தின் மையமாக இந்த பகுதி இருந்திருக்கிறது. இந்த கோட்டையில வந்து 2 சுற்று மதில்கள் இருக்கு, அதாவது 2 காவல். வெளிப்புறத்து மதில், அந்த மதில தாண்டி உள்ள வந்தோடனே கொஞ்ச தூரம் தாண்டி இன்னொரு உள்புற மதில் இருக்கு. இந்த 2 கோட்டை மதில்களுக்கு இடையில ஒரு அகலி இருக்கு. அந்த கோட்டை சுவருக்கு முன்னால அகலி, அதுக்கு பிறகு அந்த கோட்டை சுவரை நீங்க தாண்டி உள்ள வந்த பிறகு திருப்பியும் ஒரு அகலி இருக்கு. சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக ஒரு முறை நாங்க வந்து இந்த கோட்டையை ஆய்வு செய்தோம். அந்த பகுதியில இன்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மதில் சுவரை நாங்க இப்ப பார்த்தோம். இந்த கோட்டையில் இருக்கிற அழிந்து போன மண் சுவர்கள், கல்லும் மண்ணும் கலந்து கட்டிய கோட்டை சுவர்கள் பல்வேறு இடங்கள்ல சிதிலம் அடைந்து காணப்படுவதை நாங்க பார்த்தோம். இந்த கோட்டை வந்து நுழைவாயில் வந்து மேற்கு பகுதியில இருக்குது. இந்த கோட்டை வந்து பெரும்பாலும் மண்ணும் கருங்கல்லுமாக கலந்து கட்டப்பட்டது. காவல் கோபுரங்கள்லாம் அமைக்கப்பட்டு இந்த பகுதியை கண்காணிக்கின்ற ஒரு கோட்டையாக இந்த கோட்டை இருந்திருக்கிறது. அப்புறம் இந்த கோட்டையில கோவில்கள் இருக்கு. வசந்தேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில், அப்புறம் விஜயராகவ பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு 2 கோயில் இருக்குது. கோயிலுக்கு வெளியில தான் இந்த மாரியம்மன் கோயில் இருக்கு, கோட்டை மாரியம்மன் கோயில் இருக்கு. இந்த கோயில வந்து அம்மன் சிலை, பைரவர் சிலை என்று பல்வேறு சிலைகள் இந்த கோட்டையில இருக்கு. அதே போல இந்த கோட்டையினுடைய முன் மண்டப விதானங்கள்ல ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கு. இவைகள் வந்து கெட்டி முதலி காலத்தை சேர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. கடைசியில 1768 பாலக்கோடு தொப்பூர் கணவாய் வழியாக ஹைதர் அலி ஒரு பெரும் படையோட வந்து ஓமலூர் கோட்டையை கைப்பற்றி அதை வந்து தங்களுடைய

0: கட்டுப்பாட்டில் வைத்த ஆங்கிலேயர்களிடமிருந்து அந்த கோட்டையை வந்து கைப்பற்றார். இது ஒரு சமீப காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சேலம் சந்தித்த ஒரு இறுதி போர்னு சொல்லலாம். அது ஒரு கடைசி போர். அந்த போரின் சாட்சியாகவும் ஓமலூர் கோட்டை இருக்கிறது. இந்த வரலாற்று சின்னத்தையும் இந்த வரலாற்று சிறப்புகளையும் தமிழக மக்கள் அறிந்து கொள்ளும்படி வகை செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி. ஏ சாரா, கருப்பூர்ல ஜூன் 1st இருந்து புதுசா B+ கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
2: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்ரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
1: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனை கூட இருக்கும். ஆனா இது லிமிட்டட் டைம் ஆஃபர் தான்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் இடுவோம் B+ கிளினிக்.
3: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
4: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்,
2: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர், உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம், தமிழ் மாதங்கள் அப்படிங்கிற விளையாட்டு. உங்கள்கிட்ட நான் தமிழ் மாதங்களை என்ன பண்ணுவேன்னா கலந்து கலந்து சொல்லுவேன், அதை நீங்கள் அப்படியே அது வரிசையாக நீங்கள் சீராக சொல்லணும், ஓகேங்களா? எந்த ஆர்டரில் இருக்கோ அந்த ஆர்டர்லேயே சொல்லணும். இந்த விளையாட்டு தான் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம் மக்களே. இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் பண்ணுங்கள், 9787701078 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா என்னோட பேசிகிட்டு ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டு விளையாடுறதுக்காக ஒரு அன்பான அற்புதமான நேர் காத்துட்டு இருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
6: வணக்கம், நான் மார்க்கோஸ்ல சந்தியா பேசுறேன்.
3: சந்தியா எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் சூப்பரா இருக்கேன் சந்தியா, அற்புதமா இருக்கேன். சந்தியா, நீங்க நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு
6: இருக்கோம் தெரியுமா?
3: தெரியும். விளையாடுவோமா?
6: விளையாடலாம்.
3: ஓகே, உங்களுக்கான மாதங்கள் வந்து புரட்டாசி, ஆவணி, ஐப்பசி. புரட்டாசி, ஆவணி, ஐப்பசி. அது எப்படி ஆவணி ஐப்பசிக்கு அப்புறமா புரட்டாசி வரும்? ஆவணி புரட்டாசி ஐப்பசின்னு தானே வரும். சரி ஓகே, அடுத்து அடுத்து சொல்றேன். ஆணி, வைகாசி, சித்திரை. ஆணி, வைகாசி, சித்திரை. சந்தியா,
6: வைகாசி,
3: ஆவணி இல்ல சந்தியா, ஆணி. ஓகே, சூப்பரா விளையாண்டு ரொம்ப நன்றி சத்யா. சந்தியா, நம்ம மரக்கோட்டையிலேருந்து சந்தியா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க, எல்லாம் கரெக்டா சொல்ற மாதிரி சொல்லிட்டு கடைசியா தப்பா சொல்லிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா விளையாண்டிங்க சந்தியா, ரொம்ப நன்றி. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடவா நிகழ்ச்சியில் அடைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர், என்னோட சூப்பரான ஒரு பாட்டு உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டுவாங்க, இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்றைக்கான அந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் தான் அணிஞ்சிருக்கீங்க. இது வாக்கர், என்னுடன் பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: உங்க பையன் வீட்டுல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸ் மாத்துது. விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 7358201234.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில்.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இதை ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட சுவிட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சிட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி சுவிட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈர இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடுவாவில் ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் மாதங்களை வச்சு ஒரு அருமையான விளையாட்டு. இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னு தெரியுமா? உங்ககிட்ட நான் வந்து ஒரு தமிழ் மாதங்கள் பெயர் சொல்லுவேன், ஒரு சில மாதங்கள் பெயர் சொல்லுவேன், அதை நான் வந்து அப்படியே கலந்து சொல்லுவேன். நீங்கள் வரிசைப்படுத்தி என்கிட்ட கரெக்டாக சொல்லணும். இப்போ இந்த விளையாட்டு விளையாடுறதுக்காக நம்ம கூட அருமையான நேர் காத்துட்டு இருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம். திவாகர் சேலம் இரும்பாலிலிருந்து இணைப்பினர் எழிலரசி நினைத்தில் நலமா இருக்கீங்களா?
1: எல்லாருமே சூப்பரா இருக்கும் எழிலக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கும் திவா.
1: சூப்பர் அக்கா. அக்கா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
2: இன்னைக்கு தமிழ் மாதங்களை பத்தி முறை மாற்றி சொல்றீங்க, அத வந்து சரியான முறையில சரிப்படுத்தி சொல்லணும்.
1: ஆமாக்கா, விளையாடுவோமா?
2: மார்கழி
1: மாசி தை எப்படி வரும்? மார்கழி தை மாசி தானே வரும். ஓகே, அடுத்த கடைசி ரேடியோ கேட்காம என்கிட்ட பேசுங்க, அப்பதான் கேம் புரியும் சரிங்களா? அடுத்து புரட்டாசி ஆவணி ஆடி. சூப்பர் சூப்பர் இல்ல அக்கா, அருமையா இல்ல, ரொம்ப நன்றி அக்கா.
2: இவா கண் முன்னே சிரிக்கிறாய் அந்த சாங்ஸ்
1: ஓட் பண்றீங்களா?
2: ஓட் பண்றேன். இப்போ ஓடிச்சு இல்லீங்களா ரெண்டு சாங்ஸும்?
1: ஆமாக்கா. சரிங்க அக்கா, கண்டிப்பாக கண்டிப்பா போட்டுலாம் அக்கா, ரொம்ப நன்றி அக்கா. விளையாண்டது மட்டும் இல்லாம சூப்பரான பாடுகள் ஓட் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றிக்கா. இந்த மாதிரி ரெகுலரா ஓட் பண்ணுங்க மக்களே. நீங்களும் கேட்கிற பாடலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க தாராளமா ஓட் பண்ணலாம். இப்ப தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இது வாக்கரே என்னோட உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில். வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடவாவில் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் மாதங்களை வச்சு ஒரு அற்புதமான விளையாட்டு தான் விளையாண்டுட்டுருக்கோம். இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் தமிழ் மாதங்கள் வந்து கலந்து கலந்து சொல்லுவேன், நீங்கள் அதை அப்படியே சீர்படுத்தி வரிசையாக என்கிட்ட சொல்லணும். இப்போ இந்த விளையாட்டு விளையாடுறதுக்காக ஒரு நேரடிந்திருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கேங்க ஸ்டூடியோனா, நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படிங்க வானம் சூழ்நிலை அங்க?
6: நான் இப்ப இவ்வளவு நேரம் மேகமூட்டமா தானே இருந்துச்சு, திடீர்னு வெயில்
7: அடிக்குதுன்னா? வெயில் அடிக்குது,
6: காத்து நல்லா அடிக்குது, காத்து நல்லா
7: அடிக்குதுன்னா நல்லா அடிக்குது.
6: சூப்பர் அண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம்
7: தெரியுமா? இன்னைக்கு அதான் தமிழ் மாதங்கள்.
6: ஆமாங்க, நான் விளையாடுவோமா?
7: விளையாடுவோம்.
6: ஓகே, உங்களுக்கான மாதம் புரட்டாசி, ஐப்பசி, ஆவணி.
7: ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி.
6: சூப்பர்ண்ணா. அடுத்து ஆனி, வைகாசி, சித்திரை.
7: வைகாசி, சித்திரை, வைகாசி, ஆனி.
6: சிறப்பண்ணா. அடுத்து மாசி, பங்குனி, தை.
7: தை, மாசி, பங்குனி.

0: மணி.
1: அருமை அருமை, நான் ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப நன்றி அண்ணா.
0: தம்பி இன்னொரு ஒரு கோரிக்கைங்க, இந்த அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய ஒரு பாட்டு போட்டேங்க இல்லைங்க, அரும்பு மலரே
1: அரங்க
0: பாட்டுங்க, அற்புதமான பாட்டுங்க. அது வரக்கூடிய வரிகள் கடைசி சரணத்துல வந்து பருவ வயதில் பக்குவங்கள் இருக்க வேண்டும் அவசியம் அப்படிங்கிற அந்த வரிகள்லாம் வந்து ஒரு சிலருக்கு மட்டுமல்ல, உங்க அத்தனை சிறுமியர் சிறுவர்களுக்கும் கடைபிடிக்க வேண்டிய அற்புதமான வரிகள் எல்லாம்.
1: நன்றி நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா.
0: சூப்பரான வரிகள் அந்த, எத்தனை முறை கேட்டாலும் தெவிட்டால பாருங்க அப்படின்னா இதுதானுங்க.
1: நன்றி அண்ணா,
0: பாருங்க டாக் டைம் மியூசிக்ல போடுங்க.
1: கண்டிப்பா போட்டேன், கண்டிப்பா போட்டேன், ரொம்ப நன்றி.
0: கண்டிப்பா போட்டுருங்க, எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன்.
1: கண்டிப்பா நான் போட்டுறேங்கண்ணா, நன்றிங்கண்ணா.
0: சரிங்க, நன்றி
1: நன்றி. திருப்பூர் மாவட்டத்தில் இந்த கஸ்தூரி நான் கால் பண்ணி ஓட் பண்ணது மட்டும் இல்லாமல் சூப்பராக கேம் விளாண்டிங்கன்னா ரொம்ப நன்றியண்ணா, அருமையாக விளாண்டிங்கண்ணா. மக்களை இப்போ தொடர்ந்து நீந்தர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் என்னுடன். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக இன்னொரு நேரம் நினைஞ்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி நீங்களும் வந்து வாகை சுடுவா நிகழ்ச்சியில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க, 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது வாக்கிற என் கூட விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக இன்னொரு நேரம் நினைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாடுவோம். ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம் பாஸ்கர் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஹலோ கேக்குது கேக்குது பாஸ்கர் அண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உங்க குரல் மட்டும் கொஞ்சம் ரொம்ப கீழாவா இருக்க மாதிரி மேல கொண்டு வந்தீங்கன்னா அண்ணனோட குரலை கேட்டு சந்தோஷப்படலாம். அருமை அருமை அண்ணா. அண்ணா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
2: நீங்க தமிழ் மாதங்களை கலந்து சொல்லுங்க, நான் யார வார்த்தை.
1: ஆமாங்கண்ணா, விளையாடுவோமா?
2: விளையாடலாம்.
1: ஓகே, தை மார்கழி கார்த்திகை.
2: மார்கழி
1: புரட்டாசி ஐப்பசி ஆவணி. ஓகே, வைகாசி ஆணி சித்திரை. அற்புதம் அற்புதம் பாஸ்கர் அண்ணா, அருமையா இருக்கு, நன்றி அண்ணா, நன்றி. டால்மியா காலனில இருந்து பாஸ்கர் அண்ணா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா, நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் என்னுடன். உங்களுக்காக சூப்பரான செமையான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க. இன்னும் நம்ம நிறைய நேயர்கள் கூட பாடலுக்கு பிறகு விளையாடுவோம், தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நாமளும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு மக்களே. போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒரு நேரம் கூட மட்டும் விளையாண்டுட்டு இன்றைக்கான நிகழ்ச்சி முடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு காத்துகிட்டே இருக்கேன். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் கேட்ட இந்த பாட்டெலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பாடலோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டு விளையாடுறதுக்காக ஒரு நேரம் அடைஞ்சிருக்காரு, அவர் கூட இந்த விளையாட்டு விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: மார்கழி
2: கார்த்திகை ஐப்பசி. வைகாசி ஆணி சித்திரை. சூப்பர் அண்ணா, அருமையா இன்னைக்கு. ரொம்ப நன்றி ராஜேஷ் கண்ணா.
3: தேங்க்யூ, வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி.
2: நன்றி அண்ணா, நன்றி. நம்ம நாட்டாமங்கலத்துல ராஜேஷ் கண்ணா கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. அன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மைடியர் மக்களே. இன்னைக்கு நம்ம வாகை சுடுவா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் எதாக இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் வாகை சுடுவா. நன்றி மக்களே, டாடா மக்களே, பாய் பாய். சூப்பரான பாட்டெலாம் நம்ம நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கோ.

0: FM 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சோன FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோன FM சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப பொதுவாவே மூணு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய முக்கிய விஷயமா இருக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப வந்து உணவு, உடை, இருப்பிடம், இது மூணுமே பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேருக்கு தெரியும். அதுல இப்ப புதிய உச்சம் தொட்ட பருத்தி விலை என்ன மாதிரி இருக்கு? ஒரு குவிண்டால் வந்து ₹10,761 விற்பனை ஆகுது. ஒவ்வொரு வருஷமும் ₹9,000 to ₹10,000 வரைக்கும் பருத்திக்கு அதிகபட்ச விலை இருந்து வருது. தமிழகத்துல வட மாவட்டங்கள்ல விளையக்கூடிய பருத்தி விற்பனையில முக்கிய சந்தையா இருக்குது. விழுப்புரம் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அப்படின்னு சொல்லலாம். இங்க நடப்பு ஆண்டுல பருத்தி விற்பனை கடந்த மாதம் 1st தொடங்கி இருக்கு. கடலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்கள்ல இருந்து கொண்டு வரப்படக்கூடிய பருத்திக்கு நடப்பு சீசன்ல ஒரு குவிண்டால் ₹8,000 அப்படின்ற விலையில தொடங்கி இருக்கு. இதுவரை 124 டன் பருத்தி விற்பனை செய்யப்படுது. வழக்கமா ஒவ்வொரு வருஷமும் ₹9,000 to ₹10,000 வரை அப்படின்றது பருத்திக்கு அதிகபட்ச விலையா இருந்து வருது. கடந்த ஆண்டு ₹9,700 அப்படின்றது அதிகபட்ச விலையா இருந்திருக்கு. ஆனா இப்ப பார்த்தோம்னா ஒரு குவிண்டால் பருத்தி விலை ₹10,761 உயர்ந்திருக்கு. அதாவது ஒரு கிலோ பருத்தி ₹107 அப்படின்ற விலையில விற்பனை ஆகுது. இது பருத்தி வரலாற்றுல புதிய உச்சம்னு சொல்லலாம். இங்க பருத்திய வாங்கறதுக்காக திருப்பூர், தேனி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இருந்து வியாபாரிகள் வராங்க. இந்த ஆண்டு தேவை அதிகரிச்சிருக்கிறதுனால வியாபாரிங்க கிட்ட கடும் போட்டி நிலவுது. இதனால பருத்தி விலையும் அதிகரிச்சிருக்கு. இந்த நிலையில அடுத்த மாசம் பருத்தி சீசன் முடிவடையும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அதுக்குள்ளார விலை வந்து தொடர்ந்து உயரவே வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. நம்ம சேலம் மாவட்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பருத்தி சாகுபடி அப்படின்றது முன்ன அளவு இப்ப இல்ல அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பருத்தியோட தேவை என்னமோ அதிகமா தாங்க இருக்கு. ஆனா அதனுடைய உற்பத்தி அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது இருக்க குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வருங்காலத்துல நம்ம ஆடை உற்பத்திக்கு இது ஒரு பெரிய லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னங்க புதிய உச்சத்தை தொட்ட பருத்தி விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு குவிண்டால் ₹10,761 விற்பனை ஆகுது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. என்ன பாடல்ன்றத கேட்டலாம். நம்மளுடைய நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சோனா FM நம்பரான 9787701078 அப்படின்ற எனக்கு உங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கலாம்.
2: வயசுல இருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மையில்.
1: குறைபாடா, கவலை வேண்டாம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷல்

0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸிவிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030366333.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கிய மேதை ஃபியோதர் தஸ்தாயேவஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ளே போனால் ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமாக பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலாக நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக வந்து இருந்தது. அதே மாதிரி அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தென்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல, காதலனுக்கு நாஸ்தென்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடு

0: முயற்சி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த நாள் லெட்ரு போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன், இதெல்லாம் நாஸ்தன்காவை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. நான்காம் நாள் இரவில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ நாஸ்தன்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டுருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி என்னோடய காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த இடத்துல நாஸ்தன்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தன்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால் புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க. தஸ்தாயேவ்ஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாகப்பட்டினம் மாவட்டம் பாப்பா கோவில் கிராமத்துல இருந்து செந்தில்குமார் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப ஒரு தொழில் செய்யறோம் அப்படின்னா நம்ம முதலாளியாவும் இருக்கணும், அதே போல தொழிலாளியாவும் இருக்கணும். என்னதான் நம்ம வந்து ஆள் வச்சு செஞ்சாலுமே நம்ம அளவுக்கு கூட இருந்து அதை பாத்துக்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கேள்விக்குறியாதான் இருக்கும். அதனால நம்ம வந்து கூட இருந்து செய்யணும்னு சார் சொல்றாங்க. அது என்ன அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: என்னன்னு நம்ம எல்லாத்தையும் பண்ணும்போது நமக்கு நல்லா இருக்கும், நம்மளே மேலோட்டமா இருந்துட்டு இருந்தோம்னா நடக்காது. இப்ப நாங்க அதை பண்றோம், அதுக்கு அதான் ஆள் தான் வேலை, அதுல ஒண்ணுமே கிடையாது. இப்ப என்னன்னா அதையும் சொல்றேன், இப்ப மீன் நம்ம விற்கிறோம், இப்ப இன்னைக்கே எனக்கு அந்த பொசிஷன் தான் தொடர்ந்து இதே போல ப்ராப்ளம் வரும். மீன் விற்கும் போது ஒரு 100 கிலோ மீன் விற்குது, 20 கிலோ மீன் விற்கல. நாங்க என்ன செய்யறோம்னா மீனை ஒரு 200 கிலோ 100 கிலோ பிடிச்சிட்டு வரோம். பிடிச்சிட்டு வந்து என்ன பண்றோம், ஒரு ஆப்பாள வலை கட்டி ஒரு பக்கத்துல ஒரு குளத்துல வச்சிடறோம். அது கரெக்டா மேயுது, நம்ம தேவையான அளவு எடுத்து எடுத்து வித்துக்கிட்டு இருக்கோம். அந்த இடம் அந்த ஆப்பாள இருந்து அந்த 100 கிலோ மீனை வித்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆப்பாள அந்த குளத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு இயற்கை சூழ்நிலையில டிஓ ப்ராப்ளம் வரும். அந்த டிஓ ப்ராப்ளம் வரும்போது அந்த குளத்துல உள்ள மீனுக்கே பிரச்சனை, ஆப்பாள உள்ள மீன் எல்லா மீனும் இறந்துடும். அது யாருக்குமே யூஸ் இல்லாம போயிரும், வீணா போயிரும், ஒண்ணு அந்த பிரச்சனை இருக்கு. எப்படின்னா நான் சொன்ன போல தண்ணி தெளிவா உள்ள குளத்துல இந்த மீனை கொட்டினா இருக்கும், உங்களுக்கு இந்த ஆப்பாள உள்ள மீன் இருக்கும், குளத்திலேயே பிரச்சனை. இப்ப நான் தொடர்ந்து இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா

0: 100 கிலோ செத்துக்கிட்டே இருக்கு ஆப்பாள். என்ன காரணம்னா, இப்ப நாங்க அதை விற்கிறத வித்துட்டு பாக்கி ஒரு 80 கிலோ 100 கிலோ ஆப்பாள போட்டு வந்துருவோம் மறுநாள் விற்பனைக்கு இருக்கும்னு. மறுநாள் விற்பனைக்கு நான் ஆல்ரெடி நான் கொஞ்சம் மிஞ்சிருவேன், தொழில் தெரியறவங்க என்ன பண்ணுவாங்க, 3 மணிக்கெல்லாம் அங்க போய் பார்க்கணும் அந்த ஆப்பாவளைய. பாத்தீங்கன்னா அந்த குளத்துல எல்லா மீனும் டிஓ வந்து லேசா நிற்கும், கிளம்பின மேல கிளம்பும். அப்ப இந்த ஆப்பாள உள்ள மீன் ஏரேஷன் இல்லாமதான் ஆக்சிஜன் பிரச்சனை இல்லாம எல்லா மீனுமே செத்துரும். தண்ணியில செத்த அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல எடுத்துட்டீங்கன்னா மீனை வித்துடலாம், ஒரு பாதி ரேட்டுக்குனாலும் விற்பனை பண்ணிடலாம், எங்காவது ஹோல்சேல்ல கொடுத்து விற்பனை பண்ணிடலாம். இல்ல எடுக்க முடியலன்னா எல்லா மீனுமே அது யூஸ்லெஸ் இல்லாம தண்ணியை குடிச்சிட்டு உடனே உங்களுக்கு தண்ணியை குடிச்சோன்னா கேஸ் வயிற்றுல போய் ஒரே வாடை வந்து 2 ஹவர் 3 ஹவர்ல நீங்க வந்து கம்ப்ளைண்ட். எப்படின்னா தொடர்ந்து நீங்க மீன் விற்கும் போது நிறைய மக்கள் குறைகள், மீனை பிடிச்சி வெட்டினீங்கன்னா மீன் நல்லா இருக்கும், மீனை பிடிச்சி வெட்டினீங்கன்னா கேஸ், கேஸ்ல இருந்து வெட்டும் போது டிஷ்னு வாடை வரும். அந்த மீனே பாத்தீங்கன்னா மீன் ஒரு 2 மணி நேரத்துலேயே மீனா போயிடும். சோனா எஃப்எம்க்கு வாய்ப்பு அளித்ததுக்கு சமுதாய வானொலிக்கு நிறைய தெரிவித்துக்கிறேன், வணக்கம், நன்றி.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப ஒரு சில சமயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா மீன்களுக்கு பிரச்சனை வந்து ஏற்படும், அதனால மற்ற மீன்களும் வந்து பாதிக்கப்படும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மீன் வந்து சிக்கா இருக்கு இல்லைங்களா, அதாவது நோய்வாய்ப்பட்ட மீன்கள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம தனியா எடுத்து வச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பர் 2 பாடல்கள் வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஹே சுரேஷ், எப்போ பார்த்தாலும் கிளாஸ்ல பேசிக்கிட்டே இருக்க.
2: சார் அந்த நான் இல்ல சார்.
1: சரி, ஏபிசிடி எத்தனை எழுத்து சொல்லு பார்க்கலாம்.
2: மொத்தம் 4 எழுத்து சார்.
1: ஹே பாய், ஏபிசிடி மட்டும் நான் கேட்கல, ஏபிசிடி மொத்தமா எத்தனை எழுத்துன்னு கேட்டேன்.
2: அடா என்ன சார், அப்படின்னா மொத்தம் 52 எழுத்து சார்.
1: 52? அது எப்படிடா?
2: சின்ன எழுத்து 26, பெரிய எழுத்து 26 சார். அப்படின்னா மொத்தம் 52 தானே சார் வரும். என்ன சார் கணக்கு இவ்வளவு வீக்கா இருக்கீங்க?
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இதை ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட சுவிட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சுட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி சுவிட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: நீர்வளம் நிலவளம் காக்க நெகிழியை தவிர்ப்போம். மகிழ்வாய் வாழ இயற்கையாலான பொருட்களையே பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: சரி, அந்த மாதிரி இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: ரெண்டுமே கரெக்டு தான். ஆனால் நம்ம எது கூட நேரம் அதிகமாக ஒதுக்குறோமோ அது நமக்கு கிடைக்குன்னு சொல்லுவாங்க. தொழில் பண்ணுற எல்லாத்துக்கும் அதுதான் உண்மை. இப்போ நம்ம நேரம் வந்து தொழில் கூட அதிகமாக பண்ணும்போது தான் நமக்கு கிடைக்குது. பேலன்சிங்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டேஜை ரொம்ப தாண்டறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம சாக்ரிஃபை பண்ணி தான் ஆகணும். அது பண்ணால் தான் நம்ம அந்த ஸ்டேஜை தாண்டி ரொம்ப கம்ஃபர்ட்டாக அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். கஸ்டமர் வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போகிறவங்களுக்கு நாங்கள் ஒரு கொடுக்குற கிஃப்டே வந்து அவங்களோட மெமோரிஸ் தான். மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை நாங்கள் கொடுக்குறோம், அழகான இனிமையான அனுபவத்தை கொடுக்குறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இங்கே வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தவொடனே கரும்பு ஜூஸ் வந்து குடிக்க கொடுத்துருவோம். ரெண்டாவது வீட்டுக்கு போகும்போது ஒரு லிட்டர் ஜூஸ் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். எவ்ரி கஸ்டமர் யாராக இருந்தாலும், நம்ம கிராமத்துக்கு வராங்க, நம்ம ஃபார்முக்கு வராங்க, நம்ம ஆலைக்கு வந்து பார்க்குறாங்கன்னா இவ்வளோ தூரம் ஒரு குக் கிராமத்துக்கு வந்து பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்களுக்காக இந்த சின்ன சின்ன கிஃப்ட்லாம் கொடுப்போம். ரெண்டாவது அது மட்டும் இல்லாமல் அந்த பதம் வரும்போது ஜவ மிட்டாய் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஜவ மிட்டாய் வந்து நீங்கள் சின்ன வயசில் தான் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, இப்போலாம் கிடைக்கிறது. அதை எடுத்து பார்த்தா அந்த ஜவ்வோட இழுத்தாலே ஜவ் மாதிரி வரும், அதுதான் சொல்லுவாங்க. அது நல்லாயிருக்கும், அது ரொம்ப எல்லோரும் விரும்பி குழந்தைங்களாம் ரொம்ப சாப்பிடுவாங்க. ஏன்னா பியூராக பண்ணும்போது அந்த பாகு டேஸ்ட் அதிகமாக இருக்கும், இனிப்பு கம்மியாக தான் இருக்கும். அதனால அந்த டேஸ்ட் பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நாங்கள் இங்கே வரவங்களுக்கு இந்த கலர் நிலக்கடலை இருக்குல்ல, அதை வாங்கிட்டு வர சொல்லுவோம். அதை வாங்கிட்டு வந்துட்டு ஃப்ரீயாகவே பாகு ஊற்றி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நிலக்கடலை பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படின்னா என்ன சொல்லுவாங்க, தேங்காய் பர்ஃபின்னு சொல்லுவாங்க, ப்ரோட்டீன் பார்ன்னு சொல்லுவாங்க, அப்புறமா சாரி கடலை மிட்டாயின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நம்ம அதை பண்ணி நாமளே பீஸ் கட் பண்ணி நாமளே கொடுத்துருவோம். பருப்பு வறுத்த கல் எடுத்துகிட்டு வந்தால் நாமளே பாகு ஊற்றி இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரிலாம் கஸ்டமர் இருக்கும்போது இவங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா ஹெல்த்தியான ஃபுட் கிடைக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ட்ரெடிஷ்னலான டேஸ்ட்டில் இருக்குது. எப்போவுமே கொடுக்குற ஃபீட்பேக் நமக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய ஃபீட்பேக் இருக்கு இல்லைங்களா, அது வந்து எங்களுக்கு ரொம்பவே மனசுக்கு நிறைவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதை வாங்கிட்டு போயிட்டு அவங்க உபயோகப்படுத்திட்டு இது நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கதானங்க செய்யும். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
5: உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், ஏன்டா

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்கள் கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பூச்சியல் துறையில் பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப இலைகளோட தண்டு பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டுகள் என்ன மாதிரியான தாக்குதலை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க.
2: அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு பூச்சி கத்திரியை தாக்கும். அது பாத்தீங்கன்னா இந்த வண்டுகள் பாத்தீங்கன்னா இலைகளை தாக்கும், இலைகளோட பின்புறத்தை தாக்கும், ஒரு சில நேரத்துல தண்டு பகுதியையும் சுரண்டி சேதம் விளைவிக்கும். இது பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மழைக்காலங்கள்ல இல்ல குளிர் கொஞ்சம் அதிகமா இருக்கும் போதோ இந்த டைம்ல தான் வந்து இந்த உடம்புல பாத்தீங்கன்னா முள் முள்ளா இருக்கும் இந்த வண்டுகள் பாத்தீங்கன்னா இலைகளை ஃபுல்லா சுரண்டிட்டு வெறும் பேப்பர் மாதிரி தான் இலைகள் இருக்கும், மற்ற எல்லாத்தையும் சாப்பிட்டுடும். இலைகளுடைய நரம்பு, அந்த பெரிய நரம்பு தவிர சின்ன சின்ன நரம்பு இருந்தாலும் அதையும் சாப்பிட்டுடும். இந்த பூச்சி வந்து பாத்தீங்கன்னா வண்டு
1: தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா நம்ம விவசாய பெருமக்களுக்கும் இது வந்து உதவியா இருக்குங்க. அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: பாட்டில் அடுத்து வருவது அடுத்து வருவது
1: சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்
2: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: இந்த சமயம் பார்த்தா டீசல் பற்றாக்குறையா இருக்கு. உழவுக்கு டிராக்டருக்கு பதில பாரம்பரிய மாடுகளுக்கு திரும்ப கூடிய மகாராஷ்டிரா விவசாயிகள் என்ன மாதிரி பண்றாங்க அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. மகாராஷ்டிராவில சிறு விவசாயிகள் இருந்து பெரிய விவசாயிகள் வரைக்கும் விவசாயத்துக்கு டிராக்டர்களை பயன்படுத்தி வராங்க. ஒவ்வொரு வீட்லயும் ஒரு சின்ன டிராக்டராவது இருக்குங்க. ஆனா சமீபத்துல மத்திய அரசு பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை அதிகரிச்சிருக்கு. அதோட எரிபொருள் பற்றாக்குறையும் இருந்து வருது. இதனால விவசாயிகளுக்கு சரிவர டிராக்டர் பயன்பாட்டுக்கு தேவையான எரிபொருள் கிடைக்காம இருக்குது. 2000 ஆண்டுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அதிக அளவுல விவசாயிகள் உழவடிக்க காளை மாடுகளை பயன்படுத்தி இருக்காங்க. ஆனா இப்ப காளை மாடுகளை கொண்டு உழவடிக்கிறத பாக்குறது ரொம்பவே அபூர்வமா இருக்கு. மகாராஷ்டிராவிலயும் அதே நிலைதான் இருக்கு. இளம் விவசாயிகள் அதிக அளவுல உழவடிக்க டிராக்டர்களையே பயன்படுத்துறாங்க. ஆனா மகாராஷ்டிராவின் மராத்வாடா பகுதியில விவசாயிகள் திரும்பவும் காளை மாடுகளை பயன்படுத்தி உழவடிக்கிறது போன்ற வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. மகாராஷ்டிராவில பருவமழை அடுத்த மாத தொடக்கத்துல பெய்ய ஆரம்பிக்குங்க. மகாராஷ்டிராவின் மராத்வாடா மாவட்டத்துல இருக்கக்கூடிய பீட் மாவட்டத்துல டீசல் தட்டுப்பாடு காரணமா விவசாயிகள் பருவமழைக்கு முன்னாடி நிலத்தை உழ முடியாம தவித்து வராங்க. டிராக்டர்களை இயக்க எரிபொருள் இல்லாதனால விவசாய பணிகள் முற்றிலுமா முடங்கி போச்சு. இது பத்தி பர்வேஸ் பட்டேல் அப்படின்ற விவசாயி என்ன சொல்றாரு அப்படின்னா, பருவமழைக்கு முந்தைய மழை எந்த நேரம் பெய்யக்கூடிய நிலை இருக்குது. ஆனா என்னோட 14 நிலங்கள் உழப்படாம அப்படியே கிடக்குது. வழக்கமா உழவடிக்க கூடிய டிராக்டர்கள் அதிக அளவுல இந்த நேரத்துல தென்படும். ஆனா இப்ப டிராக்டர்களையே பார்க்க முடியறதுல கவலையோட தெரிவிச்சிருக்காருங்க. ஆரம்ப கால மழையில விதைச்ச பணிகளை தவறவிட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்த விதைப்பு காலமும் தள்ளி போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. தாமதமா விதைக்க கூடிய பயிர்கள் பூச்சி தாக்குதலுக்கும் உள்ளாகும். இந்த மாதம் 26 அன்னைக்கு கேரளாவுக்குள்ளார நுழையக்கூடிய தென்மேற்கு பருவமழை உடனடியா மராத்வாடா பகுதிக்கும் பரவும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய வானிலை மையம் கணிச்சிருக்காங்க. இதனால நிலம் நனைவதற்குள் உழவு செய்ய முடியாம போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பீடு பகுதி விவசாயிகள் கவலையில இருக்காங்க. எரிபொருள் பற்றாக்குறை இப்ப பீடு மாவட்டத்தை தாண்டி சத்ரபதி சம்பாஜி நகர் மாவட்டத்துக்கும் பரவி இருக்கு. இதனால ஒட்டுமொத்த மராத்வாடா பிராந்தியத்திலயும் விவசாய பணிகள் முடங்கி இருக்கு. எரிபொருள் பற்றாக்குறை காரணமா தற்கால இளம் விவசாயிகளுக்கு பழக்கம் இல்லாத பாரம்பரிய விவசாய முறைகளுக்கு மாற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. உழவு செய்ய மாடுகளை பயன்படுத்துறதுல அதிக உடல் உழைப்பு தேவையா இருக்கு. மராத்வாடாவின் 47-49 ஹெக்டேர் காரிஃப் விவசாய நிலங்கள் ஃபுல்லாவே இந்த எரிபொருள் தட்டுப்பாட்டின் பாதிப்புகள் வெளிப்படையா தெரிய தொடங்கி இருக்கு. கடந்த காலங்கள்ல டிராக்டர்களின் பயன்பாடு அதிகரிச்சிருக்கிறதுனால பெரும்பாலான விவசாயிகள் தங்களுடைய உழவு மாடுகளை வித்துட்டாங்க. இதனால மாடுகளை வச்சிருக்க கூடிய ஒரு சில விவசாயிகளுக்கு திடீர்னு பெரும் தேவை ஏற்பட்டிருக்கு. கடும் கோடை வெயிலும் அதிகப்படியான உடல் உழைப்பு இருக்கிறதுனால பருவமழைக்கு முன்னாடி நிலங்களை தயார்படுத்தக்கூடிய பணி தாமதமாகி இருக்குது. இந்த நவீன எரிபொருள் தட்டுப்பாடு திரும்பவும் பாரம்பரிய விவசாய முறைக்கு தள்ளி இருக்கு. ஆனா 40°C அதிகமான கோடை வெப்பத்துல மறந்து போன பழைய முறைகளை திரும்பவும் தொடர்றது முற்றிலுமா சாத்தியமில்லாத ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விவசாய சங்க தலைவர் ஜெயாஜி சூரியவன்சி வலியுறுத்தி இருக்காரு. அதோட விவசாயிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா டீசல் ஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கோரிக்கை விடுத்திருக்காரு. என்னங்க பண்றது, ஒரு சில சமயங்கள் இந்த மாதிரியும் ஆகதான செய்யுது. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே. 3, 2, 1, ஹோலா.

0: 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட ஒரு சிறப்பான கெஸ்ட் தான் இணைஞ்சிருக்காங்க. அவரோட பேர் வந்து மணிகண்டன் செல்வராஜ். இவர் வந்து சேலம் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்டோட பேராசிரியரா இருக்காரு. அவரோட ஜேர்னி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி எல்லாம் இந்த ஜேர்னிக்குள்ள வந்தாரு, அது மூலமா மாணவர்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம்.
1: சார், உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க சார்.
2: நான் மணிகண்டன் செல்வராஜ். நான் மேச்சேரியில வந்திருக்கேன். ஸோ நான் 2017 பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்டெண்டிங் அண்ட் ஃபிளார் பார்டெண்டிங் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃப்ரீலான்ஸ் பார்டெண்டராக சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கரண்ட்லி நான் ஓகேங்க, நான் சேலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல எஃப்என்பி ப்ரொஃபஸர் அண்ட் பார் இன்ஸ்ட்ரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது ரொம்பவே விருப்பத்தோட கத்துக்கிட்டேன்.
1: ஓகே, ஓகேங்க சார். இப்போ இந்த துறைக்கு வரும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க, அதுலேருந்து நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டீங்க சார்?
2: ஸோ இந்த ஃபீல்டு வந்து ஒரு ஒர்க்கு, ஒரு ஏர்னிங் அப்படின்றத தாண்டி நமக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக இருக்கட்டும், நம்ம மைண்ட் ஃபோக்கஸ்டாக இருக்கட்டும், எதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணேன். ஸோ இந்த ஜக்லிங் அப்படின்றது குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கறது மூலமாக அவங்களுக்கு ஃப்யூச்சரில் ஃபோக்கஸ்டான ஒரு மெமரி பவர், இது ஒரு ஐ பவர், ஃபியூச்சர் ப்ரெட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி திங்ஸ்லாம் அவங்களுக்கு நேச்சுரலாகவே இம்ப்ரூவ் ஆகும்.
1: ஓகே, ஓகேங்க சார். இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் போது ஃபஸ்ட்டு டே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார்?
2: ஸோ இது வந்து நான் கரியரில் வந்து பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு ஹோட்டல் ஃபீல்டில் என்ட்ரு ஆனப்போ, ஸோ இந்த மாதிரி தான் ஜாப் இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் நான் பார்டெண்டிங் சூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஓனாகவே வந்து கிராஃப்ட் பண்ணுறோம் அண்ட் மாக்டைல்ஸ் ஜூஸ் மேக் பண்ணுறோம், இந்த மாதிரி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாத்தில், அதுவும் நம்ம ப்ரைவேட்டாக ஈவெண்ட்ஸ் வந்து ரன் பண்ணுறோம், ஒரு பர்த்டே பார்ட்டி, ஒரு நிச்சயதார்த்தமாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், அங்கே வந்து ஒரு ப்ரைவேட்டாக ஈவெண்ட் எடுத்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மராக பல மக்கள் முன்னாடி நின்று பண்ணுவோம். ஸோ இது ஒரு தனி ஒரு என்ன சொல்கிறது, கிக்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் என்னை அடுத்த அடுத்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவ் பண்ணுச்சு. ஸோ ஃப்யூச்சரில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து இது வந்து ஒரு க்ரௌட் ஹேண்ட்லிங் இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்டேஜ் ஃபியரை போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ண குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
1: சூப்பர், சூப்பர் சார். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம கூடவே இருந்த மணிகண்டன் சார், செல்வராஜ் அவங்க தான். அவங்களோட பயணம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எதனால இந்த துறையை அவர் தேர்ந்தெடுத்தாரு அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னாரு. இன்னும் சில விஷயங்களை பேச போறாரு. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வளமே வாழ்வு வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் பேசுகிறேன். நாம் பார்க்க இருப்பது ஓமலூர் கோட்டை அப்படின்ற ஒரு வரலாற்று சின்னம். சங்ககாலம் தொடங்கி ஆங்கிலேயர் ஆட்சி வரைக்குமே ஒரு முக்கியமான இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த, அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த, பாதுகாப்பு மிகுந்த ஒரு இடமாக இது இருந்திருக்கிறது. சரபங்க நதியினுடைய கரையில ஒரு 25 ஏக்கர் நிலப்பரப்புல ஓமலூர் கோட்டை அமைந்திருக்கிறது. இது வந்து மேட்டூர் போற வழி, உத்தராயக்கம்பட்டி போற வழி, தாரமங்கலம் போற பெரும் பாதைகள்ல இந்த கோட்டை அமைந்திருக்கிறது. இந்த கோட்டையை சுற்றிலும் சரபங்கா நதி போகுது. கோட்டை உருவான இடத்துல சரபங்கா நதி இரண்டா பிரியுது. அதனால இந்த பக்கம் ஒரு நதியின் ஓட்டமும் அதற்கு எதிர்ப்பக்கமாக ஒரு நதியின் ஓட்டமும் போகும் பொழுது நடுவுல வந்து ஒரு நிலப்பரப்பு ஒரு தீவு திடல் போல அமைந்து விட்டது. இதுலதான் வந்து ஓமலூர் கோட்டை கட்டப்பட்டிருக்கிறது. இது வந்து சங்க இலக்கியத்துல இத வந்து வல்வேர்கட்டி என்ற வம்சத்தார் வந்து குறுநில மன்னர்களா இந்த கோட்டைய ஆண்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு குறிப்பும் நமக்கு கிடைக்கிறது. இந்த ஓமலூர் கோட்டை அகலியில வந்து சங்க காலத்தை சேர்ந்த கருப்பு சிகப்பு பானை ஓடுகள் நிறைய கண்டெடுக்கப்பட்டதுனால இந்த கோட்டை வந்து சங்க காலத்திலிருந்தே இருந்திருக்கிறது அப்படின்றதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள ஒரு ஏதுவான ஒரு விஷயங்களாக இருக்கிறது. தொடர்ந்து போர்களை சந்தித்த ஒரு இடமாக, வீரம் விளைந்த மண்ணாக இதை நம்ம சொல்லணும். ஏன் சொன்னா நிறைய போர்கள் இந்த ஓமலூர் பகுதியில நடந்திருக்கிறது. போர்க்களத்தின் மையமாக இந்த பகுதி இருந்திருக்கிறது. இந்த கோட்டையில வந்து 2 சுற்று மதில்கள் இருக்கு, அதாவது 2 காவல். வெளிப்புற மதில், அந்த மதில தாண்டி உள்ள வந்தோடனே கொஞ்ச தூரம் தாண்டி இன்னொரு உள்புற மதில் இருக்கு. இந்த 2 கோட்டை மதில்களுக்கு இடையில ஒரு அகலி இருக்கு. அந்த கோட்டை சுவருக்கு முன்னால அகலி, அதுக்கு பிறகு அந்த கோட்டை சுவரை நீங்க தாண்டி உள்ள வந்த பிறகு திருப்பியும் ஒரு அகலி இருக்கு. சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக ஒரு முறை நாங்கள் வந்து இந்த கோட்டையை ஆய்வு செய்தோம். அந்த பகுதியில இன்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மதில் சுவரை நாங்கள் இப்போ பார்த்தோம். இந்த கோட்டையில் இருக்கிற அழிந்து போன மண் சுவர்கள், கல்லும் மண்ணும் கலந்து கட்டிய கோட்டை சுவர்கள் பல்வேறு இடங்கள்ல சிதிலமடைந்து காணப்படுவதை நாங்கள் பார்த்தோம். இந்த கோட்டை வந்து நுழைவாயில் வந்து மேற்கு பகுதியில் இருக்குது. இந்த கோட்டை வந்து பெரும்பாலும் மண்ணும் கருங்கல்லுமாக கலந்து கட்டப்பட்டது. காவல் கோபுரங்கள்லாம் அமைக்கப்பட்டு இந்த பகுதியை கண்காணிக்கின்ற ஒரு கோட்டையாக இந்த கோட்டை இருந்திருக்கிறது. அப்புறம் இந்த கோட்டையில கோவில்கள் இருக்கு. வசந்தேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில், அப்புறம் விஜயராகவ பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு 2 கோயில்கள் இருக்குது. கோயிலுக்கு வெளியில தான் இந்த மாரியம்மன் கோயில் இருக்கு, கோட்டை மாரியம்மன் கோயில் இருக்கு. இந்த கோயிலில் வந்து அம்மன் சிலை, பைரவர் சிலை என்று பல்வேறு சிலைகள் இந்த கோட்டையில் இருக்கு. அதே போல இந்த கோட்டையினுடைய முன் மண்டப விதானங்கள்ல ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கு. இவைகள் வந்து கெட்டி முதலி காலத்தை சேர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. கடைசியில் 1768 பாலக்கோடு தொப்பூர் கணவாய் வழியாக ஹைதர் அலி ஒரு பெரும்படையோட வந்து ஓமலூர் கோட்டையை கைப்பற்றி அதை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்த ஆங்கிலேயர்களிடமிருந்து அந்த கோட்டையை வந்து கைப்பற்றார். இது ஒரு சமீப காலத்துல ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சேலம் சந்தித்த ஒரு இறுதி போர்னு சொல்லலாம். அது ஒரு கடைசி போர். அந்த போரின் சாட்சியாகவும் ஓமலூர் கோட்டை இருக்கிறது. இந்த வரலாற்று சின்னத்தையும் இந்த வரலாற்று சிறப்புகளையும் தமிழக மக்கள் அறிந்து கொள்ளும்படி வகை செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூடவே இணைஞ்சிருக்காரு மணிகண்டன் செல்வராஜ் அவர்கள் தான். அவங்களோட ஜெர்னில என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இந்த ஃபீல்டுக்கு வரும்போது இதுல இருக்க விஷயங்களை கொஞ்சம் மக்களுக்கு புரியற மாதிரி டீட்டெயிலா கொஞ்சம் சொல்றீங்களா?
3: கண்டிப்பா மேடம். இப்போ நான் பார்டெண்டிங் அண்ட் மிக்சாலஜின்னு சொன்னேன் இல்லையா, பொதுவாக இது மனுஷங்களோட வாழ்க்கையில் எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் மாதிரின்னு சொல்லலாம். இன்னைக்கு ஜென்ரேஷனில் சின்ன பசங்களாம் அதுக்கு அடிமையாயிட்டு அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அதை பற்றின ஒரு புரிதல் இருந்தது அப்படின்னா அதை நம்ம அவங்களே அவங்க பேரண்ட்ஸ்க்கோ இல்லை அவங்களோட கிராண்ட் ஃபாதர்ஸ்க்கோ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த ஜென்ரேஷன்ஸ் இதை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது என்னோட ஒரு நல்ல விஷயந்தான். எங்களோட இன்ஸ்டியூட்டில் இது வந்து இப்போ அட்மிஷன் போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு ஃப்ரீ கோர்ஸாகவே நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க வந்து இதை என்ன அப்ரோச் பண்ணி கூட பண்ணிக்கலாம் மேடம். இது
1: ஓகே. ஓகேங்க சார். சார், நெக்ஸ்ட்டு இந்த ஃபீல்டுக்கு நீங்கள் வரதுக்கு யாராவது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்களா, இல்லை உங்களோட ஓன் ஆசையினால இது ஸ்டார்ட் பண்ணிங்களா?
3: ஸோ என்னோட இன்ஸ்பிரேஷன் நான் ஏன் இந்த ஃபீல்ட் சூஸ் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஃபயர் பார்டெண்டிங்னு ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு க்ரௌடாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஈவெண்ட்டாக இருக்கட்டும், மக்கள் முன்னிலையில் லைக் சம்டைம் நாங்கள் டீசல்னால் பண்ணுவோம், சம்டைம் பயோ எத்தனால் யூஸ் பண்ணி ப்ளோ பண்ணுவோம். ஸோ அந்த க்ரௌடை ஓவராலாக வந்து அதை கிளாப் பண்ணாதவங்களே இருக்க மாட்டாங்க. நாங்கள் வாங்குற சேலரியை விட அதில் வரக்கூடிய டிப்ஸ் அப்படின்றது அதில் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ இதுதான் எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். எனக்கு வந்து அந்த மக்கள் முன்னிலையில் ஒரு அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு கிக்குன்னு சொல்லலாம். ஸோ அதுதான் என்னோட இன்ஸ்பிரேஷன். வேர்ல்டு வைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளேர் பார்டெண்டிங், ஃபயர் பார்டெண்டிங் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது. ஸோ பார்டெண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உலகம் முழுக்க ரொம்ப ஃபேமஸ் மேடம். அண்ட் மிக்சாலஜின்னு சொல்கிறப்போ நம்ம எப்படி ஃபுட் ப்ரொடக்ஷன் அப்படின்னா கிச்சனில் எப்படி ஓனாக வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் குக் பண்ணுற சேனல்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப் ஆஃப் குக்கிங் மெத்தட் வச்சுருப்பாங்க, ஆஸ் வெல் அஸ் ஜூஸ் மேக்கிங் லைக் மாக்டெயில்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஜூஸ் மட்டும் வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த மேங்கோ பைனாப்பிள் இது மட்டும் ஜூஸ் கிடையாது, ஹெர்பல்ஸ் இருக்கு இல்லையா லைக் சின்னமெண்ணாக இருக்கட்டும், ஏலக்காய், பட்டல் அவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹெர்பல்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து அந்த ஃப்ளேவரை எடுத்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் மிக்சாலஜி. ஸோ எதில் எவ்வளோ மிக்ஸ் பண்ணணும், எவ்வளோ எந்த அளவுக்கு எடுக்கணும், அந்த டேஸ்ட்டோட அந்த அனலைஸ் மெத்தட், இதெல்லாம் வந்து மிக்சாலஜியில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு அலைட் கோர்ஸாக நம்ம கற்றுக்கிறப்போ நம்ம ஃப்யூச்சரில் ஒரு ஓனாக ஷாப்பே ரன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம கிட்ஸுக்கே வந்து ஒரு டீடாக்ஸ் பண்ணணும், இந்த மாதிரிலாம் மேக் பண்ணுற நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. இது ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி, எக்ஸ்ட்ரா ஸ்கில்லாக நம்ம எடுத்துக்கிட்டால் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ எனக்கு அதுதான் ஒரு இன்ஸ்பிரேஷன்.
1: ஓகே ஓகே, சூப்பர் சார், கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான மணிகண்டன் செல்வராஜ் சார், அவங்களோட இன்ஸ்பிரேஷன் யார், எதனால இந்த ஃபீல்டில் அவருக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்ட்டு ரொம்பவே தெளிவாக சொன்னாரு. இன்னும் சில விஷயங்களை பேச போறாரு. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: என்று நினைத்தாயோ?
1: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இதை ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
2: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
1: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட சுவிட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
2: அப்படியா? அது தெரியாம குளிச்சுட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி சுவிட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
3: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
2: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
4: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: தூக்கி எறியும் பிளாஸ்டிக்கை தவிர்த்து துணிப்பையை கைகளில் ஏந்துவோம். எதிர்காலத்தை வளமானதாய் மாற்றுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: என்னோட முயற்சி தான். ஈவன் எனக்கு ஃபீஸ் பே பண்ணவே நான் பார்ட் டைமில் போய்கிட்டு தான் வந்து இந்த கோர்ஸை வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க எனக்கு சப்போர்ட் நான் தான். என்னோட தன்னம்பிக்கையும் என்னோட முயற்சியும் மட்டும்தான் இதில் வந்து நான் ஈடுபாடு கொடுத்தேன். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு ஒரு கோல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எனக்கு நானே வந்து பண்ணிக்கிட்டது தான் இந்த கோர்ஸு. ஸோ ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரியே தன்னம்பிக்கையோட அவங்களுக்காக அதை பண்ணணும்னு நினச்சா மட்டும்தான் அவங்க முழு மனதோடு எந்த ஒரு விஷயம்னாலும் சாதிக்க முடியும்.
4: சூப்பர் சூப்பர் சார். அதாவது யாரோட சப்போர்ட் நம்மளுக்கு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் நம்மளோட கோலை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும் அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. அடுத்தது உங்களோட துறை வந்து யார் யாருக்கெல்லாம் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் சார்?
3: ஸோ இந்த துறையை பத்தி டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னா மெயினாக நான் வந்து கேர்ள்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து ரைட் சைட் லெஃப்ட் சைட் பிரெயின் வந்து அட் அ டைம்ல ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த ஃபிளேரிங் அப்படின்ற விஷயம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது குழந்தைங்கலாம் வந்து கத்துக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஃபிளேர் பாட்டில்ஸ்க்கு பதிலாக ஃபிளேர் பால்ஸ்ன்னு சொல்லுவோம், கிரிக்கெட் பால் மாதிரி இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி அவங்க டேகிள் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ அவங்களுக்கு மைண்ட் வந்து ரொம்பவே நல்லா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது டைரக்டராக இருக்கக்கூடிய ஹேமலதா மேடமோட கிரியேட்டர்ஸ் அகாடமியில் நாங்கள் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இவங்க கற்றுக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பர்த்டே பார்ட்டியாக இருக்கட்டும் இல்லை ஒரு வெட்டிங் டே இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் கம்பெனியில் நீங்களே ஜாயின் பண்ணி கூட அவங்க மூலமாக பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஓனாக ஈவெண்ட் எடுத்து கூட நீங்கள் வந்து ரன் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் க்ரௌடையே அசத்தலாம். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன குட்டி ஐடியாஸ் தான். இது தவிர ஜூஸ் மேக்கிங் அப்படின்ற விஷயம்லாம் இருக்குது. ஸோ இதுவுமே கூட நீங்கள் ஓனாக ஷாப் ரன் பண்ணுறதுனாலும் சரி இல்லை உங்களுக்கு வீட்டிலேயே நீங்கள் கொடுத்து ஹெல்ப் லைக் இம்ப்ரெஸ் பண்ணுறதுனாலும் சரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
4: ஓகே ஓகேங்க சார். அடுத்து வந்து உங்களோட ஜேர்னியில் 10 இயர்ஸ் ஜேர்னியில் நீங்கள் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க?
3: ஸோ இதில் நான் ஸ்ட்ரகிள்னு அப்படின்னு சொன்னேன்னா காம்படிஷன் தான். நான் சென்னையில் பார்டெண்டிங் ஈவெண்ட்ஸ் எடுத்து

0: வரப்போ லாட் ஆஃப் பீப்புள் ஆர் தேர், அந்த ஒரு காம்படிஷன் இருக்கும். ஸோ அதை தவிர்த்து இப்போ சொல்லணும் அப்படின்னா இதில் வந்து ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸு, அப்புறம் இந்த ஈவெண்ட் நடத்தக்கூடிய அந்த ஓவரால் காஸ்ட்டு, இதெல்லாம் வந்து நான் வந்து கெயின் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டேன்.
1: ஓகே ஓகே சார். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான மணிகண்டன் செல்வராஜ் சார், அவங்களோட ஜேர்னியில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன சவால்கள் இருக்குது, அது யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நிகழ்ச்சியில நம்ம கூடவே மணிகண்டன் செல்வராஜ் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவரோட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையிலயும் அதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், உங்களோட இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறை மூலமா என்னென்ன மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் நீங்க இது வரைக்கும் நடத்திருக்கீங்க? எதுலாம் சக்சஸ்ஃபுல்லா போயிருக்குங்க சார்?
2: ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னு சொன்னா நம்ம ஜென்ரலா என்ன யோசிப்போம், கேட்டரிங், குக்கிங், அதை தாண்டி என்ன இருக்கு அப்படின்னு யோசிப்போம். ஸோ இதில் இருக்க ஒர்க் அண்ட் பிளேஸ்மெண்ட் வேகன்சிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கு. லைக் ட்ராவல் அண்ட் டூரிசம்னு எடுத்துட்டா சுற்றுலா தொழிலெல்லாம் ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக வேர்ல்டே ட்ராவல் பண்ணலாம். அவ்வளோ இருக்கு. அண்ட் க்ரூஸ் லைன், ஏர்லைன்ஸ், இந்த மாதிரி வெவ்வேறு ஃபீல்டெலாம் இருக்கு. ஸோ இதில் என்னோட பார்டெண்டிங் அப்படிங்கிறதும் உள்ள வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல, நீங்கள் ஃபாரின்ல ஏதாவது ஒரு ஃபேமஸ் ஹோட்டலில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து 1.5 lakhs அரௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும் உங்களால். ஸோ இதை தவிர்த்து நீங்கள் வந்து க்ரூஸ் லைன்லாம் போனீங்கன்னா 2.LPA அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதை தவிர்த்து நீங்கள் ப்ரைவேட்டாக ஈவெண்ட் வந்து ரன் பண்ணலாம். ஸோ நான் எந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் எடுத்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ராடிஷனில் வந்து ஆனுவல் டேயில் ஸ்டேஜ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தவிர்த்து சென்னையில் ஸ்பெஷலாக ரிக்வயர் பண்ணுற கெஸ்ட்டுக்கு வந்து ஃபயர் ஃப்ளாரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைக் டீசல் வந்து வச்சு யூஸ் பண்ணி ஃபயர்லாம் யூஸ் பண்ணுறது, இந்த டெக்னிக்ஸ்லாம் வந்து சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து பீப்புள் வந்து கற்றுக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு கரேஜ், ஒரு வில் பவர் வந்து கெயின் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
1: ஓகே ஓகே சார், இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. அடுத்தது வந்து மக்கள்கிட்ட இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஃபீட்பேக்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க சார்?
2: ஃபஸ்ட் டைம் நான் பண்ணும்போது சேலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பார்க்கும்போது, சார் அது எப்படி பண்ணுறீங்க, லைக் த்ரோட் பர்ன் ஆகலையா, லைக் ஃபயர் வந்து முடியெல்லாம் பட்டுச்சு, உங்களுக்கு பெயின் ஆகலையா, அந்த மாதிரிலாம் பெயின் இல்லாமல் எதுவுமே பார்க்க முடியாது இல்லையா. ஸோ இது என்னோட வந்து இன்ஸ்பிரேஷனே வந்து நான் ஃபயரை வந்து எடுத்து பண்ணும்போது தான் எனக்கு அது என்ன சொல்கிறது ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு.
1: ஓகே ஓகே சார், அதாவது உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சதுனால
2: மனுஷங்க

0: வித்து ஃபுட் அண்ட் பீவரேஜ் அப்படின்றதும் ஒரு கைண்ட் ஆஃப் அதில் வரக்கூடிய பார்டெண்டிங். ஸோ இதெல்லாம் கற்றுக்கிறது மூலமாக அவங்க வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையே இல்லை, நீங்கள் ஓனாகவே பிஸ்னஸ் ரன் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஆல்ரெடி ரன் ஆகிற பிஸ்னஸில் நீங்களும் ஒரு டாப் பர்ஃபார்மராக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கோர்ஸாக நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு 3 months இல்லை 6 month கோர்ஸ் கூட நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்கிறது பெட்டர்னு தான் நான் சொல்லுவேன்.
1: சூப்பர் சூப்பர் சார், இது வந்து ஒரு நல்ல கோர்ஸ் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான மணிகண்டன் செல்வன் சார் அவங்களோட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறை எப்படிலாம் பயனுள்ளதாக இருக்கும், அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்கே.
2: வணக்கம், என் பேர் வந்து ஜெயமுருகன். நான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருக்கேன். அதே போல் சேலம் ஊருக்காலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம வீட்டில் எல்லாம் பயன்படுத்திட்டு இருப்பீங்க இல்லையா, அதாவது எவர் சில்வர் பாத்திரங்கள், அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய சேலம் ஊருக்காலையில் தரக்கட்டுப்பாட்டு அலுவலராக பணியாற்றிருக்கிறேன். ஒரு நாம எல்லாம் சேர்ந்து ஒரு பாடல் எழுதுவோமா அப்படின்னு உட்காந்துபோது குழந்தைகள்லாம் பாடலாம் அப்படின்னா காலையில் சிஸ்டர் ஒட்டி சாப்பிட்டு வந்தாங்க, உணவு பற்றி தான் பாட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் தோசை அம்மா தோசை இப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். அதை யோசிச்சேன், இட்லி பற்றி பாட்டு தெரியுமா அப்படின்னா இல்லை, இல்லைக்கு பாட்டெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னா சரி நாம ஏன் எழுதக்கூடாது அப்படி உதிச்சு நான் எழுதின ஒரு பாட்டு தான். ஸோ இது நம்ம நேயர்களுக்காக. இட்லி இட்லி இட்லி, இளம் சூடான சுவையான இட்லி, இட்லி இட்லி இட்லி, இளம் சூடான சுவையான இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, இட்லி இட்லி இட்லி இட்லி, இளம் சூடான சுவையான இட்லி. கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு, கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு, கிடைக்கும் மாவ நன்றாக கலக்கி, கிடைக்கும் மாவ நன்றாக கலக்கி, பானையில் இட்டு அவிச்சதிந்த இட்டவி இட்டலி, இட்லி இட்லி இட்லி, இளம் சூடான சுவையான இட்லி, எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி, எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி, பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்லி, பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்லி, நல்ல சரி விகித உணவு இட்லி, நல்ல சரி விகித உணவு இட்லி, இட்லி இட்லி இட்லி இட்லி, இளம் சூடான சுவையான இட்லி. தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி இதை தின்ன பல விதமான சட்டினி, தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி இதை தின்ன பல விதமான சட்டினி, அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம், அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம், இட்லி மீந்தாலும் உப்புமாவா பண்ணலாம் தின்னலாம், இட்லி இட்லி இட்லி, இளம் சூடான

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் சேலத்தின் முகங்கள்
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே மணிகண்டன் செல்வராஜ் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவங்களோட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையில என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க அப்படின்ட்டு நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், உங்களோட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அகாடமியில என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க?
4: சோ எங்களோட இன்ஸ்டிடியூட் பாத்தீங்க அப்படின்னா ராடிஷனோட சேலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், 11 இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங், டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ட்ராவல் அண்ட் டூரிசம், அண்ட் எம்பிஏ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். அப்புறம் ஸ்பெஷலாக செஃப் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி பிஎஸ்சி கல்னரி ஆர்ட்ஸ் அண்ட் செஃப் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். இவங்களோட இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா அழகப்பா யூனிவர்சிட்டியோட லிங்காக இருக்குது.

0: பாரத் சேவக் சமாஜோட அட்டாச்சில் இருக்குது. ஸோ இந்த சர்டிஃபிகேட் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் தரும். ஸோ பார்த்துட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி படித்தவங்களாக இருக்கட்டும், நீங்கள் வந்து உங்களோட கரியரில் எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆகிட்டீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கான ஒரு சூப்பரான சான்ஸ் தான் இது. ஏன்னா 3 மந்த்ஸில் கோர்ஸ்லேருந்து 6 மந்த் கோர்ஸ்லேருந்து 3 இயர்ஸ்க்கான கோர்ஸ் வரைக்கும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து எடுத்து படித்தாலுமே கூட உங்களுக்கான வேலைவாய்ப்பை நாங்கள் 100% வந்து கண்டிப்பாக கொடுப்போம். நீங்கள் எங்கள் மூலமாக வரலனாலும் நீங்களே கூட ட்ரை பண்ணலாம். அவ்வளோ வேகன்சி இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஃபீல்டில் இருக்குது. ஸோ எங்கேயும் யாருமே வந்து ஸ்ட்ரக் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய ஃபோக்கஸ். நீங்கள் உங்களுக்கான ஸ்கில்லை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கில் இருக்கும் இல்லையா. இப்போ பார்டெண்டிங்னா ஒரு மிக்ஸாலஜி, ஒரு ஃப்ளாரிங் அப்படின்றது என்னோடது. எங்ககிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தவங்க வந்து பேக்கரி ஃபோக்கஸ்டாக இருக்காங்க, ஒவ்வொருத்தவங்க வந்து குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, அவங்களே ஓனாக வந்து புதிய டிஷ்லாம் பண்ணும் அப்படிங்கிற அந்த மோட்டிவில் பண்ணுறாங்க. ஸோ எங்ககிட்ட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு காலேஜஸில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்காக குக்கிங் அண்ட் பேக்கரி இந்த மாதிரி கிராஃப்ட் கோர்ஸ் முதக்கொண்டு பேஸ்மெண்ட்லேருந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கற்றுக்குறாங்க. ஸோ நீங்கள் யாராவது ஸ்ட்ரக் ஆகிட்டீங்க இல்லை இதுக்கு என்ன வேகன்சி இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை பற்றின ஒரு டீப் கரியர் கைடன்ஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் டைரெக்டாக என்ன கூட கண்டக்ட் பண்ணி நீங்கள் பேசலாம்.
1: ஓகே ஓகே சூப்பர் சார். நெக்ஸ்ட் வந்து இந்த 11 இயர்ஸ் ஜேர்னியில் வந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அவார்டாவோ இல்லை ஒரு விருதாக நீங்கள் எதை பார்க்குறீங்க?
0: ஸோ அவார்டு அண்ட் விருது அப்படின்னு நான் நினைக்கிறது என்ன, நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த கிளாப் சவுண்டு தான். இதை தவிர்த்து நான் வந்து செஸ் விளையாடும்போது இன்டர் காலேஜ் காம்படிஷனில் வின் பண்ணியிருக்கேன், இன்னொரு டோர்னமெண்ட்டில் வின் பண்ணியிருக்கேன். ஈவன் இப்போவுமே கூட நான் வந்து கிரியேட்டர்ஸ் அகாடமி ஹேமலதா மேடமோட ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து செஸ் வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அவங்கள வந்து டோர்னமெண்ட் லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. இப்போ எனக்கு கீழே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ எனக்கு அதில் கிடைக்கக்கூடிய அந்த கிக்கு அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும்.
1: சூப்பர் சூப்பர் சார். அடுத்து வந்து இப்போ ரேடியோ கேட்டுட்டு இருக்க மக்களுக்கு உங்களோட இந்த 10 வருட அனுபவத்திலிருந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
0: ஸோ இது மூலமாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட கரியரில் நீங்கள் ஸ்டாப் ஆகிருந்தால் கூட வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை எப்போவுமே விட்டுறாதீங்க. எங்கேயுமே வந்து ஃபீல்டில் ஸ்டக் ஆகிட்டோம் இல்லை ஒரு 9 to 5 ஜாப்பாக இருக்கட்டும் அது மட்டுமே நம்மளோட தலையெழுத்து அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இருந்துடக்கூடாது. நீங்கள் உங்களுக்கான ஸ்கில்லை நீங்கள் எப்போவுமே உங்களோட ஒர்க் டைம் முடிச்சுட்டு கூட நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீலான்சராக எனி ஃபீல்டு நீங்கள் வந்து அதை இம்ப்ரூவ் பண்ண கற்றுக்கணும். உங்களுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில்லாக கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு ஸ்கில் நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர். மேரிட் பர்சனாக கூட இருந்தாலும் சரி, உங்களுக்கான குக்கிங்க்கு இல்லை ஜூஸ் மேக்கிங் மிக்ஸாலஜியாக இருக்கட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு திருப்தின்றது உங்களுக்கு அந்த டேலண்ட் கொடுக்கும்போது அது வேற லெவல் ஃபீல்.
1: ஓகே ஓகே சார், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன எல்லா விஷயமுமே எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த 1 மணி நேரமாக நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே பொறுமையாக தெளிவாக பதில் சொன்னீங்க, நன்றி சார்.
0: ஓகே, கேட்டுட்டு இருந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.
1: தேங்க்யூ தேங்க்யூ சார். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான மணிகண்டன் செல்வராஜ் சார் அவங்களோட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அதை வந்து எப்படி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் ரேசி. பாய் நேயர்களே.
2: வணக்கம், என் பேரு ஆர்கே தரன். இப்ப நீங்க கேட்க போற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து நடப்போமா. இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேச வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காகவே இன்னைக்கு நம்ம 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் என்ன டாப்பிக்கில் பேசிகிட்டு இருக்கோம், பேச போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாத்துக்குமே நண்பர்கள் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. நண்பர்கள் இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாதுங்க. ஆனால் அந்த நண்பர்கள் எப்படிப்பட்ட நண்பர்கள்? நல்ல நண்பர்களா இல்லை தீய நண்பர்களா? நல்ல நண்பர்கள் நம்மளை உயர்த்த பார்ப்பாங்க, தீய நண்பர்கள் நம்மளை வீழ்த்த பார்ப்பாங்க. இப்படிப்பட்ட எந்த நண்பர்கள் உங்களுக்கு இருக்காங்க அப்படிங்கறத நீங்க யோசிச்சீங்கனாவே உங்களுடைய வாழ்க்கை எங்க போக போகுது அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா வந்து யோசிச்சு பார்த்துக்கலாம். அதே நேரத்துல இன்னொரு விஷயங்களுமே நம்மள வழி நடத்துது. ஆனா நம்மளுடைய நண்பன் கிடையாது, நம்மளுடைய நண்பன் மாதிரியே நம்ம கூடவே எந்நேரம் பார்த்தாலும் இருக்கும். என்ன அப்படின்னா, சமூக ஊடகங்கள். இந்த சமூக ஊடகங்கள் கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணாதவங்க யாருமே கிடையாது. அதுவும் இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் கண்டிப்பா யூஸ் பண்ணாம இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த மூலையில் என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் சரி, அடுத்த நிமிஷம் நம்ம கைக்கு அந்த அப்டேட் கண்ணு அப்படியே வந்துடுது கண்டிப்பாக. அப்படிப்பட்ட சூப்பரான ஒரு சமூக ஊடகங்களை கண்டிப்பாக நம்ம யாருமே யூஸ் பண்ணாமலாம் இருக்க மாட்டோம். அதே சமூக ஊடகங்கள் எந்த அளவுக்கு நன்மையை கொடுக்குதோ அந்த அளவுக்கு தீயதையுமே கொடுக்குது. அந்த அளவுக்கு தீய மற்றும் பொய்யான தகவல்கள் மற்றும் வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய சில பழக்கங்களையும் வந்துட்டு அதில் காண்பிக்கிறாங்க. நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அன்னப்பறவை எப்படி நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு, அதாவது பாலை மட்டும் உறிஞ்சிக்கிட்டு தண்ணி அப்படியே விட்டுருதோ, அதே மாதிரி நம்ம நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு தீயதை அப்படியே அறவே ஒதுக்கிடணும். அப்படி இருந்தோம்னா சோசியல் மீடியா கண்டிப்பாக நம்மளுக்கு பயன் அளிக்கும். அதனால் நம்ம எடுத்துக்கிறத பொறுத்தான், சோசியல் மீடியாவில் எல்லாமே வரும். அதனால் நாம் எடுத்துக்கிறது தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா, அது சமூக ஊடகங்களா இல்லை நண்பர்களா? இன்றைய இளைஞர்களின் வாழ்க்கையை அதிகம் பாதிப்பது சமூக ஊடகங்களா இல்லை நண்பர்களா அப்படிங்கிறது தான் இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ் கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே கேட்கறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக முதல் பாடலாவே அகேஷுடைய அரண்மனை சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுலி. நன்றி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஹே சுரேஷ், எப்போ பார்த்தாலும் கிளாஸ்ல பேசிக்கிட்டே இருக்க.
2: சார் அந்த நான் இல்ல சார்.
1: சரி ஏபிசிடி எத்தனை எழுத்து சொல்லு பாக்கலாம்.
2: மொத்தம் 4 எழுத்து சார்.
1: ஹே பாய், ஏபிசிடி மட்டும் நான் கேட்கல, ஏபிசிடி மொத்தமா எத்தனை எழுத்துன்னு கேட்டேன்.
2: அடா என்ன சார், அப்படின்னா மொத்தம் 52 எழுத்து சார்.
1: 52? அது எப்படிடா?
2: சின்ன எழுத்து 26, பெரிய எழுத்து 26 சார். அப்படின்னா மொத்தம் 52 தானே சார் வரும். என்ன சார் கணக்கு இவ்வளவு வீக்கா இருக்கீங்க?
3: உங்களுக்கு அறிவோ அறிவுனே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கிய மேதை ஃபியோதர் தஸ்தாயேவ்ஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ளே போனால் ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமாக பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலாக நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக வந்து இருந்தது. அதே மாதிரி அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தென்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல, காதலனுக்கு நாஸ்தென்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த நாள் லெட்ரு போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன் இதெல்லாம் நாஸ்தென்காவை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. நான்காம் நாள் இரவில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ நாஸ்தென்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டு இருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி என்னோட காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த இடத்துல நாஸ்தென்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தென்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால் புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க. தஸ்தாயேவ்ஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: மாமா கண்ணு, உன்னை மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பாக என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, இளைஞர்களுடைய வாழ்க்கையை அதிகம் பாதிக்கிறது சமூக ஊடகங்களா இல்லை நண்பர்களா? இளைஞர்களுடைய வாழ்க்கையில் அதிகம் பாதிப்பது சமூக ஊடகங்களா இல்லை நண்பர்களா அப்படிங்கிறதா இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம் சத்யா தம்பி, நல்லா இருக்கீங்களா?
5: சூப்பரா இருக்கண்ணா, சூப்பரா இருக்கண்ணா.
6: சொல்லுங்க.
5: நம்ம கருத்துக்கள்
6: எங்களுடைய இதற்கு என்னங்க அப்படின்னா, நண்பர்களை விட ஊடகங்கள்ல வரக்கூடிய வந்து இளைஞர்களை பாதிக்குதே தவிரங்க நண்பர்கள் பாதிக்க மாட்டாங்க. ஊடகத்துகள்ல வந்து அதை நல்லது கெட்டது எல்லாம் கலந்துதான் வரும். அதை வந்து ஒரு பண்ணாடையில பாத்திரத்தை வச்சு பண்ணாடையா இருந்தால வச்சு பதநீர் ஊட்டணும் அப்படின்னா அந்த வேண்டாத பொருள்லாம் மேல நின்றுக்கு, கலைஞர் மட்டும் கீழே பாத்திரத்துல இருக்கும். அந்த பாத்திரம் மாதிரி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நன்மை பிறக்கும். வந்து இந்த மேல பண்ணாடியில இருக்கிற தேவையற்ற பொருள்களை இருக்கு போட்டு பதவியில் சாப்பிடலாம். அந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்து ஊடகத்துகள்ல நாம எடுத்துக்கணுங்க. நண்பர்கள வந்து எப்படிங்க அப்படின்னா, சில நண்பர்கள் நம்மளைய தூக்கிக்கிற போட நினைப்பாங்க, காலை பிடிக்கிறாங்க அப்படின்னு நாம நினைச்சிருந்தோம்னா காலை வாரி விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட நண்பர்களும் இருக்காங்க. அந்த நண்பர்களையும் நல்லா தேர்ந்தெடுத்து பார்க்கணும். இருந்தாலும் ஊடகத்துகளை விட நண்பர்கள் வந்து இளைஞர்களுக்கு ஆதரவாத்தான் இருப்பாங்க.
5: சூப்பர். நான் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு கருத்து பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றிண்ணா.
6: ஆ நன்றிங்க.
5: திருப்பூர் கஸ்தூரி அண்ணா ரொம்ப சூப்பராகவே அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது கண்டிப்பாக சமூக ஊடகங்களை விட நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு நல்ல நண்பர்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் தான் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கணும். ஒருவேளை நம்ம சேரக்கூடிய நண்பர்கள் சரியில்லை அப்படின்னா தான் நம்மளுக்கு அதுக்கான சில பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களோட கருத்துலையுமே மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக பிளேசியோடைய தன்னானே நானே சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட் என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: உங்க பையன் வீட்டுல எல்லாருக்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்போ விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங்கும் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயக மிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 7358201234.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இத ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட ஸ்விட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சிட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி ஸ்விட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இன்னைக்கான தலைப்பா என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இளைஞர்களுக்கு அதிகம் பாதிப்பது, இளைஞர்களுடைய வாழ்க்கையை அதிகம் பாதிக்கிறது சமூக ஊடகங்களா இல்ல நண்பர்களா அப்படிங்கறதா இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்புல வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், நான் ருக்மணி அம்மா பேசுறேன்.

0: மக்கள் வந்து நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க, 90%ல இருக்கிற நண்பர்களும் இருப்பாங்க, சும்மா 70%ல இருக்கிற நண்பர்களும் இருப்பாங்க. நண்பர்கள்லயே வித்தியாசமும் இருக்குது. அதனால யாருட்டையுமே மன விட்டு நாமளும் பேசக்கூடாது. ஒரு சில கதைங்களை நம்ம நண்பர்கள்ட கூட சொல்லக்கூடாது. அதே போல ஊடகங்கள்ல நல்லது கெட்டது எல்லாம் தான் கலந்து வரும். நாம இது எது நல்லது எது கெட்டது, இது நடக்குமா இது நடக்காத பொருள் சொல்ல இப்படி மிகைப்படுத்தி பேசுறாங்களா, இது எல்லாம் நாம தன்னறிவால புரிஞ்சுக்கிட்டு தான் நடக்கணும். அப்படி நடந்தாதான் நாம நம்மளுக்குள்ள நம்ம நல்லவங்களா இருக்க முடியும். நண்பர்களையும் நம்ப கூடாது. ஒரு சில இடங்கள்ல நண்பர்கள் உயிரை கூட கொடுப்பாங்க, ஆனா அதே நண்பர்கள் நம்மள வெட்டு பண்றவங்களும் இருப்பாங்க. அதனால நாமளும் பார்த்துதான் செய்யணும். ஆனா ஊடகங்கள் வந்து பொதுவான நல்லது கெட்டது எல்லாம் கலந்துதான் மிகைப்படுத்தி தான் சொல்லுவாங்க. நாம நம்ம சுய அறிவுனாலதான் நம்ம ரெண்டு பேர்த்தையுமே தேர்ந்தெடுக்கணும் பார்த்துக்கணுங்கிறது என்னோட கருத்து.
1: ரொம்ப சூப்பரா உங்களோட கருத்து இப்படியே. ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி.
0: நன்றி சாமி. நன்றி சாமி.
1: ருக்மணி பாட்டி ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது நண்பர்கள் அப்படி இல்லைன்னா சமூக ஊடகங்கள் ரெண்டுலையுமே நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது, நாம தான் பகுத்தறிஞ்சு பார்த்துக்கணும் அப்படிங்கிறத சூப்பராக அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே மாதிரி உங்களோட கருத்துக்களுமே பகிர்ந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக நரேஷ் குமாருடைய இது எங்க சேலம் ஜில்லா பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இப்ப என்னவா இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்க்கையை அதிகம் பாதிக்கிறது சமூக ஊடகங்களா இல்ல நண்பர்களா அப்படிங்கறதுதான் இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட நிலை என்னன்னா 9787070178 அப்படிங்கிற இந்த நபருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டுத்திக்கும் நம் கூட நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட உங்களுடைய கருத்துக்களை எல்லாத்தையுமே கேட்கறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உடனே ஃபோன் எடுத்து டயல் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பகிர்ந்துக்கோங்க. இப்போ ஒரு காலத்தில் நண்பர்கள் அப்படின்னாவே இளைஞர்களுடைய உலகம் அப்படின்னு சொல்லலாங்க. இன்னைக்கு அந்த உலகத்துக்குள்ளார சமூக ஊடகங்களுமே நுழைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த ரெண்டுல எது அதிக தாக்கத்தை ஏற்படுத்து அப்படிங்கிறது சற்று ஆராயக்கூடிய ஒரு விஷயமாகவே மாறிடுச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் காலையில் எழுந்ததுமே பார்க்கக்கூடிய முதல் முகம் குடும்பத்தினரில் யாரோட முகம் கிடையாது, அது மொபைல் ஃபோனுடைய முகம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, அப்புறமா யூடியூப்பு, அப்புறமா ட்விட்டர், இது மாதிரியான நிறைய சமூக ஊடகங்கள் இளைஞர்களுடைய எண்ணங்கள், பழக்கங்கள், ஆசைகள், வாழ்க்கை முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மாற்றிருக்குது. ஒருவர் எந்த உடை அணியணும், அதே மாதிரி எந்த உணவு சாப்பிடணும், எந்த இடத்திற்கு சுற்றுலா போகணும் அப்படிங்கிறது கூட சமூக வலைதளங்களில் சமூக ஊடகங்களை வந்துட்டு தீர்மானிக்குது. அதே மாதிரி சமூக ஊடகங்களுடைய மற்றவர்களுடைய வெற்றியை பார்த்து தன்னால் தன்னை ஒப்பிட்டு பழகக்கூடிய பழக்கமே இப்போ அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதனால் தன்னம்பிக்கை குறைவு, மன அழுத்தம், அதுக்கப்புறமா தன்னம்பிக்கை தனிமை போன்ற பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு வருது. இதுக்கெல்லாமே காரணம் அந்த ஒப்பிட்டு பார்க்கறது தான். ஸோ இது பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையுமே மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற நம்பருக்கு எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட. இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஜாரு முரளியின் பிஎஸ்பியோடைய காம்போவில் எம்மா சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலையுமே நம்ம கூட பேசுகிற ஒரு நேயர் ஐடியா வீட்டில் இருக்காங்க. என்ன தலைப்பில் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களை அதிகமாக பாதிக்கிறது, உங்களோட வாழ்க்கையை அதிகமாக பாதிக்கிறது நண்பர்களா இல்லை சமூக ஊடகங்களா அப்படிங்கிறது அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்க போகிறாங்க. அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம். வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: வணக்கம் அண்ணா. வணக்கம், சொல்லுங்க நான் உங்களோட கருத்துக்கள்.
2: சமூக ஊடகங்கள் அதுதான் அதிகமா இளைஞர்களை பாதிக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்ப பாரு சமூக ஊடகத்துலதான் இளைஞர்கள் முழுகி இருக்கிறாங்க. நண்பர்களை விட அந்த சமூக ஊடகங்கள் தான் நண்பர் அப்படின்ட்டு அவங்க கருதுறாங்க. எல்லாத்தையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது சமூக ஊடகங்கள்ல நான்கு நல்ல விஷயங்கள் அப்படிங்கறது சொல்றாங்களா கேள்விக்குறி. ஆனா கெட்ட விஷயங்கள் பாருங்க, பரப்பி விடுறாங்க. இங்க அது நடந்தது, அது நடந்தது, தேவையற்ற என்ன சொல்றது ஃப்ரெண்ட்ஷிப்பு. அதே மாதிரி அவங்க எது சரியான சமயத்துல எதை நம்பணும்னு தெரியாம அவங்களே சிக்கி தவிக்கிறாங்க. சோ அதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படிங்கிறது தான் நடக்குது. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் சமூக ஊடகங்கள் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்குது அப்படின்னு சொன்னாலும் மிக மிக சரியான ஒரு விஷயமாக இருக்கு.
1: ரொம்ப சூப்பரா உங்களோட கருத்துல பரிந்துகிட்டீங்கன்னா ரொம்ப
2: நன்றி. நன்றி
1: சந்திரசேகரனா, ரொம்ப சூப்பராகவே அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது கண்டிப்பாக சமூக ஊடகங்கள் தான் அவங்களுடைய வாழ்க்கையே கெடுக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்கிறாங்க. உண்மையிலேயேங்க சமூக ஊடகங்கள்னாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையை தப்பான வழிகளை கூட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஆனால் அதுக்கு நாம் முதல்ல நம்ம செய்கிறது சரிதானா அப்படிங்கிறத நாம் தான் வந்துட்டு கொஞ்சம் சூதாரித்து இருந்துக்கணும். இப்போ சமூக ஊடகங்கள் அப்படின்னாவே அதில் சில தீய பழக்கங்களும் இருக்குது, சில தீய விஷயங்களும் இருக்குது, சில நல்ல விஷயங்களும் இருக்குது. நம்மளுக்கு தேவை நல்ல விஷயங்களை மட்டும்தான். அதனால் நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கிட்டு தீயதை அப்படியே ஒதுக்கிடணும். அதே மாதிரி தான் நண்பர்களையுமே, நல்ல நண்பர்களும் இருப்பாங்க, கெட்ட நண்பர்களும் இருப்பாங்க. நல்ல நண்பர்கள்கிட்ட நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு தீய நண்பர்கள்கிட்ட அறவே ஒதுக்கி தள்ளுறது நல்லது அப்படிங்கிறத வந்துட்டு நான் இங்கே சொல்ல வரேன். ஸோ இந்த ஒரு தலைப்பில் இருந்து நான் இங்கேருந்து கிளம்புறேன். நாளைக்கு இன்னும் ஒரு தலைப்பில் உங்களுக்கு மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பாபாயினர்களை நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த மதிய நேரத்தில் உங்க கூட பேச வந்துட்டேங்க. என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. இன்னைக்கு முதல் விஷயமா எதை பற்றி நாகராஜ் பேச போகிற அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய என்றும் நலமுடன் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. ஆரோக்கியமான பல விஷயங்கள், மருத்துவருடைய ஆலோசனைகள், பாட்டி வைத்திய முறைகள், வீட்டு வைத்திய முறைகள் அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்மளுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த வந்துக்கிட்டே இருக்குது தினைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நிகழ்ச்சி பற்றின சந்தேகங்கள் ஃபீட்பேக் இருந்தாலும் நீங்கள் உடனடியாக நம்ம நிலையை எனக்கு மெசேஜ் பண்ணலாம், கால் பண்ணலாம். இன்றைக்கி முதல் விஷயமாக எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, புரோட்டீன். அந்த புரோட்டீனை பற்றி தான் நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். புரதச்சத்து, இந்த புரதச்சத்து நம்ம உடலுக்கு எவ்வளோ முக்கியம், எந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்ணும், சரியான அளவில் இந்த புரதச்சத்து நம்ம உடலுக்கு கிடைக்கல அப்படின்னா என்ன மாதிரியான பாதிப்புகள் வந்து ஏற்படும் அப்படின்றத நிறைய விஷயங்களை அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். புரதம் தான் நம்மளுடைய உடலோட கட்டுமான தொகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தசையை பழுது பார்க்கறதுலேருந்து ஹார்மோன் உற்பத்தி வரைக்கும் புரதம் அப்படின்றது தேவையான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் நம்முடைய உணவு முறையில் காலை இரவு உணவில் பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட் தான் ஒரு முதன்மையானதாக இருக்கும். இதனால் ட்ரை கிளைசரைடுகள் அதிகமாகிறது, அது மட்டுமே இல்லாமல் புரதச்சத்து குறைபாடும் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு எவ்வளோ புரதம் தேவை அப்படின்னா, ஒவ்வொருவருடைய புரத அதாவது அவங்க எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்றது தேவை வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை பொறுத்திருக்கு. ஒருவருடைய வயது, எடை, உடல் வலிமை, உடற்பயிற்சி செய்கிற அளவு, இது எல்லாத்தையும் பொறுத்து தான் புரதத்தோட தேவை அப்படின்றது இருக்குது. சராசரியாக ஒரு நபருக்கு அவங்களுடைய உடல் எடையில் 1 கிலோவுக்கு 1 கிராம் வீதம் வந்து புரதம் தேவை. அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய உடல் பருமன், அதுக்கப்புறம் நீரழிவு உணவு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அது வந்து மாறுபடும் அப்படின்னு சொல்லலாம். உணவில் புரதம் குறைவாக இருக்கும்போது என்ன நடக்கும், அதாவது ஒரு நாளைக்கு இவ்வளோ புரதம் நமக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் அது எடுக்காட்டி என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய அன்றாட உணவில் புரதங்கள் வந்து குறைவாக இருக்கும்போது அது உடல் ஆரோக்கியத்தில் தீங்கை ஏற்படுத்தும். அதிலும் ஏதாவது ஒரு வேளை மட்டுமே நம்ம புரதத்தை நிறைய எடுப்பது, மற்ற வேளை உணவுகளில் புரதமே இல்லாமல் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு நாளைக்கு தேவையான புரதத்தை 3 வேளை உணவிலும் வந்து இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, காலையில் வந்து முட்டை நம்ம வந்து அதாவது காலை உணவோட முட்டை எடுத்துக்கலாம், ஈவினிங் அதாவது மதிய உணவோட ஏதோ ஒரு புரோட்டீன் வந்து எடுத்துக்கலாம், அதே மாதிரி ஈவினிங் நம்ம நைட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அப்பையும் வந்து லைட்டாக புரோட்டீன் வந்து எடுத்துக்கலாம். இது நம்மளுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். நம்முடைய ஒரு நாள் வேலை, ஒவ்வொரு வேலை உணவிலும் புரதம் வந்து இல்லாமல் போகும்போது நம்மளுடைய உடல் தசைகள் எலும்புகளில் இருந்து அது வந்து உறிஞ்சிக்கொள்ள ஆரம்பிக்கும். காலப்போக்கில் அது மிகவும் பலவீனமாகி மிக வேகமாக பார்த்திங்க அப்படின்னா அதை முதிர்ச்சி அடைய செஞ்சிடும். அதனால் எல்லா வேலை உணவிலும் புரதம் அப்படின்றது ரொம்ப சீராக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். உடல் வந்து இந்த புரோட்டீனை ஜீரணிக்க என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் சரியான அளவு புரதத்தை சாப்பிட்டா அதை உடல் நல்லா வந்து ஜீரணித்து உறிஞ்சிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, உணவை நல்லா முதல்ல மென்று சாப்பிட்ணும். செரிமானம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வாயிலிருந்து தொடங்குது, உமிழ்நீர்லேருந்து நொதிகள் உற்பத்தி ஆகி உணவை வந்து கடிக்கிறது முதலாக இருந்து அந்த ஜீரண செயல்பாடு அப்படின்றது தொடங்குது. அதனால் அதை வந்து நம்ம வந்து நல்லா மென்று சாப்பிட்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த விஷயங்களை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து சூப்பரான ஒரு பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்காக, பாட்டு கேட்டு வந்துருங்க.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்,
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல்.
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை.
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663330.

என்னோட பேர் சாந்தி. நான் இங்க ஜாகிர் பெரிய மோட்டோர்ல இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
4: ஆரோக்கியமான நம்மளோட நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. தினமும் நம்மளுடைய நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருங்க. தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்துமா அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து இருக்குங்க. இந்த ஆஸ்துமா இருக்கவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அறிகுறிகள் வந்து இருக்கும். அதே மாதிரி நுரையீரல் அலர்ஜி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுவுமே வந்து ஒரு சேமாக தான் அறிகுறி இருக்கும். ஆஸ்துமா இருக்கவங்களுக்கும் நுரையீரல் அலர்ஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விஷயங்களுக்கும் சேமாக தான் அறிகுறி வந்திருக்கும். அதாவது ஒரே மாதிரி வந்து இருக்கும். இப்போ இதற்கும் அதற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட வந்து நுரையீரல் சிகிச்சை நிபுணர் மோகன்ராஜ் சார் இணைஞ்சிருக்கிறாரு. சார் வணக்கம். சார், சார் ஆஸ்துமா அதற்கான அறிகுறிகள், அதுக்கப்புறம் நுரையீரல் அலர்ஜி இதற்கான அறிகுறிகள், இது ரெண்டும் வந்து ஒரே மாதிரி இருக்கு இல்லையாங்க சார்? இதற்கு ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் சார்?
5: நுரையீரல் அலர்ஜினா இப்போ ஏதாவது ஒரு, இப்போ நான் திடீர்னு நான் வந்து ஒரு சின்ன புகையில் ஒரு ரூமில் மாட்டிக்கிட்டேன், புகை அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு திடீர்னு வீசிங் வருது அப்படின்றது அலர்ஜி. அதுவே ரொம்ப நாள் பட்டு நான் எனக்கு எதுப்பட்டாலுமே அலர்ஜி ஆகிறது, இல்லை எந்த ஒரு ட்ரிகருமே இல்லாமல், அதாவது நார்மலாக ஒரு சின்ன கோல்ட் ஏர் இல்லை சும்மா நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அந்த மாதிரி டைம்லையுமே ரொம்ப நாள் பட்டு சுவாச குழாயில் வந்து வீக்கமும் சுருக்கமும் ஏற்படுறது தான் நம்ம ஆஸ்துமான்னு டர்ன் பண்ணுறோம். அலர்ஜின்றது இனிஷியல் பார்ட்டு, ஆஸ்துமான்றது நமக்கு ரொம்ப நாள் கண்டினியூஸாக இதுவே ஃபாலோ ஆகிட்டே இருந்தது, ரெக்கரண்ட்டாக மறுபடியும் நமக்கு வந்துக்கிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு ஆஸ்துமான்ற ஒரு நோய் இருக்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம்.
4: சார், இந்த ஆஸ்துமா அப்படின்றது குணப்படுத்த முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சார். ஆனால் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ரெகுலராக வந்து நார்மலாக வந்து இருக்கு. நுரையீரல் அலர்ஜி அப்படின்றப்ப அதை குணப்படுத்த முடியுமா சார்?
5: நுரையீரல் அலர்ஜின்றதையும் நம்ம வந்து இப்போ ஒரு ஃபஸ்ட் டைம் தான் வருது அப்படின்னா, நம்ம ஒரு மைல்டு ஒரு அலர்ஜி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து குணப்படுத்த முடியும். ஒரு 2 வாரம் நம்ம இன்ஹேலர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதை எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து க்யூர் ஆகிடும். அதுவே ஆஸ்துமா அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம வந்து க்யூர் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது

0: கட்டுப்படுத்தலாம், நிரந்தரமாக குணமாக்குறதுன்றது அதில் முடியாத ஒரு விஷயம்.
1: நுரையீரல் அலர்ஜி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு முறை ரெண்டு முறை வருது அப்படின்னா அது வந்து குணப்படுத்த முடியும். ஆனால் ஆஸ்துமா அப்படின்றத வந்து குணப்படுத்த முடியாது. இதுதான் ரெண்டுத்துக்கும் இடையான வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட மோகன்ராஜ் சார் பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க, கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இதையா இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட சுவிட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சுட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி சுவிட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈர இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.
2: சோனா FM 107.8.

7.8 இன்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேன் உங்கள் கூட. இந்த நேரத்தில் நம்மளுடைய மனம் சார்ந்த நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்போம். அப்படி ஒரு விஷயம்னா அந்த தூக்கத்தில் நம்ம வந்து நிறைய நோட் பண்ணியிருப்போம். தூக்கம் நல்லா தூங்கிட்டு இருப்போம், திடீர்னு வந்து ஏதோ ஒரு தூக்கி போட்ட மாதிரி ஒரு உணர்வு நமக்கு வந்து இருக்கும். திடீர்னு வந்து நம்ம வந்து பயந்துட்டு எந்திரிச்சுப்போம். இது எப்போயாச்சும் சிலருக்கு வந்து வரும், நிறைய பேருக்கு அடிக்கடி வரும். நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். இது பற்றி மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ தூக்கம் நம்ம வந்து தூங்குகிறோம், ஒரு நைட் நல்லா சாப்பிட்டு தூங்குகிறோம், இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வரும். ஒரு 11 மணிக்குள்ளார வரலாம். அப்படியே தூங்கி ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்து பெரிய பாதாளத்தில் நம்ம வந்து விழுற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். திடீர்னு வந்து தூக்கம் களையும். இதை வந்து ஹிப்னிக் ஜெர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் வந்து சொல்கிறாங்க. இதனால் தூக்கத்தில் வந்து உடல் தூக்கி போடுற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் அப்படின்ட்டு மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. சரி நாகராஜ், இது வந்து என்ன ஆபத்தான ஒரு விஷயமா, ஏதாச்சும் மனநல மருத்துவர்கிட்ட செக் பண்ணுமா, எப்பயாச்சும் வந்தால் எதுவும் பிரச்சனை இல்லை, ரெகுலராக இது வந்து எனக்கு வர மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனால் எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் ஒரு 100 பேர்த்தில் ஒரு 50 பேருக்கு வந்து இது வர்றது நார்மல் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து யாருக்கு வேணால் வரலாம், சின்ன குழந்தைங்களுக்கு வரலாம், ரொம்ப வயசானவங்களுக்கு ஒரு 70 வயசு 80 வயசுக்கு மேலே கூட வந்து வரலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு சிகிச்சையும் நம்ம வந்து எடுக்க தேவையில்லை, இது ஒரு நார்மலான ஒரு விஷயம். நல்லா நம்ம தூங்கினாலே வந்து இது வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தூக்கத்தில் இந்த மாதிரி வருது நாகராஜ், இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது வந்து மருத்துவ துறையிலே இதற்கான ஆய்வு பண்ணி இந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்க முடியல எதனால் அது வருது அப்படின்னு. தூங்கும்போது நம்மளுடைய உடல் தசைகள் வந்து நல்லா தளர்ந்த நிலையில் வந்து இருக்கும். அப்படி தசைகள் தளர்ந்திருக்கும் போது மூளை வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட நபர் கீழே வேலை போகிறார், எழுந்துரு அப்படின்ற மாதிரி ஒரு கட்டளையிடும். அதுக்கப்புறம் நம்ம திடுக்கிட்டு எந்திரிப்போம். இப்படி தான் மருத்துவ ஆய்வாளர்கள் வந்து சொல்கிறாங்க. அதாவது தசைகளோட தளர்வை மூளையானது வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி கட்டளையிடுது, அதனால் நம்ம எந்திரிச்சுக்கிறோம். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. தொடர்ந்து மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்களில் நம்ம கூட சித்த மருத்துவர் தங்கதுரை ஐயா இணைஞ்சிருக்கிறாங்க. ஐயா, பற்கள் ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமுங்க ஐயா. இந்த பற்கள் ஆரோக்கியத்துக்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் பற்றி சொல்லுங்க ஐயா.
7: ஆரோக்கியம் பெருக்க வேண்டும், ஆயுளை நீட்ட வேண்டும் என்றால் அதற்கான வழிமுறைகளை நாம் பின்பற்றித்தான் ஆக வேண்டும். இந்த பல் துலக்குதல், எத்தனையோ வகையான பேஸ்ட்டுகளை கொண்டு பல் விளக்கினாலும் நாட்டு மருந்து கடைகளிலே மூலிகை பற்பொடிகள் விற்பனைக்கு இன்றைக்கும் கிடைக்கிது. அந்த மூலிகை பற்பொடிகளை வாங்கி கையில் இட்டு விரல் கொண்டு ஈறுகளை ஒரு மசாஜ் போல செய்யணும். இது ஒரு கட்டாயமான விதி. ஈறு பலமாக இருக்கக்கூடிய நேரத்திலே தான் நமக்கு பற்கள் உறுதியாக இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு கடித்து சாப்பிட முடியும்னு ஒரு தைரியம் இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு கேரட்டாக இருந்தாலும் நறுக்கி சாப்பிட்றோம், ஒரு தேங்காயாக நறுக்கி சாப்பிட்றோம், ஒரு கொய்யாக்காயாக நறுக்கி சாப்பிட்றோம். அப்போது கடித்து சாப்பிடுவதனால் நம்முடைய செரிமானத்திற்கு ஆதாரமான சுரப்பிகள் அங்கே தூண்டப்படுகிறது. தாத்தாவுக்கு பல் நல்லா இருக்குது, பேரனுக்கு பல் நல்லா இல்லை, சீக்கிரமாக போயிடுச்சு, இந்த வழக்கத்தில் கேட்டிருப்பீங்க நீங்கள். அப்போது பல் ஆரோக்கியம் மிக மிக அவசியமானது. எதற்கு? எந்த வகையான உணவாக இருந்தாலும் அதை அரைத்து உணவு பாதை வழியாக இறைப்பைக்கு நாம் கொண்டு சேர்க்கிறோம். ஆகவே பல் மிக மிக முக்கியமான ஒரு அரைவை இயந்திரம். மேலும் பார்த்திங்கன்னா, ஒரு சில நகர பகுதிகளிலும் சரி கிராம பகுதிகளிலும் சரி, இந்த செங்கல், கறிப்பொடி, கோலமாவு இதெல்லாம் வச்சு பல்லு தேய்ச்சிட்ருப்பாங்க. கல்லும் மணலும் கரியுடனே பாலைகளும் வல்லதொரு வைக்கோலும் வைத்து நிதம் பல்லதனை தேய்த்திட

0: வாராயின் சேராலே சீதேவி வாய்த்திடுவாள் மூதேவி வந்து என்று ஒரு பாடல் விளக்குகின்றது. கல்லும் மணலும் கரியுடனே பாலைகளும், செங்கலை கொண்டு தேய்ப்பது, கரியை கொண்டு தேய்ப்பது, பால் வடியக்கூடிய மரங்களிலிருந்து குச்சிகளை பிடித்து தேய்ப்பது, வைக்கோலை கருக்கி அதை கொண்டு தேய்ப்பது, இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. எத்தனையோ வகையான பற்பசுவைகளை பயன்படுத்தினாலும் மூலிகை சார்ந்த பல் பொடிகள் விற்பனைக்கு கிடைக்கிறது, அதை வாங்கி பயன்படுத்த வேண்டும்.
1: கண்டிப்பாங்க ஐயா, நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஐயா. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டு வந்துருங்க நேயர்களே. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா FM 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: லேசா லேசா
2: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
4: நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. இந்த மாதம் முழுவதுமே இந்த ஒரு நேரத்தில் என்ன ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, பருவமழை காலம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்பப்போ மழையும் வந்துகிட்டே இருக்குது, அதே நேரத்தில் அப்பப்போ வெயிலும் அடிச்சுட்டே இருக்குது. இந்த மழை வந்து ரொம்ப அதிகமானதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, தொற்று நோய்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த மழை காலத்தில். நம்ம ஊரில் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்னு. இந்த டெங்கு கூட அப்படிதாங்க. இந்த ஏடிஎஸ் கொசுக்கள் இருக்கு இல்லைங்களா, இது சத்தமே

இல்லாம சைலண்டா வந்து நம்மளை கடிச்சுட்டு போயிடும். குறிப்பா பகல் டைம்ல தான் இந்த ஏடிஎஸ் கொசுக்கள் அப்படின்றது வந்து கடிக்கும். அதனால பகல் டைம்ல இந்த மழை டைம்ல கொசு கடிக்காம நம்ம வந்து பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த டெங்கு காய்ச்சல் வந்தா எப்படி நகராட்சி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதற்கும் வந்து சில அறிகுறிகள் வந்திருக்கு. ஆனால் இது வந்து நார்மலான அறிகுறி மாதிரி தான் இருக்கும். அதாவது திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா கடுமையான காய்ச்சல் இருக்கும். இந்த டெங்கு இல்லாட்டியும் நிறைய பேருக்கு வந்து கடுமையான காய்ச்சல் வரலாம் வேறு காரணங்களால். அதே மாதிரி கண்ணுக்கு பின்னாடி வர்ற பயங்கரமான வலி கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கும். அதே மாதிரி எல்லா மூட்டுகள்லேயும் தசைகள்லேயும் வந்து வலிக்கும். இது கூட ஜென்ரலாக வரக்கூடிய ஒரு அறிகுறியாக தான் வந்து இருக்கும். ரொம்ப முக்கியமான அறிகுறி என்ன அப்படின்னா, உடம்பில் வந்து சின்ன சின்ன சிவப்பு தடிப்புகள் வந்து இருக்கும், ரேஷஸ் மாதிரி வந்து இருக்கும். இதுதான் டெங்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்றதுக்கான முக்கியமான அறிகுறி. ஸோ இந்த ஒரு அறிகுறி வந்துச்சு அப்படின்னா, நம்ம சாதாரணமாக எடுத்துக்காமல் டேப்லெட்லாம் வாங்கி முழுங்கிட்டுருக்கிறாம உடனடியாக மருத்துவர்கிட்ட போயிட்டு அதற்கான சிகிச்சைகள் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் இந்த டெங்கு வந்து உடனடியாக சிகிச்சை எடுக்கணும் அப்படின்னா, இது பிளேட்லெட்ஸ் கவுண்டை வந்து கம்மி பண்ணிடும். அதாவது ரத்த தட்டணுக்கள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க, அதோட கவுண்டை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். அது வந்து நமக்கு வந்து ஹெல்த்துக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பாக வந்து இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட பழைய பழமொழி ஒன்று வந்து இருக்குங்க, சுத்தம் சோறு போடும் சோம்பல் நோய் தரும் அப்படின்னு. நம்மளுடைய வீட்டை சுற்றி சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது இந்த மழை காலத்தில். ஏன்னா டெங்கு வந்து எதனால் வருது அப்படின்னா, கொசுக்கள்னால. கொசுக்கள் எப்படி உருவாகுது அப்படின்னா, வீட்டை சுற்றி நம்மளுடைய பழைய தொட்டிகள், பழைய தண்ணி தேங்குற மாதிரி இருக்கிற டப்பாக்கள், அதெல்லாம் மழை தண்ணி தேங்கினுச்சு அப்படின்னா அதில் வந்து கொசுக்கள் வந்து உற்பத்தி ஆகி இந்த டெங்கு அதிகமாகிறதுக்கு, டெங்கு நமக்கு வர்றதுக்கு, வீட்டுக்கு பக்கத்தில் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கே டெங்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து வீட்டை சுற்றி சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது. இந்த பாடல்களை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். மீண்டும் அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: பெண்கள் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் முகம் சுழிக்காமல் உழைக்கக்கூடியவங்களா பெண்கள் இருக்கீங்க அப்படின்னு போது, ஒவ்வொரு நாளும் சோர்வே இல்லாத மாதிரி எங்களுக்காக வேலை செஞ்சு கொடுக்குறீங்க, எங்களுக்காக உழைச்சிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு போது உங்களை மோட்டிவேட் பண்ணுற ஒரு விஷயம் என்ன? இதுதான் நான் வந்து எனக்கு தோணுன ஒரு விஷயம். ஏன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எந்த வேலை கொடுத்தாலும் பண்ணக்கூடியவங்க பெண்களாக இருக்கீங்க அப்படின்னு போது, நான் வந்து இப்போ ரீசெண்ட் டைம் என்னோட கேன்டீன் போயிருந்தேன். அங்கே தான் பெண்கள் தான் மேக்ஸிமம் அதிகமாக இருப்பாங்க. ஸோ பெண்கள் தான் வந்து கேன்டீனை வழி நடத்திட்டு இருக்காங்க. டீ மாஸ்டராக பெண்கள் இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லா வேலைகளும் பெண்கள் செய்கிறாங்க அப்படின்னு போது, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் கேன்டீன் போகிறேன் அப்படின்னா எனக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் கொடுப்பாங்க. எனக்கு மட்டும் இல்லை, நம்ம அலுவலகத்தில் இருக்கக்கூடியவங்க, பக்கத்து ஆஃபீஸில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் தேவையானது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாமே கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக். எப்படி பெண்களால் மட்டும் முகம் சுழிக்காமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியுது அப்படின்னு தான் எனக்கு தோண ஆரம்பிச்சுது. ஸோ அதுக்கு தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். அது என்ன அப்படின்றதையும் இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து நான் பேச போகிறேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ நான் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேச இணைஞ்சிருக்கிறது நான் ராஜ்குமார். ஒவ்வொரு நாளும் வந்து சோர்வே இல்லாத மாதிரி நீங்க இருக்கீங்க அப்படின்னு போது உங்களை மோட்டிவேட் பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்றதுதான் இன்னைக்கான நிகழ்ச்சியில கேள்வி. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே காலையில் எழுந்துச்சோன்னே வேலைக்கு ஏதோ போகணும், அந்த வேலையை வந்து செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு உந்து சக்தி தேவை, ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது. ஸோ அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச விஷயம், நானா எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்னிங் எழுந்த உடனே ஒரு 4 சோக பாட்டு கேட்டேன் அப்படின்னா நான் குஷி ஆயிடுவேன். இல்ல மார்னிங் எழுந்த உடனே எனக்கு பிடிச்ச பாட்டு போட்டு டான்ஸ் ஆனா அப்படின்னா எனக்கு வந்து அந்த சோகம் எல்லாமே போயிடும். நான் வந்து உற்சாகமா நான் வந்து அந்த குஷியோட என்ன பண்ணுவேன் அப்படின்னா
3: பாடல் வந்துட்டு இருக்கிற நேரிலே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

ஜூனியர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கியமே

0: ஃபியோதர் தஸ்தாயேவஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ளே போனால் ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமாக பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலாக நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக வந்து இருந்தது. அதே மாதிரி அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தென்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல. காதலனுக்கு நாஸ்தென்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த நாள் லெட்ரு போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன் இதெல்லாம் நாஸ்தென்காவை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. நான்காம் நாள் இரவில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ நாஸ்தென்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டுருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி என்னோட காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த இடத்துல நாஸ்தென்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தென்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால் புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க. தஸ்தாயேவ்ஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
1: அது என் போன பார்த்தாலே டென்ஷன் ஆகுதா? அதான்
0: என்னாச்சு? போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
1: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
0: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
1: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
0: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
3: டெக் குரு நிகழ்ச்சி
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: லேசா லேசா
5: லேசா லேசா
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
1: கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் அடுத்ததான் என்ன பகிர்ந்துக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோனம் ஜோம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் எம்எம்ஏ கூண்டுக்குள்ளே வந்து மகுடம் சூடி வடகிழக்கு சிங்கமாக வந்து நம்ம இந்தியாவில் வந்து வளம் வந்துட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண் பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ இவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய வடகிழக்கு பகுதியாக இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவங்க தான். இவங்க ஒரு அசாத்திய மிக்சடு மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலையை கத்திருக்கக்கூடிய ஒரு வீராங்கனையா இருக்காங்க. உலக அளவுல மிக ஆபத்தானதாகவும் உடல் அளவுலையும் மனதளவுலையும் வந்து அதீத பலம் தேவைப்படக்கூடிய ஒரு முழுமையான தற்காப்பு போர் தான் அந்த மிக்சடு மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலையை கத்துக்கிட்டு இந்தியாவில் முன்னணி சாம்பியனா வளம் வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்க வந்து சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த சாம்பியன் பட்டத்தை தக்க வச்சிருக்கிறதுக்காக தான் இப்போ ரீசன்ட் டைம்ல ஒரு போட்டி நடக்குது. இந்தியாவில் மிகப்பெரிய எம்எம்ஏ அமைப்பா இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் ஃபைட் நைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து நடத்திருக்கக்கூடிய FN18 அப்படின்னு சொல்லக்கூடிய தொடரில் வந்து மெயின் கார்டு டைட்டில் வந்து இவங்க வந்து ஆல்ரெடி வச்சிருக்காங்க. ஸோ அந்த உலக சாம்பியன் பெல்ட்டை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக இவங்க வந்து போட்டியில் பல சவால்களை கடந்து தான் இவங்க வந்து அந்த கூண்டுக்குள்ளே வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமேட்டு ஒரு நொடி கூட எதிராளி இருக்காங்கல்ல அவங்க வந்து இப்படி நம்ம அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு கூட யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்காம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நேர்த்தியான மற்றும் ஆபத்தான ஆம்பர் லாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது கைகளில் தாக்கக்கூடிய அந்த திறமை இருக்கு இல்லையா. ஸோ கைகளில் மட்டும் நம்ம தாக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளை எதிராளி வந்து நம்மளே வந்து அடிக்க முடியாது இல்லையா. ஸோ அந்த லாக்கை வந்து போட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எதிராளியோட கையை வந்து முற்றிலும் வந்து முடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, எதிராளி வந்து அவங்களுடைய கைகளை வந்து தூக்க முடியாத சூழ்நிலைக்கு இருக்கும்போது இவங்க நல்லா வின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த போட்டியை. ஸோ இதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா சோனம் அவங்களுடைய அசாத்தியமான திறமை இருக்கு இல்லையா, அந்த திறமையின் மூலமா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எதிராளியோட பலத்தை வந்து இவங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சு அந்த பலத்தை இவங்க வந்து உடைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை அவங்க எதிராளியை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நிலைக்குலையை செய்ய ஆரம்பிச்சு மிக குறுகிய நேரத்திலே சண்டையை வந்து முடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது மூலமா அவங்க அபார வெற்றியும் பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, சாம்பியன் பெல்ட்டை வந்து வெற்றிகரமா அவங்க வந்து மறுபடியும் பாதுகாத்து வச்சிருக்காங்க. இது மூலமா இந்தியாவில் ஒரு அசைக்க முடியாத சாம்பியனா வந்து தன்னை நிலைநிறுத்திருக்காங்க சோனம் ஜோம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலசாலி அப்படின்னு சொல்லலாம். சிங்கப்பெண் அப்படின்னு அவங்கள சொல்லலாம். கூண்டுக்குள்ளேயே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்திய தேசிய கொடியை வந்து தன்னோட தோள்களில் சுமந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் குறிப்பா அவங்களுடைய மாநிலமா இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய வெற்றியை வந்து பறைசாட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் மிகப்பெரிய விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. ஏன்னா எம்எம்ஏ இந்த மாதிரி கூண்டுக்குள்ளே சண்டை போடுற போட்டியெல்லாம் இருக்கு இல்லையா, இது சாதாரணமான விஷயம் கிடையாது. அங்கே ஒவ்வொருனுடையும் மரண பயம் அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும், பார்க்கும்போது நமக்கு வந்து பயமா இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் அருணாச்சல பிரதேசத்திலிருந்து ஒரு பெண் சிங்கமா சோனம் ஜோம்பா போய் எதிராளியை வந்து வீழ்த்தி அவங்களுடைய ஆல்ரெடி ஒரு பண்ணியிருந்த சாதனையை மறுபடியும் அந்த சாதனையை பண்ணி அவங்களுடைய பெல்ட்டை வந்து தக்க வச்சிருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். ஸோ பெண்கள் நீங்கள் வந்து உங்களுக்குள்ள அசாத்தியமான திறமைகள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும், தடைகளும் ஆபத்துகளும் நிறைய இருக்க ஆரம்பிக்கும். அது எல்லாத்தையும் கடந்து வரணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். அதுக்கு நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் சோனம் ஜோம்பா மாதிரி உங்களாலையும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நான் நிகழ்ச்சியின் மூலமாக சொல்லிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் லேச லேச நிகழ்ச்சியில் இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலை கேரிடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன்.

0: தட்டத்தாருக்குள்ளே உன் உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் உரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஹே சுரேஷ், எப்போ பார்த்தாலும் கிளாஸ்ல பேசிக்கிட்டே இருக்க.
2: சார் அந்த நான் இல்லை சார்.
1: சரி, ஏபிசிடி எத்தனை எழுத்து சொல்லு பார்க்கலாம்.
2: மொத்தம் 4 எழுத்து சார்.
1: ஹே பாய், ஏபிசிடி மட்டும் நான் கேட்கல, ஏபிசிடி மொத்தமாக எத்தனை எழுத்துன்னு கேட்டேன்.
2: அடா என்ன சார், அப்படின்னா மொத்தம் 52 எழுத்து சார்.
1: 52? அது எப்படிடா?
2: சின்ன எழுத்து 26, பெரிய எழுத்து 26 சார். அப்படின்னா மொத்தம் 52 தானே சார் வரும். என்ன சார் கணக்கில் இவ்வளோ வீக்கா இருக்கீங்க?
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.
4: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaigaloda future beautiful ah design panna Sonavaliyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 94425 92160.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இத ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட ஸ்விட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சிட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி ஸ்விட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈர இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பெண்களுடைய வாழ்க்கையில் நோ அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தாததுனால அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னு அவங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. பொதுவாகவே வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸில் போய் வேலை செய்கிறாங்க அப்படின்போது அந்த வேலையை பர்ஃபெக்டாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க இருப்பாங்க. அதே மாதிரி வீட்டு வேலையை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பெண்களும் இருக்காங்க அப்படின்போது இந்த வேலையை வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேலையும் நான் பர்ஃபெக்டாக எல்லா பொருட்களையும் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், இல்ல பூஜை சாமான்களை எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு ஓடி போய் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பதட்டத்திலே வந்து பெண்கள் இருக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா? சொந்த மாதிரியான பதட்டங்கள் அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். அவங்களால முடியும்னு நினைச்சுதான் அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி உடம்பு முடியலன்னா கூட என்னால முடியல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவே மாட்டாங்க. எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். இந்த நிராகரிப்பு, அதாவது எனக்கு இதை பண்ண முடியாது, நான் இதை பண்ண மாட்டேன், என்னால முடியல, அதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லாமே இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த மன அழுத்தம் அப்படின்ற ஒரு பிரச்சனை அப்படின்றது வர ஆரம்பிக்குது. ஸோ நோ சொல்லாமல் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன அழுத்தம் அப்படின்றது வர ஆரம்பிக்குது. இதை வந்து பெண்கள் அதிகமாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மனசு ரொம்ப பாரமாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் வந்து இந்த அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை வர ஆரம்பிக்குது. அடிக்கடி ஒற்றை தலைவலி வர ஆரம்பிக்குது. நெஞ்சு படபடன்னு வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் யதார்த்தமாக வருது அப்படின்போது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து நோ அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தாமல் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி உலக மனநல நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெண்களுக்கான தனி நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து பெண்கள் யாருமே எடுத்துக்கிறது இல்லை.

ஒரு நாளைக்கு உங்களுக்காக மட்டுமே ஒரு 15 நிமிஷம் நீங்கள் வந்து ஒதுக்க ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கறதா இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பார்க்கறதா இருக்கட்டும், ஸோ இதெல்லாமே பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு எழுத தோணுது அப்படின்னா எழுத ஆரம்பிங்க. அது வந்து உங்களோட மனசை வந்து பல பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரத்துக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்க ஆரம்பிக்கும். பெண்கள் மனநிலை அப்படின்றது ஒரு ஆரோக்கியமானதாக வச்சுக்கிறதுக்கு உங்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிக்கிறதுக்கான டைம் நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்போது எல்லா வேலைகளையுமே நீங்களே செய்யணும் அப்படின்ற கட்டாயம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. வீட்டில் பிள்ளைகள் இருக்காங்க இல்லை கணவர் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க கிட்ட உதவி அப்படின்றத கேட்க ஆரம்பிச்சிங்கன்னாவே கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் அப்படின்றது பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால் கேட்டுட்டு இருக்கக்கூடிய பெண்கள், எல்லா வேலைகளையும் நீங்களே செய்யணும், நீங்கள் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், உங்களுக்கான நேரங்களை விட்டு கொடுத்துட்டு அதை பண்ணுறது அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் மத்தியில் அதிகமாக இருக்க ஆரம்பிக்கிறது. அதனால் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் வந்து நோ அப்படின்றத சொல்ல பழகிக்கோங்க. உங்களுக்கு சுகாதாரம் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்கும். ஸோ நோ சொல்லாமல் இருக்கிறதுனால பல பிரச்சனைகள் வருது. அதுக்கு இது தீர்வாக இருக்கும் நினைக்கிறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க நேற்று இன்று நாளை. ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணாமா பகுதியில் நம்ம கூட வந்து ரேவதி மேம் தான் இருக்காங்க. ஸோ யோகா தெரபிஸ்டா நம்ம சேலம்ல வந்து 5 வருஷத்துக்கு மேல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம வந்து தொடர்ந்து பேச போறோம். ரேவதி மேம், வணக்கம் மேம். நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி கர்ப்ப காலத்துல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து யோகா பண்றாங்க அப்படின் போது கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன மேம் சொல்லுவீங்க?
6: யோகாவை ஆக்சுவலி வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்னா ப்ராப்பரா, இப்போ எனக்கு பண்ணக்கூடியதை இன்னொரு பொண்ணால பண்ண முடியாது, எந்த உடம்புக்கு என்ன தேவைங்கிறத பார்த்துட்டு நம்ம சொல்லி கொடுக்கணும் சார்.
5: ஓகே மேம், இப்போ நீங்க சொல்லியிருந்த மாதிரி அவங்க வந்து கேர் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி அந்த கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம், அதுவும் கணவர்களுடைய சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லை மேம்? ஸோ அந்த நேரங்களில் வந்து கணவர்கள் எந்த மாதிரி சப்போர்ட் அப்படின்றது பெண்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கணும்?
6: கண்டிப்பா சார், இப்பெல்லாம் ஆக்சுவலி நான் பாக்குறேன் இல்ல, நிறைய பேர் பாக்குறேன்ல, வீட்ல ஹஸ்பண்ட்ஸ் தான் போ சொல்றாங்க, போ நீ யோகா கிளாஸ்க்கு போ, நீ முதல்ல கொஞ்சம் ஃபிட்டா இரு, ஏன் இப்படி டயர்டாவே படுத்துட்டு இருக்க, நீ போ ஏதாவது ஒன்னு ஸ்டார்ட் பண்ணுங்கறாங்க. விமன்ஸ் தான் பண்றது கிடையாது. நான் இப்ப பாக்குறேன் இல்ல நிறைய பேர், மேல்ஸ் எல்லாம் வந்து ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் வந்து ரெடி தான் ஒய்ஃப ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கோ ஒய்ஃப ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கோ, ஹஸ்பண்ட் நிறைய பேர் ரெடியா தான் இருக்காங்க, ஒய்ஃபுங்க தான் தியாகம் பண்ணிட்டே இருக்காங்க.
5: ஸோ இப்படி இருக்குது அப்படின் போது ஆஃப்டர் பேபிக்கு அப்புறமேட்டு எந்த டைமில் வந்து உமன்ஸ்லாம் வந்து யோகாவை ஸ்டார்ட் பண்ணலாம்?
6: இப்போ சிசேரியன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம டாக்டர் கிட்ட கேட்கணும் சார். ஒவ்வொரு ஹெல்த் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒரு 6 மந்த்ஸ்க்கு மேலே இருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல. நார்மல் டெலிவரினா 3 மந்த்ஸ்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
5: ஓகே மேம், இப்போ அதான் டெலிவரிக்கு அப்புறமேட்டு ஒரு டிப்ரெஷன் ஒன்று வரும் இல்லை?
6: கண்டிப்பாக கண்டிப்பாக,
5: அது வந்து பிஃபோராக இருக்கட்டும், மெனோபாஸ் காலகட்டங்கள், அந்த மெனோபாஸ் காலகட்டங்கள், அதுக்கப்புறம் இந்த ஆஃப்டர் பேபிக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த டிப்ரெஷன், இது ரெண்டு தான் வந்து சமாளிக்கவே முடியாது. என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பல்ல கடிச்சிட்டு இருக்க மாதிரி சுச்சுவேஷனா இருக்கும். அவங்களால சிசேரியனா இருந்தா ரொம்ப வந்து அவங்களால முடியவே முடியாது. சோ அந்த டைம்ல அவங்க எப்படி இருக்கணும் அவங்களுக்கு? சோ அந்த டைம்ல இந்த யோகா எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும்
6: சார்? அக்செப்டன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து ஒரு பொண்ணுக்கு குழந்தை ஆகுதுன்னு, குழந்தை பிறக்க போகுதுன்னா அடுத்த 2 இயர்ஸ் நான் அந்த குழந்தையை வளர்த்தணும், அந்த அக்செப்டன்ஸ் இருக்கணும். அதுக்காக ஒரு சில தியாகங்கள் பண்ணிதான் ஆகணும். இப்ப பெண்கள் அந்த தியாகத்தை பண்றதுக்கே ரெடியா இல்ல. நான் வந்து என்னோட எந்த இதையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க விரும்பல. பாட்டி தாத்தா யாராவது வந்து குழந்தையை பாத்துக்கோங்க, இந்த பக்கம் ஒரு பாட்டி இருக்கீங்க, இந்த பக்கம் ஒரு பாட்டி இருக்கீங்க, நீங்க என் குழந்தையை பாத்துக்கணும், மதர் ஃபீட் மட்டும் நான் பண்ணிடுறேன், பட் என்னோட எதுவும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்றதுல இருந்து வரது இந்த பிரச்சனை எல்லாம். ஆக்சுவலி அக்செப்டன்ஸ் வேணும். மெனோபாஸ் பீரியட் நீங்க சொல்றீங்களா, அது வந்து கண்டிப்பா ஒரு மாரல் சப்போர்ட் தேவை. இந்த குழந்தை பிறந்த பீரியட்ல வந்து விமன்ஸ் ஆக்சுவலி அக்செப்டன்ஸ் வேணும். நம்ம இந்த ஒரு 2-3 வருஷம் இல்ல 1 வருஷம் உன் குழந்தைக்கு பால் கொடுக்கும் போது நீ முழிக்கணும். ஆக்சுவலி வந்து இந்த மதர் ஃபீட் பண்ற வரையும் குழந்தையோட நேச்சர் அம்மாவோட நேச்சர் தான் இருக்கும். நான் பல பேரை பார்த்திருக்கேன், குழந்தை நைட்டு ஃபுல்லா அழுகுது, குழந்தை தூங்கவே விட மாட்டேங்குதுமாங்க, மதர் ஃபீட் பண்ணிட்டு இருக்க, இப்ப நீ தான் குழந்தை, நீ எவ்வளவு டிஸ்டர்பா இருக்கியோ அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் குழந்தைக்கும் இருக்கும். சோ குழந்தை டிஸ்டர்பா இருக்கு, மதர் ஃபீட ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் குழந்தை அதோட நேச்சருக்குள்ள போயிடும், அதுக்கப்புறம் இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுமே. முதல்ல மதர்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்.
5: ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, உங்களை நீங்க கேர் பண்ணிக்கோங்க. நீங்க மன அழுத்தம் இல்லாம ஆரோக்கியமா இருக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தையும் அதே மாதிரி இருக்க ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்றத வந்து இன்னைக்கு நம்ம கூட வந்து ரேவதி மேம் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நம்ம அவங்க கிட்ட பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரங்களே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில அவங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணாம பகுதியில நம்ம கூட வந்து ரேவதி மேம், ரேவதி மேம் தான் இன்னைக்கு நம்ம கூட வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டதான் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து பேச போறோம். ரேவதி மேம், இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, யோகா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெண்களுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கீங்க. ஆஃப்டர் பேபிக்கு அப்புறம் பெண்களுடைய உடல்நிலை பாத்தீங்க அப்படின்னா, நார்மலா இருக்கிறது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப வந்து வெயிட் போட ஆரம்பிச்சிருவாங்க. சோ அப்படி இருக்காங்க அப்படின்னு அந்த நேரத்துல அந்த யோகா
0: நீ என்ன கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னாவே ஹெல்த் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒபிசிட்டி 100% பெரிய ஹெல்த் இஷ்யூ எதுவாது இல்ல அப்படிங்கிற பட்சத்துல குழந்தை பிறந்து போடுற உடம்பு பொண்ணுங்களோட சோம்பேறித்தனத்தினால வர உடம்பு தான்.
2: ஸோ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்க வந்து உங்களை கேர் பண்ணிக்காம இருக்கிறதுனால தான் உங்களுடைய உடல் எடை வந்து அதிகரிக்குது அப்படின்றத மேம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உடல் ரொம்ப டயர்டா இருக்கு, என்னால் எதுவும் முடியல, நான் வந்து இப்போ குழந்தை பிறந்தது இதுக்கப்புறமேட்டு நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி அவங்களுடைய உடல் எடை அதிகமாகிறதுக்கு காரணம் அவங்களா அமைஞ்சிடறாங்க அப்படின்றத மேம் சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பர் மேம். மேம், இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, அதிகமாக தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து பெண்களுக்கு அதிகமாக இருக்க ஆரம்பிக்குது இல்லை மேம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏன்னா தூக்கம் அப்படின்ற ஒரு பிரச்சனை இன்னைக்கு இருக்கக்கூடிய
0: எனக்கு பொதுவாக்கு
2: தூக்கம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு. அது இல்லாமல் இருந்ததுனால தான் உடல் எடை அதிகரிக்கிறதா இருக்கட்டும், பல பிரச்சனைகள் கொடுக்கறதா இருக்கட்டும், இதெல்லாமே கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களை நீங்கள் கேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டீங்க அப்படின்னா, இந்த காரணம் சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் உங்களை கண்டிப்பாக கேர் பண்ணிப்பீங்க அப்படின்றத வந்து இன்றைக்கி நம்ம கூட ரேவதி மேம் சொல்லியிருந்தாங்க. ஸோ காரணங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய உடலை வந்து கேர் பண்ணிக்கோங்க. ஸோ பெண்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது கண்டிப்பாக உங்களுடைய உடலை கேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தவித பிரச்சனைகளும் இருக்காது அப்படின்றத நான் நிகழ்ச்சியின் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நேர்களை, நானுமே இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால இப்போ விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேர்களை.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறது ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறியாங்க கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இது வாக்கறி, இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம் எல்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நான் முன்னாடியே கிளியர் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சி இல்லைன்னு இல்லை, எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதவரை சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்ப இருக்க ஜெனரேஷன்ல டிஜிட்டல் வேர்ல்டுல நாம் எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்ற விஷயத்தையும் நம்ம கேட்க போறோம். இது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்க எப்படி ஸ்மார்ட்டா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அதனால கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில திவாக்கரையன் கூட. இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில ஆரம்பத்துல திவாக்கரையன் கூட இன்னைக்கு என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஸ்மார்ட் போன்ல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரிக் தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இது என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நான் சொல்றதை ஃபுல்லா கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். அதாவது இந்த ஸ்மார்ட் போன் ட்ரிக் எந்த ஸ்மார்ட் போனுக்கானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விவோ லைக் மொபைல் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரிக் தான் அது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலெலாம் சார்ஜ் இல்லைன்னா என்ன ஆகும், சார்ஜ் இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப் ஆகிடும்ல. ஆனால் விவோ லைக்யூ மொபைலில் சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிற நிலமையிலையும் நீங்கள் எமர்ஜென்சிக்கு யாருக்காவது கால் பண்ணோம் அப்படின்னா அது பண்ணுற மாதிரியான ஒரு சூப்பரான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் தான் வந்து பேட்ரி எக்ஸ்டெண்டர். நீங்கள் ஒரு ஃபோன் வச்சுருப்பீங்க, அந்த ஃபோனில் ஃபுல்லாக ட்ரை ஆகிடும், ட்ரை ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ன தான் பண்ணாலும் ஆனே ஆகாது. ஆனால் இந்த மொபைலில் எமர்ஜென்சி டைமில் ஃபோனே சுவிட்ச் ஆஃப் ஆகிற நிலமையில் இருந்தாலும் ஒரு 4 நிமிஷத்துக்கு மட்டும் கால் பண்ணி பேசிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஒரு செட்டிங் மட்டும் ஆன் பண்ணி வைக்கணும் உங்கள் மொபைலில். அது எப்படி ஆன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் விவோ லைக்யூ மொபைலோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே போனீங்கன்னா பேட்டரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டு உள்ளே போய்க்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பவர் சேவிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டு உள்ளே போயிட்டு அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா அங்கே பேட்டரி லைஃப் எக்ஸ்டெண்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை தொட்டு உள்ளே போய்க்கோங்க. அதை தொட்டு உள்ளே போனோடனே அங்கே ஒரே ஒரு ஆன் பட்டன் தான் இருக்கும், அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஆன் பண்ணதுக்கப்புறம் எப்போயாவது உங்கள் மொபைல் ஃபுல்லாக சார்ஜே இல்லாமல் 1% இருந்தால் கூட ஃபோன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்கும். அந்த ஒரு ஃபீச்சர் வந்து விவோ மொபைலில் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஃபீச்சர் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது, ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இது அப்படியே உங்கள் விவோ ஐக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி சொல்லுங்கள், சோனா எஃப்எம்மில் இப்படி ஒன்று கேட்டேன், இப்படி ஒன்று இருக்கான் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாக்கரனுடன். உங்களுக்காக சூப்பரான அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க. பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் நினைஞ்சு நிறைய சுவாரஸ்யமான டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் பேசுகிறேன். நாம் பார்க்க இருப்பது ஓமலூர் கோட்டை அப்படின்ற ஒரு வரலாற்று சின்னம். சங்ககாலம் தொடங்கி ஆங்கிலேயர் ஆட்சி வரைக்குமே ஒரு முக்கியமான இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த, அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த, பாதுகாப்பு மிகுந்த ஒரு இடமாக இது இருந்திருக்கிறது. சரபங்க நதியினுடைய கரையில ஒரு 25 ஏக்கர் நிலப்பரப்புல ஓமலூர் கோட்டை அமைந்திருக்கிறது. இது வந்து மேட்டூர் போற வழி, உத்தராயக்கம்பட்டி போற வழி, தாரமங்கலம் போற பெரும் பாதைகள்ல இந்த கோட்டை அமைந்திருக்கிறது. இந்த கோட்டையை சுற்றிலும் சரபங்கா நதி போகுது. கோட்டை உருவான இடத்துல சரபங்கா நதி இரண்டா பிரியுது. அதனால இந்த பக்கம் ஒரு நதியின் ஓட்டமும் அதற்கு எதிர்ப்பக்கமாக ஒரு நதியின் ஓட்டமும் போகும் பொழுது நடுவுல வந்து ஒரு நிலப்பரப்பு ஒரு தீவு திடல் போல அமைந்து விட்டது. இதுலதான் வந்து ஓமலூர் கோட்டை கட்டப்பட்டிருக்கிறது. இது வந்து சங்க இலக்கியத்துல இத வந்து வல்வேர்கட்டி என்ற வம்சத்தார் வந்து குறுநில மன்னர்களா இந்த கோட்டைய ஆண்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு குறிப்பும் நமக்கு கிடைக்கிறது. இந்த ஓமலூர் கோட்டை அகலியில வந்து சங்க காலத்தை சேர்ந்த கருப்பு சிகப்பு பானை ஓடுகள் நிறைய கண்டெடுக்கப்பட்டதுனால இந்த கோட்டை வந்து சங்க காலத்திலிருந்தே இருந்திருக்கிறது அப்படின்றதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள ஒரு ஏதுவான ஒரு விஷயங்களாக இருக்கிறது. தொடர்ந்து போர்களை சந்தித்த ஒரு இடமாக, வீரம் விளைந்த மண்ணாக இதை நம்ம சொல்லணும். ஏன் சொன்னா நிறைய போர்கள் இந்த ஓமலூர் பகுதியில நடந்திருக்கிறது. போர்க்களத்தின் மையமாக இந்த பகுதி இருந்திருக்கிறது. இந்த கோட்டையில வந்து 2 சுற்று மதில்கள் இருக்கு, அதாவது 2 காவல். வெளிப்புறத்து மதில், அந்த மதில தாண்டி உள்ள வந்தோடனே கொஞ்ச தூரம் தாண்டி இன்னொரு உள்புற மதில் இருக்கு. இந்த 2 கோட்டை மதில்களுக்கு இடையில ஒரு அகலி இருக்கு. அந்த கோட்டை சுவருக்கு முன்னால அகலி, அதுக்கு பிறகு அந்த கோட்டை சுவரை நீங்க தாண்டி உள்ள வந்த பிறகு திருப்பியும் ஒரு அகலி இருக்கு. சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக ஒரு முறை நாங்க வந்து இந்த கோட்டையை ஆய்வு செய்தோம். அந்த பகுதியில இன்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மதில் சுவரை நாங்க இப்ப பார்த்தோம். இந்த கோட்டையில் இருக்கிற அழிந்து போன மண் சுவர்கள், கல்லும் மண்ணும் கலந்து கட்டிய கோட்டை சுவர்கள் பல்வேறு இடங்கள்ல சிதிலமடைந்து காணப்படுவதை நாங்க பார்த்தோம். இந்த கோட்டை வந்து நுழைவாயில் வந்து மேற்கு பகுதியில இருக்குது. இந்த கோட்டை வந்து பெரும்பாலும் மண்ணும் கருங்கல்லுமாக கலந்து கட்டப்பட்டது. காவல் கோபுரங்கள்லாம் அமைக்கப்பட்டு இந்த பகுதியை கண்காணிக்கின்ற ஒரு கோட்டையாக இந்த கோட்டை இருந்திருக்கிறது. அப்புறம் இந்த கோட்டையில கோவில்கள் இருக்கு. வசந்தேஸ்வரர் கோயில்

0: ஒரு கோயில், அப்புறம் விஜயராகவ பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கோயில் இருக்குது. கோயிலுக்கு வெளியில தான் இந்த மாரியம்மன் கோயில் இருக்கு, கோட்டை மாரியம்மன் கோயில் இருக்கு. இந்த கோயிலில் வந்து அம்மன் சிலை, பைரவர் சிலை என்று பல்வேறு சிலைகள் இந்த கோட்டையில் இருக்கு. அதே போல இந்த கோட்டையினுடைய முன் மண்டப விதானங்களில் ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கு. இவைகள் வந்து கெட்டி முதலி காலத்தை சேர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. கடைசியில் 1768 பாலக்கோடு தொப்பூர் கணவை வழியாக ஹைதர் அலி ஒரு பெரும்படையோட வந்து ஓமலூர் கோட்டையை கைப்பற்றி அதை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்த ஆங்கிலேயர்களிடமிருந்து அந்த கோட்டையை வந்து கைப்பற்றார். இது ஒரு சமீப காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சேலம் சந்தித்த ஒரு இறுதி போர்னு சொல்லலாம். அது ஒரு கடைசி போர். அந்த போரின் சாட்சியாகவும் ஓமலூர் கோட்டை இருக்கிறது. இந்த வரலாற்று சின்னத்தையும் இந்த வரலாற்று சிறப்புகளையும் தமிழக மக்கள் அறிந்து கொள்ளும்படி வகை செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: சோனா FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

என்ன ட்ரெண்டிங்கான அப்டேட்டா இருந்தாலும் அதை சொல்றதுக்கு தான் இது வாலி.

0: வயசு நிகழ்ச்சி இருக்கே. திங்கள் முதல் சனி வரை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புற மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787707108 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707108 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்களை அனுப்பணும். நீங்க கருத்துக்கள் அனுப்புறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்க சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற அந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707108 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க அனுப்பலாம். அனுப்புறப்ப இன்கேஸ் நீங்க மெசேஜா அனுப்புறீங்க இல்ல வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்க அப்படின்னா பேரு ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்ல எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல எந்த பாட்டு எங்க இடம்பெறும் அப்படிங்கறத தெளிவா சொல்ல முடியும். இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சூப்பரான சமையான ஒரு மார்க்கெட்டில் புதுசு அப்டேட் தான் சொல்ல போறேன். ஒரு 5G ஸ்மார்ட் போன். இந்த 5G ஸ்மார்ட் போன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் இந்த ஃப்ளாக்ஷிப் மொபைல்லலாம் இருக்குல்ல அந்த ஃபீச்சர்ஸ் அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் மாதிரியே இருக்கும். இதுலேயுமே வந்து மிட் ரேஞ்ச் ஒரு சூப்பரான மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைலை ட்ரை பண்ணலாம். இந்த மொபைலோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1+Nord 6 அப்படிங்கிறது அதோட பேர். 1+லேருந்து வந்திருக்கக்கூடிய நாட் சீரீஸில் இருக்கக்கூடிய 6 அப்படிங்கிற Nord 6 அப்படிங்கிறது அந்த மாடல் நேம். பொதுவாகவே இந்த நாட் சீரீஸில் இருக்க இந்த 1+ மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து ஆமாம் இந்த நாட் மொபைல் தான், நாட் சீரீஸில் இருக்க மொபைல் தான் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த 6 அப்படிங்கிற இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க ஒரு டிசைனில். பின்னாடி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃப்ரேம்குள்ளே கேமரா வருது. முன்னாடிலாம் பார்க்குறப்ப டிஸ்பிளேலாம் பார்க்குறப்ப ஒரு காம்பேக்ட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் என்ன லுக்கில் இருக்குமோ அந்த லுக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த 1+S சீரீஸ்லலாம் ஒரு மாடல்லாம் வரும்ல அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா முன்னாடி உங்களுக்கு பெரிய டிஸ்பிளே வருது, 6.78 இன்ச்க்கு அமோலெட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 165Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. உங்களுக்கு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயோட வருது அந்த கேமரா. முன்னாடி இருக்க செல்ஃபி கேமரா பஞ்ச் ஹோல் டைப்பில் வருது. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து ஒரு ஸ்கொயர் ஃப்ரேம்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷ் லைட்டோட வருது. டூயல் கேமரா செட்டப் பின்னாடி கொடுத்துருக்காங்க. மொபைல் பார்க்குறதுக்கே காம்பேக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இதை தாண்டி இந்த மொபைலில் பின்னாடி கொடுத்துருக்க மெயின் கேமரா வந்து 50 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் ப்ரைமரி கேமராவும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. எல்இடி ஃப்ளாஷ் லைட் வருது. 4K 30+60fps உங்களால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். முன்னாடி கொடுத்துருக்க செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சலுக்கு வைட் ஆங்கிள் லென்ஸோட கொடுத்துருக்காங்க. இதில் நான் 4K 30fps வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த மொபைலில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மொபைலோட மேசிவ் பேட்டரி தான். 9000mAh ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. பெரிய கெப்பாசிட்டி கொண்ட பேட்டரி. 80W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. இதில் 2 SIM போட்டுக்கலாம். 5G சப்போர்ட்டு தான். இன்டர்னல் ஸ்டோரேஜ் இதிலே கொடுத்துக்கிறது தான். நம்மளால் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியாது. டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட்டோட கொடுத்துருக்காங்க. Snapdragon 8S Gen 4 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். கேமிங்லாம் செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாராவது 1+Nord மொபைல் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு சூப்பரான ஃப்ளாக்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸோடு வந்திருக்கக்கூடிய ஒரு செமையான மொபைல். இந்த மொபைலோட தற்போதைய விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47,999 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த 40,000 பட்ஜெட்குள்ளே இந்த மொபைல்லாம் அடங்கும். நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்து ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்துட்டு தேவைப்பட்டால் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வக்கரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்குது. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இத ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட ஸ்விட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சிட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி ஸ்விட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈர இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, இப்ப அதனைத் தொடர்ந்து ஒரு சமையான பாட்டும் கேட்டிருப்பீங்க. நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடல்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787107 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்களை அனுப்பணும். நீங்க கருத்துக்கள் அனுப்புறீங்கன்னா மறக்காம உங்க பேரு ஊர் பேரு போட்டு அனுப்புங்க. அதே மாதிரி நீங்க கால் பண்ணியும் கூட சொல்லலாம் இதே நம்பருக்கு. இதனைத் தொடர்ந்து டெக்ரோ நிகழ்ச்சியில இப்ப ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்கன்னு சொன்னல, அந்த விஷயம்லாம் உங்களுக்கு புரியுது புரியல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787107 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். கருத்துக்கள் இருந்தால் நான் சொன்ன நம்பருக்கு அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து இன்னைக்கு நம்ம கூட டெக்குரு நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு விருந்தினர் தான் இணைஞ்சிருக்காரு. யார் அவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராம்ப்ட் இன்ஜினியர் மற்றும் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கக்கூடிய பாலகவி தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு. இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் எப்படி எப்படிலாம் சேஃபாக இருக்கலாம், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்பவே தெளிவாக சொல்ல போகிறாரு. அது என்ன அப்படிங்கிறது கேட்டலாமா பாலகவி? இப்போ என் டு என் என்கிரிப்டட் அப்படிங்கிறதுனா என்ன, இது எதுக்காக வந்து நம்ம வந்து மெசேஜ் ஆப்லலாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி டெக்குரு நிகழ்ச்சியில் சொல்லியிருப்பீங்க. சரி, இந்த என் டு என் என்கிரிப்டட் நம்ம அந்த மெசேஜ் பண்ணுற ஆப்பில் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது

0: பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: இப்ப இந்த என்கிரிப் பண்றதுன்னா என்னன்னு சொல்லி கேட்டீங்க, நான் ஒரு மெசேஜ் ஹாயோ இல்ல என்னுடைய பேரோ போட்டு நான் உங்களுக்கு அனுப்பினேன் அப்படின்னா, அது ஃபர்ஸ்ட் அந்த வேர்டா இல்லாம ஹேஷ் வேல்யூஸ் தான் எனக்கு கிரியேட் ஆகணும். அந்த ஹேஷ் வேல்யூஸ் என்னவா வேணாலும் இருக்கும், ஓகேங்களா? இப்ப நான் ஹாயின்னு போற மெசேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கே அது ஹாயா இருக்காது, ஏதாச்சும் ஒரு 15-16 கேரக்டர்ஸா இருக்கும். அந்த கேரக்டர்ஸ் உங்க ஆப்புக்கு வரும்போது உங்க சைட்ல பாத்தீங்கன்னா டீக்ரிப்ஷன் இருக்கும். அப்ப என் போன்ல என்கிரிப்ட் ஆகுறது உங்க சைடு வந்ததுக்கு அப்புறம் டீக்ரிப்ட் ஆயிட்டு உங்களால அந்த மெசேஜை வந்து படிக்க முடியுது. இப்போ உங்களுக்கும் எனக்கும் நடுப்புற யாராச்சும் ஒரு ஆள் வந்து அட்டாக் பண்ணாங்கன்னா என்னோட மெசேஜ் வந்து என்கிரிப்ட் ஆயிட்டு ஒரு ஹேஷ் வேல்யூஸா தான் இருக்கும். ஆல்பாபெட்ஸ்ல அப்புறம் சிம்பிள்ஸ்ல இந்த மாதிரி மல்டிபிள் கேரக்டர்ஸ்ல ஏதோ ஒரு நம்பரா இல்ல ஏதோ ஒரு வேர்டா இருக்கும். அதை வந்து நடுப்புற அட்டாக் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியாது. ஸோ என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் உங்க மொபைல ரிசீவ் ஆகும்போது உங்க மொபைல இருக்கக்கூடிய அந்த டீக்ரிப்டர் அந்த வேர்டை வந்து டீக்ரிப்ட் பண்ணி உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்து காட்டுது. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எண்டு டு எண்டு என்கிரிப்ஷன், ஓகேங்களா? மற்றபடி இந்த எண்டு டு என்கிரிப்ஷன் இருந்தால் தான் சேஃப்னா, எஸ் அது இருந்தால் தான் சேஃப். ஏன் அப்படின்னா இப்போ எண்டு எண்டு என்கிரிப்ஷன் இல்லை அப்படின்னா நான் என்ன மெசேஜ் உங்களுக்கு அனுப்பினாலும் அந்த நடுப்புற அது பேக்கேஜாக ட்ராவல் ஆகும்போது அப்படியே தான் ரா டெக்ஸ்டாக தான் இருக்கும். அதை யாராச்சும் வந்து அட்டாக் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா அது என்ன மெசேஜ்னு படிச்சிட முடியும், ஓகேங்களா? இதுவே இந்த எண்டு எண்டு என்கிரிப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் என்ன இருக்குங்கிறத அவங்களுக்கு பார்க்க முடியும், ஆனால் அது என்ன இருக்குங்கிறது அவங்களுக்கு புரியாது. ஏன்னா அது வந்து ஹேஷ் வேல்யூஸா இருக்கும். இதுதான் இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன், இதுதான் அதோட கான்செப்ட்.
0: எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் அப்படிங்கிறது ஒரு ஆப்ல எப்படி வேலை செய்யுதுங்கிறத ரொம்ப தெளிவா சொன்னீங்க பாலகவி, ரொம்ப நன்றி இதை நம்ம கிட்ட சொன்னதுக்காக. மக்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில இது வாக்கறேன் கூட. இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா ப்ராம்ப்ட் இன்ஜினியர் மற்றும் கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கக்கூடிய பாலகவி வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. மக்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க.
2: சோன்மிட்டோக்கப்பேடா

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிக்கிட்டே நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன், அதாவது டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் அதை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. போறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்றதுக்காக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வச்சிருக்கேன். அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறது சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு டாடா பாபாய் சொல்லிட்டு நானும் கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நம்ம சோனா எஃப்எம்ல ஏகப்பட்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்குறீங்க. எல்லா பாட்டுமே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கு. ஆனா அதுல உங்களுக்கு எந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும்ல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அனுப்புற கருத்துக்களை வச்சு வார இறுதியில வர டாப் 10 மியூசிக்ல எந்த பாட்டு எங்க இடம் போறோம், எந்த அண்ணா ஓட் பண்ணிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் வந்து நாங்க தெளிவா சொல்லுவோம். அதுக்காக நீங்க ஏதாவது ஒரு பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை அனுப்ப வேண்டியது இருக்கும். சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படியே ரெண்டு நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை நீங்க அனுப்புங்க மக்களே. கருத்துக்கள் அனுப்புறப்ப பேரு, ஊர் பேரு, பாடல் பெயர், இது மூணும் முக்கியம் சரிங்களா. அதெல்லாம் போட்டு அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் என்ன கேட்க போறீங்க அடுத்து திவாகர் என்னுடன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான ஒரு மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் சொல்ல போற மக்களே. இந்த மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்க ஒரு மொபைல் போன் யூஸ் பண்றீங்க, அந்த மொபைல் போன்ல இன்டர்னல் ஸ்டோரேஜ் அதுக்கடிக்கு அது காலி ஆகிட்டே இருக்கு. காலி ஆகிட்டே இருக்குன்னா ஃபுல் ஆகிட்டே இருக்கு. அது எப்படி கரெக்டா மெயின்டைன் பண்றதுனே தெரியல திவாகர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இப்ப நான் சொல்றதை நல்லா கவனமா கேட்டுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்காக நீங்க எந்த ஒரு பென் டிரைவோ மெமரி கார்டோ இல்லை ஹார்ட் டிஸ்கோ எதுவுமே வாங்க வேண்டியதில்லை. இந்த ஒரே ஒரு வெப்சைட் குள்ள போயிட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். பி கிளவுட் அப்படிங்கிறது தான் இதோட பேர். பி கிளவுட் அப்படிங்கிறது இது வந்து ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் மக்களே. எப்படி நம்ம இப்போ கூகுள் டிரைவ்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, கூகுள் டிரைவ் ஸ்டோரேஜ், அந்த மாதிரி பி கிளவுட் அப்படிங்கிறது இது ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். இப்போ உங்களோட ஃபைல்ஸ்லாம் நீங்கள் இதில் அப்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு வேணுங்கிறப்ப நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எங்கேருந்து வேணாலும் உங்களால் இதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இன்டர்நெட் மட்டும் இருந்தால் போதும். இன்டர்நெட்டு மொபைல் ஃபோனோ இல்லை லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ இருந்தால் போதும், ஈஸியாக உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதில் நீங்கள் சைன்இன் மட்டும் பண்ணிங்கனாலே, ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 10 GB ஸ்டோரேஜ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. 10 GB ஸ்டோரேஜை நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ்

பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுனா அதுக்கு வந்து நம்ம காசு கட்டி மற்ற பேக்கேஜ் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் 10 GB இருக்கலுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்க ஃபைல்ஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணோம்னா எப்படி இது வைக்கிற சேஃபாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சேஃபாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸ்விஸ் ப்ரைவசி யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் வந்து காம்ப்ரமைஸ் ஆகாது, இதை ட்ராக் பண்ண முடியாது, எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்புமே இதை ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட டேட்டாஸ்லாம் ரொம்பவே சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஆகிடுச்சுங்கிற வார்னிங்கே வராது. நீங்கள் எங்கேருந்து வேணாலும் எப்படி வேணாலும் உங்கள் ஃபைல்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் மொபைல் ஃபோனு இன்டர்நெட் மட்டும் இருந்தால் போதும் உங்களோட ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பெரிய ஃபைலாக இருந்தால் கூட நீங்கள் ஈஸியாக அப்லோட் பண்ணிக்கலாம், டக்குன்னு அப்லோட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிளவுட் ஸ்டோரேஜோட நேம் வந்து பி கிளவுட். இது ஆன்லைனில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க அது வாக்கரேனுடன். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியுடன் நிறைய பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக் குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாழ்க்கையை ஓட்டுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னும் ஒரு சிலருக்குலாம் வந்துட்டு தனிமை தான் வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்க யாருக்கிட்டையும் வந்து பேச மாட்டாங்க, தனிமை இருக்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா வந்திருக்கும். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு தனிமையாக இருக்கிறது பிடிக்குமா பிடிக்காதா? அப்படி பிடிச்சிச்சு அப்படின்னா எதனால பிடிக்கும், பிடிக்கல அப்படின்னா எதனால பிடிக்காது அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம்மோட 9787 7 0 107.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்கு தனிமை அப்படின்றது பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றத. ஸோ அதெல்லாம் கேட்க நான் இங்கே பயங்கர ரூமா வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்கேன். நம்ம மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல் நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கம் போல் இன்றைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சமூக வலைத்தளங்களில் செம்ம பேச பொருளாக செம்ம ட்ரெண்டிங்காக வந்து இருக்குங்க. ஸோ இன்றைக்கி அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் செம்ம பேச பொருளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டுடலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது நான் படிக்கும் போது ஸ்கூலில் இப்படி ஒரு விஷயம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்து நான் இப்போ கொஞ்சம் லைட்டாக வருத்தப்பட்டேன். ஸோ அப்படி என்ன நடந்தது அப்படின்னா, தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை பக்கத்தில் ஒரு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிங்க, அங்கே ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த டீச்சர்ஸ்லாம் வந்துட்டு ராஜ மரியாதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக சொல்கிறேன். இப்போ நமக்கே வந்து தெரியும், ஸ்கூல்லாம் ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பயங்கர ஆர்வமாக போயிட்டு ஸ்கூலில் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை இருக்குல்ல அங்கே இருக்கிற ஒரு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் புதுசாக நிறைய கிட்ஸ், அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்படி புதுசாக ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராஜ மரியாதையோடு, அதாவது அந்த கிரீடம்லாம் வச்சு ஃப்ளவர்ஸ்லாம் கொடுத்து பயங்கரமாக வெல்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சோஷியல் மீடியாவில் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை பற்றி தான் நிறைய பேர் வந்து பயங்கரமாக பேசியிருந்தாங்க, பாருங்களேன் அந்த ஸ்கூலில் எவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு சில நிகழ்வுகள் நம்ம சேலம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. சேலத்துலேயும் ஒரு சில ஸ்கூல்ஸில் இந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களாக வந்து பேசலாம். உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு தனிமை பிடிக்குமா பிடிக்காதா? பிடிச்சது அப்படின்னா எதனால தனிமை பிடிக்கும், பிடிக்கல அப்படின்னா எதனால தனிமை அப்படின்றது பிடிக்காமல் இருக்கும் அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போது ரெண்டு பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துடுங்க.

ஜூனியர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

0: கண்ணா நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது பிஎம் சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கிய மேதை ஃபியோதர் தஸ்தாயேவ்ஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ளே போனால் ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமாக பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலாக நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக வந்து இருந்தது. அதே மாதிரி அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தென்கா அவங்க வந்து ஹீரோக்கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல, காதலனுக்கு நாஸ்தென்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த நாள் லெட்ரு போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன் இதெல்லாம் நாஸ்தென்காவை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. நான்காம் நாள் இரவில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ நாஸ்தென்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டுருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி என்னோடய காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த இடத்துல நாஸ்தென்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தென்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால் புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க. தஸ்தாயேவ்ஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த்தை பாத்துக்கிறதுக்கு டாக்டர்லாம் வருவாங்களா?

0: அஃப்கோர்ஸ் டாக்டரும் பேசுவாங்க நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா, இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: என்னமாமா காலையிலேயே வாக்கிங் போல?
3: ஏன்டா மாப்பிள்ள, நானே பெட்ரோல் டென்ஷன்ல இருக்கேன், நீ வேற என்ன டென்ஷன் ஏத்துற? நீ
2: ஏன்டா மாப்பிள்ள, நடந்து போனா உடம்புக்கு நல்லது தானே? வெயிட் எல்லாம் குறையுது இல்ல?
3: உடம்பு மட்டுமா குறையுது, பர்சும் குறையுதுடா மாப்பிள்ள.
2: என்ன மாப்பிள்ள, முடியெல்லாம் இவ்வளவு விட்டுருக்க, வெட்டி எவ்வளவு நாள் ஆகுது? உள்ள குருவியே கூடு இருக்கும் போல இருக்கே.
3: சுமார் ஒரு 6-7 மாசம் இருக்கு மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள, இதுக்கு மேலாம் பொறுக்க முடியாது, நான் போய் அந்த கடைக்கு போய் முடியிட்டு வந்துடுறேன்.
4: வாங்க சார், வாங்க. என்ன கட்டிங்கா செய்வீங்க சார் பாருங்க? சல்மான் கான், ஷாருக் கான், அமீர் கான் மாதிரி கட்டிங் பண்ணுங்களா? எந்த மாதிரி சார் வேணும்? கஜினி சூர்யா மாதிரி பண்ணிவிடுவா?
3: தம்பி, எனக்கு அதுல பாதி இதுல பாதி, மீதி எனக்கு வெட்டி விடுங்க தம்பி.
4: மீதி வெட்டி விடுறதா? பாருங்க மக்களே, பீதி ஆற அளவுக்கு வெட்டி விடுறேன். ஸ்டார்ட் பண்ணவா சார்?
3: ஆ ஓகே தம்பி, ஸ்டார்ட் பண்ணுங்க தம்பி.
4: சார் முடிஞ்சது சார், பாருங்க எப்படி இருக்கு.
3: சூப்பரா இருக்கு தம்பி. எவ்வளவு தம்பி ரேட்டு?
4: சார் என்ன கட்டிங் சேவிங்லாம் போக, ஒரு 1500 ரூபாய் ஆயிடுச்சு சார்.
3: என்னது 1500 ரூபாயா? என்ன தம்பி சொல்றீங்க?
4: ஆமா சார், பெட்ரோல் எல்லாம் ஏறிட்டு போயிட்டு இருக்கு, நம்ம கட்டுப்படி ஆகணும்ல
3: தம்பி. பெட்ரோல் வரைக்கும் சலூனுக்கு என்ன தம்பி சம்பந்தம் இருக்கு?
4: சார் கேஷா ஜிபேவா
3: தம்பி?
1: இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு தனிமை அப்படின்றது பிடிக்குமா பிடிக்காதா? தனிமை பிடிச்சிச்சு அப்படின்னா எந்த காரணத்தினால உங்களுக்கு தனிமை ரொம்ப பிடிக்கும், தனிமை பிடிக்கல அப்படின்னா எந்த காரணத்தினால உங்களுக்கு தனிமை பிடிக்காது அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாக வந்து இருக்குங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நடக்கும், அதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு டைம் தான் வந்து நடக்கும். அந்த மாதிரி ஒரு சம்பவம் இப்போது நடந்து அது சமூக வலைதளங்களில் சம பேசு பொருளாக போயிட்டுருக்கு. ஸோ நடந்தது என்ன அப்படின்னு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது நெல்லை பாளையங்கோட்டை இருக்குல்ல, பாளையங்கோட்டையில் ஒரு ஃபேமிலி வந்து இருக்காங்க. அந்த ஃபேமிலியில் தான் ஒரு அதிசயம் வந்து நடந்திருக்கு. உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு, உலக சாதனை விருதுலாம் கொடுக்குற அளவுக்கு ஒரு அதிசயம் வந்து நடந்திருக்குங்க. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த ஃபேமிலியில் மொத்தம் 3 குழந்தைங்க வந்து பிறக்கிறாங்க. ஃபஸ்ட்டு குழந்தை June 10 அன்னைக்கு பிறகுது, 2வது குழந்தை அதே வந்து June 10 அன்னைக்கு தான் வந்து பிறகுது, பிறகிற 3வது குழந்தையுமே June 10 அன்னைக்கு தாங்க வந்து பிறகுது. இதுவே கேட்க பயங்கர ஆச்சரியமாக வந்திருக்கு. இதோடு வந்து இந்த ஆச்சரியம் நிறுத்தலை. அதுக்கப்புறம் இன்னொரு ஆச்சரியம் வந்து இருக்குது பாருங்க, அதுதான் இங்கே ஹைலைட்டு. அந்த பெண்ணுக்கு வந்து பிரசவம் பார்த்தாங்கல்ல அந்த டாக்டர், அந்த டாக்டர் பிறந்த ரேட்டும் June 10 தாங்க. ஏங்க என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. இதெல்லாம் கேள்விப்படும் போது எனக்கே பயங்கர ஆச்சரியமாக தான் வந்திருந்தது. இப்படிரா இப்படிலாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை உலக சாதனை அந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்களா, அதுக்கான விருது அதுக்கான அங்கீகாரத்தையும் வந்து கூடிய சீக்கிரமே தரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ கேட்கும் போதே பயங்கர ஆச்சரியமாக வந்துருக்குல்ல. ஸோ இதே மாதிரி இன்னொரு ட்ரெண்டிங்கான விஷயம் உங்களுக்காக காத்துட்ருக்கு, அது என்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஹே சுரேஷ், எப்போ பார்த்தாலும் கிளாஸ்ல பேசிக்கிட்டே இருக்க.
2: சார் அந்த நான் இல்ல சார்.
1: சரி ஏபிசிடி எத்தனை எழுத்து சொல்லு பார்க்கலாம்.
2: மொத்தம் 4 எழுத்து சார்.
1: ஹே பாய், ஏபிசிடி மட்டும் நான் கேட்கல, ஏபிசிடி மொத்தமா எத்தனை எழுத்துன்னு கேட்டேன்.
2: அட என்ன சார், அப்படின்னா மொத்தம் 52 எழுத்து சார்.
1: 52? அது எப்படிடா?
2: சின்ன எழுத்து 26, பெரிய எழுத்து 26 சார். அப்படின்னா மொத்தம் 52 தானே சார் வரும். என்ன சார் கணக்குல இவ்வளவு வீக்கா இருக்கீங்க?
3: உங்களுக்கு அறிவோ அறிவுன்னு

0: 70 years of legacy. Eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school. Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhaningaloda future beautiful ah design panna Sonavaliyappa Public School. TPT Main Road Junction Salem. Contact 9445-9160.
1: Appa, inda mobile charger wire kilinji irukku. Idha yen innum use pandringa?
2: Adhan charge agudalla. Appra enna prachana?
1: Charge agudna adu paadhugaappunu artham illappa. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட ஸ்விட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்ல தான்.
2: அப்படியா? அது தெரியாம குளிச்சிட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி ஸ்விட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
3: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈர இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
2: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
4: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: நீர்வளம் நிலவளம் காக்க நெகிழியை தவிர்ப்போம். மகிழ்வாய் வாழ இயற்கையாலான பொருட்களையே பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு தனிமை அப்படின்றது பிடிக்குமா பிடிக்காதா? தனிமை பிடிச்சிச்சு அப்படின்னா எதனால தனிமை பிடிக்கும், தனிமை பிடிக்கல அப்படின்னா எதனால தனிமை பிடிக்காது அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து கேட்டிருக்கேன். சரி, இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் எப்படிப்பா யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. அதாவது ஒரு டேட்டாவை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது JB.com அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எது சார்ந்த ஒரு டேட்டா அப்படின்னா, உலகத்தில் அதிகமாக தனிமை நிறைந்த நாடுகள் அந்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பட்டியலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பட்டியலில் யாருமே நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்தியாவுக்கு ரெண்டாவது இடம் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. முதல் இடத்துல எந்த நாடு இருக்குது அப்படின்னா துருக்கி இருக்குல்ல, துருக்கி தான் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து இருக்கு. ஸோ இந்தியாவுக்கு இதில் ரெண்டாவது இடம் வந்து கிடச்சிருக்கு. இந்தியாவில் கிட்டத்தட்ட 40-50% மக்கள் வந்து தனிமையை தான் வந்து அதிகமாக விரும்புகிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த டேட்டா வந்து சொல்லியிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது வந்து எதை பேஸ் பண்ணி இந்த டேட்டா

எடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி மக்கள்லாம் அதிகமாக வந்துட்டு இந்த மாதிரி தனிமையெல்லாம் வந்து இருக்கிறாங்கள, அவங்க என்னதான் வந்துட்டு மக்களோட இருந்தாலும் அவங்க மேக்சிமம் தனிமை தான் வந்து விரும்புகிறாங்களாம். இப்போ நல்லா தான் பேசி சிரித்தாலும் அவங்க மனதளவில் தனிமை தான் வந்து இருப்பாங்களாம். எதனால அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அதிகமாக கேம்ஸ் விளையாடுறது, சமூக வலைத்தளங்களில் அதிகமான வீடியோஸ்லாம் பார்க்கறதுனால அவங்க ஓரளவுக்கு இதே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அடிக்ஷனுக்குள்ளே போய் அவங்களுக்கு தனிமை

அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, தனிமை அப்படின்றது ஒரு விஷயமே வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. தனிமையில் இருந்தாங்க அப்படின்னா மேக்சிமம் அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கேர் எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் தனிமையிலாம் இல்லாமல் சோஷியலைஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள்லாம் வந்து மாறும், உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ் அப்படின்றது கண்டிப்பாக வந்து குறையும். இதுவுமே வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தனிமை பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663330.

0: உங்க பையன் வீட்டுல எல்லாருக்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்போ விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயக கமிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 7358201234.
3: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன், ஏதாவது ஒன்று
4: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
5: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும், எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
4: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
5: ஏ ராஜ், எப்படிடா, எப்படி
4: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
3: ஏய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
4: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
6: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8
7: இது வாலிப வயசு.
8: என்ன இது வாலிப வயசு?
9: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இது வரைக்கும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் என்னென்ன விஷயங்கள் செம்ம பேச பொருளாக இருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் செம்ம ட்ரெண்டிங்கில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம். இப்போ இதை தாண்டி நம்ம கூட சோஷியல் மீடியா கிரியேட்டர் பேச போறாரு. யார் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஸ்டீஃபன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான். இவர் நெல்லை குடிமகன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இவரோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நம்ம கூட இப்போ ஷேர் பண்ணிக்க போறாரு, என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்டீஃபன் ப்ரோ, நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்களும் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. லாஸ்ட் டைம் எப்படி சோஷியல் மீடியா பேஜை ஸ்டார்ட் பண்ணீங்க, அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வெளியே கொண்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க பிரதர். இப்போது நீங்கள் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, இதெல்லாம் பார்த்துட்டு உங்களோட ஃபேமிலி சப்போர்ட் எப்படி பிரதர் இருக்குது?
10: எங்கள் வீட்டில் ஸ்டார்டிங்கில் வந்து எப்போவுமே நம்ப மாட்டாங்க, அதாவது இது இந்த ஃபீல்டில் வந்து சாதிக்க முடியுமா, 100ல் ஒருத்தன்தான் சாதிப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ஒரு தனியாக ஒரு டேலண்ட் இருக்குது, என்னோட வீடியோஸ் இவ்வளோ யூனிக்காக இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் நிரூபிக்கும் போது இந்த மாதிரி டிவி சேனல்ஸ்லாம் நம்ம அப்ரோச் பண்ணும்போது தான் ஓகே அப்படின்னா நம்ம பையன் ஒரு வித்தியாசமா தனி திறமையில இருக்கான், சரி இவன் பண்றதை பண்ணட்டும் அப்படின்னு என்ன கொஞ்சம் விட்டாங்க. அந்த விட்டதுக்கும் நான் வந்து அவங்களுக்கு நான் ஹேட் கொடுக்காம இதுல என்னால சாதிக்க முடியுமான்னு சொல்லி இப்ப நான் அவங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்ப அவங்க வந்து அதை சப்போர்ட் நல்லா சப்போர்ட் பண்றாங்க.
9: செம்ம செம்ம ப்ரோ, கேட்கும் போதே அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. ஏன் அப்படின்னா நிறைய பேரோட வீட்டுல பெருசா சோசியல் மீடியா கிரியேட்டர் ஆக போறா அப்படின்னு சொன்னா சப்போர்ட்லாம் பெருசா கிடைக்காது, ஆனா உங்க வீட்டுல உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் எல்லாம் கொடுத்து பயங்கரமா சப்போர்ட் எல்லாம் வந்து பண்றாங்க, ரொம்ப பெரிய விஷயம் ப்ரோ. ப்ரோ அதே மாதிரி இப்போ உங்களுக்குன்னு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டா இருக்கிற ஒரு கண்டென்ட்னா எதை ப்ரோ சொல்லுவீங்க? இப்போ எனக்கு உங்களோட பேஜில் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கண்டென்ட் அப்படின்னா நாய்க்குட்டி வந்து கிரிக்கெட் ஆடும்ல, அந்த ஒரு கண்டென்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கிற ஒரு கண்டென்ட்னா எதை பிரதர் சொல்லுவீங்க?
10: எனக்குன்னு ஃபேவரட் அந்த சைக்கிள் தாத்தாவும் அந்த 300 பழமையான வீடு, இந்த ரெண்டும் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஏன்னா அது நான் பகலில் ஒரு 11 மணி வெயிலில் வந்து நாங்கள் வெயிலில் வச்சு ஷூட் பண்ணோம், ரொம்ப டயர்டாயிட்டோம் அதெல்லாம் பண்ணும்போது, பெண்டிங்கும் அதுக்கெல்லாம் அதிகமாச்சு. ஆனால் அந்த செலவுக்கு நமக்கு இதெல்லாம் அவுட் புட்டுக்கு நமக்கு நல்ல ரீச் வருமானு நினைச்சோம், நல்ல நாங்கள் நினைச்சதோட 10 மடங்கு அதிகமாக வந்துச்சு.
9: சூப்பர் சூப்பர் ப்ரோ. இந்த மாதிரி தான் எந்த ஒரு கஷ்டமும் நம்ம பார்க்காம நம்ம என்ன வேலைக்கு வந்திருக்கோம், அதாவது நமக்கான அவுட்புட் வர வரைக்கும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிட்டு அந்த வீடியோக்கான அவுட்புட் வர வரைக்கும் நம்ம வந்துட்டு ஃபுல் ஃபிளெஜ்டாக நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம்ல, அந்த ஒரு பொறுமை அப்படின்றது உங்களுக்கு வேற லெவலில் கூட்டு போகும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பொறுமையாக இருந்து உங்களுக்கான வீடியோ அவுட்புட் வர வரைக்கும் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்தாலும் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம ஸ்டீஃபன் பிரதர் கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு கேட்டு வந்திருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதியை வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும். அதை தாண்டி இப்போது நம்ம கூட ஸ்டீஃபன் பிரதர் இணைஞ்சிருக்கிறாரு, அவரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறாரு, என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்டீஃபன் ப்ரோ, நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்களும் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. நம்ம லாஸ்ட்டாக பேசும்போது கூட நீங்கள் நிறைய விஷயங்கள், அதாவது

0: யாருக்கும் தெரியாத விஷயங்களை நீங்கள் வெளிக்கொண்டு வந்திருந்தீங்கள. ஸோ அந்த ஒரு வீடியோ அப்படின்றது சம வைரலாக போனச்சு, அதேமாரி நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த சைக்கிள் தாத்தா அந்த பற்றின விஷயங்கள் வெளியே கொண்டு வந்தீங்கல்ல, அந்த ரெஸ்பான்ஸ் வந்து செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், எப்படி ஃபீல் பண்ணார் பிரதர்?
1: அவங்க சைக்கிள் தாத்தா வந்து அவரோட லைஃப் டைமில் இத்தனை வருஷத்தில் மக்கள் அவங்க கிராமத்துக்கே அவர் இவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியாமல் இருந்துச்சான். இப்போ இன்னைக்கு அவங்க எல்லாருமே ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பார்க்குறாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு அந்த சமுதாயத்தில் ஒரு மரியாதை வந்து அந்த வீடியோனால ஒரு படி ஏறி இருக்கு. நம்ம அவங்க என்னதான் அவங்க சாதிச்சாலும் ஒரு வீடியோ வந்து ஒருத்தவங்களோட அந்த வாழ்க்கையை திரும்ப வரும். இத்தனை வருஷம் ஒரு பண்ண சாதனையே லாஸ்ட் டைம்ல நம்ம வந்து எடுத்துட்டு போறது அது பெரிய விஷயம் இல்லை.
0: கண்டிப்பா கண்டிப்பா பிரதர், அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல.
1: அதே மாதிரி இந்த வீடுமே அப்படிதான், அந்த வீடு கண்டென்ட்மே இத்தனை வருஷம் யாருக்கு ஊர்க்காரங்களுக்கே இதுக்குள்ள இப்படி ஒரு ரகசியம் இருக்குன்னு தெரியாது. நம்ம அதை எடுத்து வெளியே கொண்டு வந்து அதை அழகா காமிச்சோம் அதை.
0: ஆமா ப்ரோ, நானுமே அந்த வீடியோ பார்த்துருந்தேன், அவ்வளவு சூப்பரா இருந்தது. ஒரு பாரம்பரியமான வீட்டுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்குமா அப்படின்ற மாதிரி வந்து நீங்க வந்து ஷோகேஸ் பண்ணி காட்டியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம அந்த மாட்டு வண்டிக்குள்ள அந்த லாக்கர் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் ஷோ பண்ணிருந்தீங்க பிரதர். அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அந்த வீட்டுலாம் பார்க்கும்போது.
1: அதெல்லாம் 1950 முன்னாடி உள்ள அந்த வண்டிலாம், அதனால இப்ப அது வந்து ஓடாது. அந்த அழகுக்காக அவங்க பின்னாடி அந்த ரூம்ல வச்சிருக்காங்க. நான் அந்த வீட்டுக்கு போனோன்னு எனக்கு இன்னும் எடுக்க வேண்டியது அங்கே நிறைய இருக்கு. அது நான் அடுத்த இன்னும் சீரீஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா.
0: கண்டிப்பா கண்டிப்பா பிரதர், கூடிய சீக்கிரமே நீங்க அந்த சீரீஸ்லாம் எடுத்து அப்லோட் பண்ணுங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு நாங்களுமே இங்க பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க வந்துட்டு அந்த ட்ரெடிஷ்னலான வீடியோஸ்லாம் வந்து ரெகுலரா மேக் பண்ணி போடுங்க பிரதர். அதுக்குமே வந்துட்டு ஒரு செம்ம ரெஸ்பான்ஸ் இருக்கு பிரதர். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயச நிகழ்ச்சியில் நம்ம எக்கச்சக்கமான ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும். அதை தாண்டி சோஷியல் மீடியா கிரியேட்டரான ஸ்டீஃபன் பிரதர், நெல்லை குடிமகன் அப்படின்னு சொல்லி இந்த பேஜ்க்கான கிரியேட்டர் ப்ரோ, நம்ம கூட அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டாரு. அதுவுமே கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இங்கிருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடாபாபை சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயச நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம் இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
1: சோனா எஃப்எம் வானொலியின் கதை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்காக ஜெயமோகனின் ஓலை சிலுவை என்ற சிறுகதையோடு நான் வந்திருக்கிறேன். நடராஜ சின்ன பையன், படிக்கிற வயசு தான், ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல, அவங்க அப்பா அம்மாவால் அனுப்ப முடியல. நெய்யூர் ஆஸ்பத்திரிக்கு அப்போதான் முத முறையாக போகிறான் நடராஜ. அதனுடைய முதல் கட்டடமே பார்க்கறதுக்கு ஒரு கோபுரம் மாதிரி இருந்தது. ரெண்டு பக்கமும் சிலுவை வச்சிருந்தாங்க. முன்னாடி இருந்த ரெண்டு பெரிய தூணும் பனைமரத்து அடி மரம் மாதிரி அவ்வளோ அகலமா உயரமா இருந்தது. இந்த ஆஸ்பத்திரியில தான் அவங்க அப்பாவை சேர்த்துருக்காங்க. அம்மாவோட சேலை முடிப்பு பிடிச்சிக்கிட்டே பின்னாடியே போறான். போய் பார்த்தாக்க அவங்க அப்பாவை ஒரு பெட்ல படுக்க வச்சிருக்காங்க. ஒரு ப்ளூ கலர் துணி சுத்தியும் ஸ்கிரீன் மாதிரி கட்டியிருக்காங்க. அப்படியே அவரு சுய நினைவு இல்லாம தான் படுத்திருக்காரு. பக்கத்துல அங்கங்க பெட் இருக்கு, அதுல பெரியவங்க பெண்கள் அப்படின்னு எல்லாம் இருக்காங்க. பார்த்த உடனே இவனோட அம்மா போன் அழுதா, டே இங்க சத்தம்லாம் போடப்படாது, வந்தமா பார்த்தமா நிற்கணும், பெரிய டாக்டர் வர நேரம், புரிஞ்சுதா அப்படின்னு அங்க இருந்த மருத்துவமனை ஊழியன் எச்சரிக்கை பண்ணான். ஒரு வெள்ளை அங்கி போட்டவர் அப்படி வந்தாரு. பின்னாடி ரெண்டு மூணு நர்சுகளும் ஓடி வந்தாங்க. அவரு வேகமா போனாரு, ரெண்டு பாட்டில இருந்து மருந்து எடுத்து கலந்தாரு, அப்பாவுக்கு ஊசி போட்டாரு. அப்பாவோட இடுப்பை ஒரு துணியால சுத்தி கட்டி இருந்தாங்க. கழுத்தையும் அப்படிதான் ஒரு துணியை வச்சு கட்டி வச்சிருந்தாங்க. அங்க உதவியாளரா ஒரு கிழவர் இருந்தாரு. அவரு அவனோட அம்மாவை பார்த்து, என்னட்டி உனக்கு கெட்டினவனா அப்படின்னு கேட்டாரு. அம்மா ஓ என்றாள். அவனுக்கு காரியம் இனி செல்லண்டா, இந்நேற்று டாக்டர் சொன்னாரு, அவன் இனி பிழைச்சிக்கிட மாட்டான்னு கேட்டியா என்று அவர் சொல்ல அம்மா ஓ என அழுதாள்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் பேசுகிறேன். நாம் பார்க்க இருப்பது ஓமலூர் கோட்டை அப்படின்ற ஒரு வரலாற்று சின்னம். சங்ககாலம் தொடங்கி ஆங்கிலேயர் ஆட்சி வரைக்குமே ஒரு முக்கியமான இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த, அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த, பாதுகாப்பு மிகுந்த ஒரு இடமாக இது இருந்திருக்கிறது. சரபங்க நதியினுடைய கரையில ஒரு 25 ஏக்கர் நிலப்பரப்புல ஓமலூர் கோட்டை அமைந்திருக்கிறது. இது வந்து மேட்டூர் போற வழி, உத்தராயக்கம்பட்டி போற வழி, தாரமங்கலம் போற பெரும் பாதைகள்ல இந்த கோட்டை அமைந்திருக்கிறது. இந்த கோட்டையை சுற்றிலும் சரபங்கா நதி போகுது. கோட்டை உருவான இடத்துல சரபங்கா நதி இரண்டா பிரியுது. அதனால இந்த பக்கம் ஒரு நதியின் ஓட்டமும் அதற்கு எதிர்ப்பக்கமாக ஒரு நதியின் ஓட்டமும் போகும் பொழுது நடுவுல வந்து ஒரு நிலப்பரப்பு ஒரு தீவு திடல் போல அமைந்து விட்டது. இதுலதான் வந்து ஓமலூர் கோட்டை கட்டப்பட்டிருக்கிறது. இது வந்து சங்க இலக்கியத்துல இத வந்து வல்வேர்கட்டி என்ற வம்சத்தார் வந்து குறுநில மன்னர்களா இந்த கோட்டைய ஆண்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு குறிப்பும் நமக்கு கிடைக்கிறது. இந்த ஓமலூர் கோட்டை அகலியில வந்து சங்க காலத்தை சேர்ந்த கருப்பு சிகப்பு பானை ஓடுகள் நிறைய கண்டெடுக்கப்பட்டதுனால இந்த கோட்டை வந்து சங்க காலத்துல இருந்தே இருந்திருக்கிறது அப்படின்றதெல்லாம் நாம தெரிந்து கொள்ள ஒரு ஏதுவான ஒரு விஷயங்களாக இருக்கிறது. தொடர்ந்து போர்களை சந்தித்த ஒரு இடமாக, வீரம் விளைந்த மண்ணாக இதை நம்ம சொல்லணும். ஏன் சொன்னா நிறைய போர்கள் இந்த ஓமலூர் பகுதியில நடந்திருக்கிறது. போர்க்களத்தின் மையமாக இந்த பகுதி இருந்திருக்கிறது. இந்த கோட்டையில வந்து 2 சுற்று மதில்கள் இருக்கு, அதாவது 2 காவல். வெளிப்புறத்து மதில், அந்த மதில தாண்டி உள்ள வந்தோடனே கொஞ்ச தூரம் தாண்டி இன்னொரு உள்புற மதில் இருக்கு. இந்த 2 கோட்டை மதில்களுக்கு இடையில ஒரு அகழி இருக்கு. அந்த கோட்டை சுவருக்கு முன்னால அகழி, அதுக்கு பிறகு அந்த கோட்டை சுவரை நீங்க தாண்டி உள்ள வந்த பிறகு திருப்பியும் ஒரு அகழி இருக்கு. சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக ஒரு முறை நாங்க வந்து இந்த கோட்டையை ஆய்வு செய்தோம். அந்த பகுதியில இன்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மதில் சுவரை நாங்க இப்ப பார்த்தோம். இந்த கோட்டையில் இருக்கிற அழிந்து போன மண் சுவர்கள், கல்லும் மண்ணும் கலந்து கட்டிய கோட்டை சுவர்கள் பல்வேறு இடங்கள்ல சிதிலம் அடைந்து காணப்படுவதை நாங்க பார்த்தோம். இந்த கோட்டை வந்து நுழைவாயில் வந்து மேற்கு பகுதியில இருக்குது. இந்த கோட்டை வந்து பெரும்பாலும் மண்ணும் கருங்கல்லுமாக கலந்து கட்டப்பட்டது. காவல் கோபுரங்கள்லாம் அமைக்கப்பட்டு இந்த பகுதியை கண்காணிக்கின்ற ஒரு கோட்டையாக இந்த கோட்டை இருந்திருக்கிறது. அப்புறம் இந்த கோட்டையில கோவில்கள் இருக்கு. வசந்தேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில், அப்புறம் விஜயராகவ பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு 2 கோயில் இருக்கு. கோயிலுக்கு வெளியில தான் இந்த மாரியம்மன் கோயில் இருக்கு, கோட்டை மாரியம்மன் கோயில் இருக்கு. இந்த கோயில வந்து அம்மன் சிலை, பைரவர் சிலை என்று பல்வேறு சிலைகள் இந்த கோட்டையில இருக்கு. அதே போல இந்த கோட்டையினுடைய முன் மண்டப விதானங்கள்ல ஓவியங்கள் தீட்டப்படுறது. இவைகள் வந்து கெட்டி முதலி காலத்தை சேர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. கடைசியில் 1768 பாலக்கோடு தொப்பூர் கணவாய் வழியாக ஹைதர் அலி ஒரு பெரும்படையோட வந்து ஓமலூர் கோட்டையை கைப்பற்றி அதை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்த ஆங்கிலேயர்களிடம் இருந்து அந்த கோட்டையை வந்து கைப்பற்றார். இது ஒரு சமீப காலத்துல ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சேலம் சந்தித்த ஒரு இறுதி போர்னு சொல்லலாம். அது ஒரு கடைசி போர். அந்த போரின் சாட்சியாகவும் ஓமலூர் கோட்டை இருக்கிறது. இந்த வரலாற்று சின்னத்தையும் இந்த வரலாற்று சிறப்புகளையும் தமிழக மக்கள் அறிந்து கொள்ளும்படி வகை செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: பேர் ராஜமாணிக்கம், ஊர் ஓல்டு சுரமங்கலம், சேலம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன்.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த்த பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: கதை நேரம்.
4: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
5: அண்ணா பாத்தியா, மூத்திரம் எல்லாம் ரத்தமா போகுது, மூக்குல ரத்தம் போகுது, வாயில போகுது, நவ துவாரங்களிலயும் ரத்தம் போகுது, எங்கிட்டு பிழைப்பான்ற? நீ அவனை கணக்கு வைக்காண்டாம் கேட்டியா என்று பெரியவர் சொன்னார். அந்த நடராஜனின் அம்மா ஓவென அழுததோடு, கர்த்தரே, இது உனக்கு நியாயமா? இப்படி கூட்டிக்கிட்டு போறியே அப்படின்னு அழுதா. ஒரு நர்சம்மா வந்து எட்டி பார்த்தா, ஏ அங்காறு சத்தம் போடுகிறது, வெளியே போ என்று விரட்டி வெளியில் கொண்டு விட்டு வந்தாள் அந்த நர்ஸ். நடராஜன் அம்மாவின் மேல் சாய்ந்து கொண்டான், அம்மாவின் மார்பின் மேல் சாய்ந்து கொண்டான். மார்பு புடவை அவள் கண்ணீர் பட்டு ஈரமாக இருந்தது. அதை அவனால் உணர முடியும். அம்மா தன்னுடைய துணி முடியிலிருந்து ஏதோ ஒன்றை அகழ்ந்தாள். அது பணம்தான். அதை நடராஜனிடம் கொடுத்து, ஏ அவனே, போய் சாஸ்தா உண்டியில் கொண்டுட்டு வா அப்படின்னு சொன்னான். அவன் விடுவிடுவென ஓட ஆரம்பித்தான். நில்லு, என்ன சொல்லி போடுவே அப்படின்னு கேட்டான். அவன்

தெரியாது என்றான். அப்பனை காப்பாத்து, பிள்ளைகளை தெருவில் விட்டுறாத அப்படி சொல்லி போடு கேட்டியா என்று சொல்ல அவன் தலையசைத்தவாறு வேகமாக ஓடினான். அந்த காசுக்கு 8 தோசைகள் வாங்கலாம். உனம் சாப்பிட்டு 2 நாள் ஆயிற்று. மனம் கொஞ்சம் தடுமாறினாலும் அப்பா எப்படியும் உயிர் உழைத்து விடுவார் என்ற நம்பிக்கையோடு அந்த பணத்தை உண்டியலில் போட்டு திரும்பினான். நடராஜனின் குடும்ப தொழில் பனையேறுதல், வெள்ளம் காய்ச்சுதல், பதநீர் தயாரிப்பு இதுதான். ஒரு நாள் மரம் ஏறினவரு தவறி கீழே விழுந்துட்டாரு. இது அங்க வழக்கம்தான். கால் கயிறு போடாம ஏறினாவோ, ஏறும்போது ஏதோ கல்லு குடிச்சிருந்தாவோ பணமறுத்து ஆத்தா அவனை கைவிட்டுருவா அப்படி ஒரு நம்பிக்கை. ஆனா இவரு எந்த பழக்கமும் இல்லாதவர் தான். எப்படி விழுந்தாருன்னு தெரியல. ஒரு நாள் விழுந்து கிடந்தாரு. கருக்கல்லையே போய் மரம் ஏறிடுவாங்க. விடியும் போது பார்த்தாங்க, எல்லாரும் தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல போட்டாங்க. இப்ப இங்க கிடக்குறாரு. வந்த டாக்டர் அவருடைய ரூம்ல போய் உட்காந்தாரு. மேல இயேசுவோட படம் இருந்து பக்கத்துல மெழுகுவர்த்தி எல்லாம் அந்த டேபிள் மேல வச்சிருந்தாங்க. நர்ஸ் ஓடி வந்தா, வெளியே நின்றுட்டு இருந்தா நடராஜனோட அம்மாவும் நடராஜன் இருந்தாங்க. ஏ தாயி இங்கே வா, சாகிப்பு உன்னை கூப்பிடுதாக அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போனான் இந்த நர்ஸ்.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இத ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தாதான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட ஸ்விட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சிட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி ஸ்விட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈர இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: பிளாஸ்டிக்கை தவிர்த்து துணிப்பையை கைகளில் ஏந்துவோம். எதிர்காலத்தை வளமானதாய் மாற்றுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்
3: கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: உள்ள போயிட்டு இந்த நடராஜனோட அம்மா கதவை பிடிச்சு நின்னுகிட்டா. டாக்டர் அப்படியே பார்த்தாரு, அம்மா புருஷன் நீ பொழைப்பான்னு நினைக்காத, இன்னைக்கோ நாளைக்கோ செத்து போயிடுவான். அவனுடைய கல்லீரல் எல்லாம் உடஞ்சு போச்சு, ரத்தம் கசியுது, நீ காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொன்னாரு. அம்மா ஓன்னு அழுதா. சரி என்ன பண்ற அப்படின்னு கேட்டாரு. நான் என்ன பண்றேன், அவர் இருந்தா பணமரம் ஏறுவாரு, 7 பிள்ளைங்க இருக்கு, நான் எங்க போவேன் அப்படின்னு ஓன்னு அழுதா. நான் ஒன்னு சொல்லட்டா, கேக்குறியா அப்படின்னாரு. சொல்லுங்க அப்படின்னு கேட்டா. பையன் என்ன பண்றான், என்ன படிக்கான் அப்படின்னு கேட்டாரு. அவன் எங்க படிக்கான், எங்களுக்கு வேலை செய்யவே சரியா இருக்கு, அவெல்லாம் படிக்கிறது இல்லை, பள்ளிக்கூடத்துக்கும் போறதில்லை அப்படிங்கிற மாதிரி பதில் சொன்னான். சரி அம்மா, அவனுக்கு படிப்போம், உனக்கு ஒரு வேலையும், பிள்ளைகளுக்கு பாதுகாப்பும் நான் பண்றேன், நீ வேதம் படிக்க வந்துரு அப்படின்னு சொன்னாரு. என் புருஷனை காப்பாத்துவீடா அப்படின்னு கேட்டான். அது முடியாது, அது நடக்காத காரியம், அது கதை முடிஞ்சு போன விஷயம் அப்படின்னாரு. சரி அப்படியானா அவனை இங்கிட்டு புதைச்சிருங்க, ஒரு மரத்தடியில புதைங்க, மரம் நல்லா காய்க்கிட்டோம், நான் வாரேன் அப்படின்னு பையனை பிடிச்சி எடுத்துட்டு வேகமா போக ஆரம்பிச்சா. திருப்பி அந்த நர்ஸ் ஓடியா, ஏமா நில்லு, சாகி கூப்பிடுறாங்க வா. ஆனா தோ எனக்கு சாகியை பார்க்க நேரம் இல்லை, நான் ஒரு வேலையா போறேன், என்னை விடு, இன்னொரு ஜென்மத்துல வந்து அவரை பாக்குறேன்னு சொல்லு, இந்த கடனை தீர்த்ததுன்னு சொல்லு அப்படின்ட்டு வேகமா நடக்க ஆரம்பிச்சா பையனை நடராஜன் எடுத்துக்கிட்டு. அவங்க கூப்பிட்டா நாம போகணும், அதான மறுவாதி அப்படின்னு நர்ஸ் சொல்லவும் திரும்பி வந்தான். வந்து கதவோட்டா, நீ வாட்டுக்கு புதைச்சிருன்னு சொல்லி போயிட்டியே, நான் அவரை புதைக்கிறதுனா அவரு கிறிஸ்தவனா மாத்தி தானே புதைக்கணும், அப்படித்தான் பண்ண முடியும், அதுக்கு நீ ஒப்புறியா அப்படின்னு கேட்டாரு. பண்ணுங்க, இல்லாதவனுக்கு எல்லா சாமியும் ஒண்ணுதானே, பண்ணுங்க அப்படின்ட்டா. நீ மறுபடியும் யோசனை பண்ணு, வேதத்துக்கு மாறிடு, உனக்கு எல்லாம் செய்யறேன், இப்ப கூட உனக்கு கொஞ்சம் காசு கொடுத்து விட முடியும், என்னால அது என்னையோட போயிடும், ஆனா நீ எப்பவும் பாதுகாப்பா இருக்கணும்னா வேதத்துக்கு வர்றதான் சரி அப்படின்னாரு. நான் இங்க பாருங்க சாஹிப், நாங்க பூசாரி குடும்பம், அப்பாரு பெரிய பூசாரி, இங்க மாமனாரும் பூசாரி, எங்களுக்கு எல்லா தெய்வமும் இருக்கு, நாங்க அதை கும்பிட்டுக்கோம், நீங்க எங்க கூப்பிடாதீங்க அப்படின்ட்டு வேகமா நடக்க ஆரம்பிச்சுட்டா. இதம்மா யோசிச்சு சொல்லு, அவசரம் இல்லை அப்படின்னாரு.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்.
4: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
5: பாப்பாக்கு வயித்தால போகுது அப்படின்னு சொன்னா. பாப்பாங்கிறது கடைசி குழந்தை, அது இன்னும் ஒரு 3 வயசு அவ்வளவுதான். சரி, எல்லாரும் படுத்துக்குங்க அப்படின்னு அவங்க பாய போட்டு படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடராஜனுக்கு கொஞ்சம் பசி, ஆனா பசிக்குதுன்னு சொல்லி வளர்க்கம் இல்லை இந்த வீட்டுல யாரு, அம்மா குட்டியோ மத்தவங்க குட்டியோ பசிக்குது அப்படின்னு சொல்லி வளர்க்கம் இல்லை. கிடைச்சா சாப்பிடறதுதான், இல்லைன்னா சோறு இல்லைன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். அந்த கடைசி குழந்தை கண்ணை மூடிக்கிட்டு ஏதோ கையை அசிக்கிட்டே இருந்தா, ஏதோ ஒரு தோசையை பிக்கிற மாதிரியும் வாயில போடுற மாதிரியும் பாவலை பண்ணிக்கிட்டே இருந்தா. எட்டி பார்த்தான், இவன் பாக்குறான் உடனே அவன் கண்ணை மூடிட்டா. அப்புறம் ஏதோ அவன் பாட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா, அம்மா கஞ்சி கஞ்சி இருக்குது அப்படின்னா, கம்முன்னு படுக்கிறியா சனியனே அப்படின்னு அவங்க அம்மா திட்டமும் சுருண்டு படுத்துக்கிட்டா. நடராஜன் தூக்கம் வரல, கொஞ்சம் 1 மணி நேரம் புரண்டு புரண்டு படுத்தும் எழுந்து உட்காந்தான். அம்மா நான் ஒன் சொல்லட்டா அப்படின்னா, என்னலே அப்படின்னு அம்மா அதட்டுனா. நான் வேதத்துக்கு மாறினேன், நான் மட்டும் மாறிடுறேன் அப்படின்னா. அவங்க அம்மா ஒண்ணுமே சொல்லல, ஒன்னும் சொல்லல, போவேண்டாம்னு சொல்லல. காலையில எந்திரிச்சான், நேரமா கிளம்பி ஆஸ்பத்திரிக்கு போனான். அங்க போயிட்டு அவங்க அப்பா இருந்த பெட்டை பார்த்தான், அதுல வேற ஒரு பெரியவர் படுத்திருந்தார். உங்களுல ஒரு பெரியவர்த்த கேட்டான், எங்க அப்பா எங்கன்னு. உங்க அப்பாரு அதோ தெரியுது சர்ச்சு, அதுக்கு பின்னாடி ஒரு கல்லற தோட்டம் இருக்கு, அதுல அடக்கம் பண்ண கொண்டு போயிருக்காங்க, நேத்து ராத்திரியே இறந்து போயிட்டாரு அப்படின்னு தகவல் சொன்னாரு. இவன் ஓடனா அப்பாவை பார்த்துடணும் அப்படிங்கறதுக்காக அந்த சர்ச்சை சுத்திட்டு போய் பின்னாடி கல்லறை தோட்டம். அங்க போனா 2 வேலையாட்கள் ஒரு பாதிரியார், இவரை வாயில படுக்க வச்சிருந்தாங்க, குழி தோண்டி இருந்தது. இறக்கிடலாங்களா அப்படின்னு அந்த வேலையாட்கள் 2 பேரும் பாதிரியார்கிட்ட கேக்குறாங்க. எறும் சாகி போறட்டும், அனாத பணம்னா அவர் வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கையில ஒரு பெட்டியோட சாகிப் வந்தார். அவர் இவனை கவனிச்சிட்டாரு. நீங்க வா அப்படின்னு நடராஜனை கூப்பிட்டாரு. போனான், இதோ ஒரு கை மண்ணல்லி போடு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு உள்ள அவங்க அந்த பெட்டியை இறக்கி வச்சிருந்தாங்க கீழே. இவன் ஒரு கை மண்ணல்லி போட்டான், மூடிட்டு கிளம்புனாங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ். ஷக்கலக்க குட்டீஸ்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்
3: கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: சாகிப் பின்னாடியே போனான். அவரு சர்ச் அவங்க வந்த வழியில போகாம வேறொரு வழியில குறுக்கு வழியில முந்திரிக்காடு அது வழியா போனாரு. பின்னாடியே வந்துகிட்டான். நிறுத்தி சாப்பிட்டியான்னு கேட்டாரு. அவன் அப்படியே நின்னான். அவனை இருக கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. அவரோட அந்த உடையினுடைய மனம் அவனுக்கு ஏதோ ஒரு பாதுகாப்பை கொடுக்குற மாதிரி இருந்தது. அப்புறம் அவர் கூடவே அவன் போயிட்டான். அவர் அவனை கூடவே வச்சுக்கிட்டாரு. இப்போ அவன் பேரு தாமஸ். இப்பவும் சாகிப் அவன் நினைச்சு பார்க்குறான். அன்னைக்கு நான் போறேன்னு சொன்ன உடனே அம்மாவை அவர் கண்டுக்காம விட்டுருந்தாருன்னா அம்மா அன்னைக்கு சாகத்தான் போனான். எல்லாத்துக்கும் விஷம் கொடுத்துட்டு அவளும் பூக்கில் தொங்கியிருப்பா. மறுபடி கூப்பிட்டு அவர் பேசினதுனால தான் அம்மா உயிர் குளிச்சா. இன்னைக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும்னா அவர் தான் காரணம். வீடு பிள்ளைகள் எல்லாரும் வயிறார சோறு திங்குறாங்கன்னா அவர் தான் காரணம் அப்படின்னு அவனுக்கு உணர்வு பட்டது. அவங்க அம்மா இப்போ நல்லா இருக்காங்க சொல்லுவாங்க. எப்படியோ சாகி புண்ணியத்தில் சோறு கிடைக்குதுடா அப்படின்னு எல்லாரும் இப்போ கிறிஸ்தவரா மாறிட்டாங்க. அவன் கேட்பான், அம்மா சோத்துக்காகத்தானா நம்ம மாறணும் அப்படின்னு. இருக்கட்டும்டா, சோறு தான் முக்கியம். சோறு இல்லை செத்துருக்க மாட்டோமா? சோறு போடுறவன் யாரோ அவன் தானே தெய்வம். நமக்கு கர்த்தர் தேவையில்லடா. நம்மளை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போனாரு, அவரு தெய்வம் இல்லையா? அவரோட தெய்வம் நம்மளுக்கு தெய்வம் இல்லையா? இதுல என்னடா கேவலம்? யாரு காப்பாத்துறானோ அவன் தானே தெய்வம் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொன்னாங்க. ஆமா, எதுக்காகவா இருந்தா என்ன, கஷ்டப்படுற நேரத்துல யார் கை கொடுக்குறாங்களோ அவங்க தெய்வம் தானே அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டான். இப்படியாக இந்த சிறுகதை நிறைவு பெறுகிறது. ஓலை சிலுவை என்ற இந்த சிறுகதையின் மூலம் ஜெயமோகன் நமக்கு சொல்ல வரும் செய்தி என்ன என்று பார்த்தால், இந்த மதமாற்றங்கள் என்பது பல காரணங்களுக்காக நடக்கும். அது வறுமையின் காரணமாகவும் நடந்திருக்கலாம். சோத்துக்காக மதம் மாறினாங்கிறது ஒன்றும் பெரிய பழியும் இல்லை பாவமும் இல்லை. அந்த நேரத்தில் அந்த சோத்தை அவங்களுக்கு கொடுக்காத சொந்த சனத்தை விட்டு போனது தப்பு ஒன்றும் இல்லை. அந்த நேரத்தில் கூட இருந்து ஆதரிக்க தவறதுனால தானே அவங்க இந்த மதமாற்றத்தில் ஈடுபட்டது, மதம் மாறினது. அதனால் இது ஒன்றும் கேவலம் இல்லை அப்படிங்கிற அந்த கருத்தை தான் இங்கே நம்மளுக்கு கொடுக்குறாரு நான் நினைக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: 94.8ல சக்கலக்க குட்டி.
1: இனிப்பு சாப்பிட்டு இருந்தான். அப்படி அவன் சாப்பிட்டு இருக்கும் போது கொஞ்சம் இனிப்பு வந்து செதறி கீழே விழுந்துருச்சு. உடனே அங்க இருந்த எறும்பு அந்த செதறி விழுந்த இனிப்பை பார்த்த உடனே அந்த இனிப்பு கிட்ட வந்து அந்த சின்ன சின்ன துண்டுகளை அவங்களோட வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனா எறும்போ ரொம்ப சின்னதா தான் இருக்கும், அந்த இனிப்பு கொஞ்சம் பெருசா இருந்துச்சு, அதாவது எறும்பை விட கொஞ்சம் பெருசா இருந்துச்சா. அதனால எறும்புக்கு எப்படி அதை எடுத்துட்டு போறதுனே தெரியல. கொஞ்ச தூரம் போன உடனே டயர்டாயி கீழே உட்கார்ந்துருச்சு. சோ அந்த எறும்பு கீழே உட்கார்ந்துருந்ததை பார்த்த அந்த குட்டி பையன் என்ன பண்ணானா, எறும்பை பார்த்து சிரிச்சான். இங்க பாரு, இந்த எறும்பு எத்துலுன்னு இருக்கு, ஆனா இவ்வளவு பெரிய ஸ்வீட்டை எடுத்துட்டு போறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கு, எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சான். அப்புறமேட்டு யோசிச்சுட்டு அவனுமே அந்த இடத்த விட்டு தள்ளி போயிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதே எறும்பு ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த இனிப்பு துகள்கள் கீழே சிந்தி இருந்துச்சு இல்ல, அதை எடுத்துட்டு போய் அவங்க கூட்டத்துக்கிட்ட சேர்த்துருச்சு. திருப்பி இன்னொரு டைம் எடுத்துட்டு போறதுக்கு அதே இடத்துக்கு வந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துல நிறைய இனிப்புகள் கடந்தது இல்லையா. சோ இப்ப வரும்போது தனியா வரல, அவங்க கூட்டத்துல இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கூட்டிட்டு வந்துச்சு. எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய இனிப்பு துகள்கள்லாம் எடுத்துட்டு போய் அவங்களோட சாப்பாட்டுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. சோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, நம்ம யாரையுமே சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. அவங்களோட முழுமையான பலம் என்னன்னு தெரியற வரைக்கும் அப்படி நம்ம நினைச்சிட்டோம்னா நமக்கு தான் அது பின் விளைவுகளை ஏற்படுத்தும். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவரு கூட பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹாய், உங்க நேம்
2: கவின்.
1: கவின், என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?

0: போயிட்டாங்க
1: தொடர்ந்து இதே மாதிரி விஷயங்கள் நம்ம கவின் கூட பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.

0: தேவை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663330.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கிய மேதை ஃபியோதர் தஸ்தாயேவ்ஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ளே போனால் ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமாக பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலாக நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக வந்து இருந்தது. அதே மாதிரி அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தென்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல, காதலனுக்கு நாஸ்தென்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த நாள் லெட்ரு போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன் இதெல்லாம் நாஸ்தென்காவை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. நான்காம் நாள் இரவில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ நாஸ்தென்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டு இருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி என்னோட காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த இடத்துல நாஸ்தென்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தென்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால் புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க. தஸ்தாயேவ்ஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில் மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீரில் மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோடு ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட கவின் தான். ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அடுத்ததாக இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கவின் கூட பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி எப்பயுமே இந்த நேரத்தில் நம்ம கூட மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சிவகாமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட நலன் பற்றியும் மேம்படுத்துறதுக்கு, அவங்களோட நலனை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்களோட உடல் வளர்ச்சியை நம்ம எப்படி சரிபார்க்கிறது மேம்? கரெக்டான வயசில் கரெக்டான அளவில் இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம எப்படி சரிபார்க்கிறது மேம்?
2: உடல் வளர்ச்சி அப்படின்னா நம்ம உடல் வளர்ச்சி எப்படி பார்க்கலாம், கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்மளை குழந்தையோட எடை உயரம் எப்படி அதிகரிக்குதுங்கிறத நம்ம மானிட்டர் பண்ணுறது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ உடல் எடையும் உயரமும் கூடணும்னா நல்ல பேலன்ஸ்டு டயட் நம்ம எடுத்துக்கணும். பேலன்ஸ்டு டயட் போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா குழந்தையோட ஊட்டச்சத்து அதிகரிக்கும், குழந்தை நல்ல வெயிட் கெயின் ஆவாங்க.
6: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைங்களோட ஊட்டச்சத்தும் அதிகரிக்கும் அண்டு வெயிட் கெயின் ஆகிறதுக்கும் இது ஒரு வழியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து இன்னும் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சின்ன டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இல்லையா? ஸோ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு சில விஷயங்களை நம்ம புரிய வைக்கணும். என்ன அப்படின்னா, இத்தனை நாள் ஸ்கூலுக்கு முன்னாடி நம்ம வந்து லேட்டாக ஏஞ்சிருப்போம், காலையில் வந்து லேட்டாக சாப்பிட்ருப்போம், மதியம் அதனால் லேட் ஆகும், திருப்பி நைட்டு தூங்குறதுக்கு லேட் ஆகும், இந்த மாதிரி தொடர்ச்சியான பழக்கங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அதை வந்து இப்போ கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். ஏன்னா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா கரெக்டான டைமுக்கு ஸ்கூலுக்கு போகணும், லஞ்ச் கரெக்டான டைமுக்கு எடுத்துக்கணும், அண்ட் அது மட்டுமே இல்லாமல் திருப்பி நைட்டு சீக்கிரம் தூங்கினா தான் காலையில் ஏந்திரிக்க முடியும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை நம்ம குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்கு நம்மளும் அவங்க கூட சேர்ந்து இந்த ஒரு பழக்கத்தை ஃபாலோ பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ காலையில் நம்மளும் சீக்கிரம் ஏஞ்சிக்கணும், குழந்தைங்களை மட்டுமே சீக்கிரம் ஏந்திரி அப்படின்னு சொல்லாமல் நம்மளும் சீக்கிரம் ஏஞ்சிக்கணும், அவங்க கூட டைமுக்கு நம்மளும் சாப்பிட்றணும், அண்டு மதியமுமே கரெக்டான டைமுக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்ட வாட்டி நம்மளுமே அடுத்து சாப்பிட்றணும். நைட் டைம் இதுதான் முக்கியமான விஷயம். நைட் வந்து ஃபோன் பார்க்காம சீக்கிரம் சாப்பிட்டுட்டு தூங்க ஆரம்பிச்சிடணும். ஒரு 7 மணிக்கெலாம் நம்ம டின்னரை முடிச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சிடணும். ஸோ தூங்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டு முடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம உடம்புல அந்த உணவு வந்து முழுமையாக ஜீரணாகி முடிக்கும். ஸோ நம்மளோட உடல் உறுப்புகளும் அந்த ஒரு நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கும் இல்லையா, அதுக்கும் நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ சீக்கிரமாக தூங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே

ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பழக்கத்தை கண்டிப்பாக குழந்தைங்களோட லைஃப்ல கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நிகழ்ச்சியில பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்ணி என் கூட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஹே சுரேஷ், எப்ப பார்த்தாலும் கிளாஸ்ல பேசிக்கிட்டே இருக்க.
2: சார், அந்த நான் இல்ல சார்.
1: சரி, ஏபிசிடி எத்தனை எழுத்து சொல்லு பாக்கலாம்.
2: மொத்தம் 4 எழுத்து சார்.
1: ஹே பாய், ஏபிசிடி மட்டும் நான் கேட்கல, ஏபிசிடி மொத்தமா எத்தனை எழுத்துன்னு
2: கேட்டேன். என்ன சார் அப்படின்னா, மொத்தம் 52 எழுத்து சார்.
1: 52? அது எப்படிடா?
2: சின்ன எழுத்து 26, பெரிய எழுத்து 26 சார். அப்படின்னா மொத்தம் 52 தானே சார் வரும். என்ன சார் கணக்குல இவ்வளவு வீக்கா இருக்கீங்க?
3: உங்களுக்கு அறிவோ அறிவு

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இத ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட ஸ்விட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சிட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி ஸ்விட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈர இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின்சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணி பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம கவின் கூட தான் பேச போகிறோம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சங்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம கவின் கூட பேசிடலாமா? கவின், நீங்கள் தனியாக கிளாஸ் எல்லாம் போறீங்கன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா? எந்த கிளாஸ் போறீங்க சொல்லுங்க. என்னென்ன எனக்காக ஒரு ரைம்ஸ் சொல்றீங்களா? தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். ஸ்டேடியூண்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. இப்போ வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிடுங்க. சரி, ஓகே. அது மட்டுமே இல்லாமல் அடுத்ததாக குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டை எப்படி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி கொடுக்கலாம், அண்ட் அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் எப்படி ஹெல்த்தியாக மாற்றி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஸ்டேடியூண்டாக இருங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டுட்டு வந்துடுங்க.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா
1: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சு அது கூடவே வரமிளகாயும் கிள்ளி போட்டு இந்த லெமன் சாறு நம்ம வந்து சேர்த்து வச்சிருக்கோம்.

இல்லையா, அது கூட ஊற்றிடணும். அது வந்து இப்போ லெமன் சாறு ரெடி ஆகிடும். இப்போது இன்னொரு கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி காய்கறிகளை அது கூட சேர்த்து நல்லா வதக்கிடணும். காய்கறிகளை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கணும். அப்போ தான் அது வதங்கும் போது நல்லா முறு முறுன்னு ஒரு புது கன்சிஸ்டன்சியாக இருக்கும். அது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்போ அது கூட சாதத்தையும் சேர்த்து இந்த லெமன் சாரையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம் இல்லையா, அதையுமே சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா எல்லா பக்கமுமே இந்த உப்பு வந்து சரியாக இருக்கிற மாதிரி கிளறிடணும். அதுக்கப்புறமா வேறு என்ன, கொத்தமல்லி இலையை மேலே சேர்த்தா இந்த சூப்பரான டிஷ்ஷு ரெடி ஆகிடும். ஸோ இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காய்கறிகளில் ஃபைபர் அதிகமாக இருக்குது. ஸோ நார் சத்து குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த காய்கறிகளை சேர்க்கறது மூலிமா போயிடும். அண்ட் அது கூடவே விட்டமின் சி ப்ளஸ் எனர்ஜி இதிலிருந்து நமக்கு கிடைக்குது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி கொடுங்க. அண்ட் மறக்காமல் உருளைக்கிழங்கு பொரியலை வைக்க மறந்துடாதீங்க. கண்டிப்பாக அதுவுமே இந்த டிஷ்ஷு காலியாகணும்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டமாக இருக்குது. அதனால் இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணி குழந்தைங்களுக்காக செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பாட்டு கேட்டு வந்துருங்க, அடுத்ததான் இன்னும் நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: எப்படி இருந்தா பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்களோட அந்த டேலண்ட்டை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா சில குழந்தைகள் வந்து நல்ல எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது மூலிமா, டவுட்ஸ் கேட்கறது மூலிமா இவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தில் ஆர்வம் இருக்குது, இவங்க இதில் பயங்கர டேலண்ட்டாக இருக்காங்க அப்படின்றத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் சில பேர் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயமாக தான் இருக்கும். ஸோ ஒரு டீச்சராக எப்படி மேம் இதை வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க?
5: மாணவர்களுடைய டேலண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டேலண்ட்டை கண்டுபிடிக்கிறது கட்டாயம் வந்து ஒரு ஆசிரியர் கையில் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பையன் வந்து நல்லா படிப்பான், அவனுக்கு படிக்கிறது மட்டும்தான் தெரியும். இன்னொரு மாணவன் படிக்கவே மாட்டான், ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் நல்லா ஃபுட்பால் விளையாடுவான். அப்போ அந்த ஆசிரியர் என்ன பண்ணணும், அவனை பெற்றோரை அழைச்சோ இல்லை மேனேஜ்மெண்ட்டாக வந்தோம் இல்லை ஸ்கூலு அதுக்குண்டான, இப்போ ஃபுட்பால் அவன் விளையாடுறன்னா அந்த விளையாட்டு துறையில் அவன் டேலண்ட்டை கொண்டு வரணும்.
4: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். ஒரு ஒருத்தருக்குமே தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க எதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட டேலண்ட்டை வெளிக்கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான செயல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கவின் கூட பேசிடலாமா? கவின், உங்களுக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்? பர்பிள். சரி, பர்பிள் கலரில் ட்ரெஸ்லாம் வச்சுருக்கீங்களா? இன்னும் யோசிக்கிறீங்களே. சரி ஓகே, ட்ரெஸ்ஸை விட்டுறலாம். நீங்கள் வந்து டாய்ஸ்லாம் வச்சுருக்கீங்களா? என்னென்ன டாய்ஸ்லாம் வச்சிருக்கீங்க?
6: லாலி, எலிஃபன்ட், ஸ்பைடர்.
4: வாவ், சூப்பர், நிறைய டாய்ஸ் வச்சிருக்கீங்க. சரி, அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ.
6: தேங்க்யூ.
4: ஓகே, பாய். அண்ட் அதோட நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ். நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தருண் உங்கள் கூட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நிகழ்ச்சியை கேட்டுருங்க. மலைவாழ் மக்களோட வாழ்க்கை வரலாறுலாம் எப்படி இருக்குது, அவங்க கலாச்சாரம்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக அவருமே காத்துக்கிட்டு இருக்காரு. நிகழ்ச்சியை கேளுங்க. நான் இப்போ இங்க இருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில மீட் பண்ணலாம். பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பயும் போல சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மணியோ எட்டாச்சு, உங்கள் தருணம் ஓடோடி வந்தாச்சு. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி தாங்க. இயற்கையோட எழில் கொஞ்சக்கூடிய மலைப்பகுதிகளை மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தினமுமே ஒரு ஒரு பகுதியில் அழகழகாக தெரிஞ்சிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு உத்தரகாண்ட் மாநிலத்தோட அமைதியான மலைவாச ஸ்தலமான கனடால் அப்படின்னு சொல்லக்கூடிய மலையை நோக்கி தாங்க பயணம் செய்ய போகிறோம். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2400 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கனடால் மலை இமயமலை தொடரோட அழக நெருக்கமாக ரசிக்க செய்யக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தாங்க. உத்தரகாண்ட் மாநிலத்தில் டெஹ்ரி கர்வால் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த இடம்

டேராடூனிலிருந்து சுமார் 78 கிலோமீட்டர் தொலைவிலையும் பிரபல மலைவாச ஸ்தலமான முசோரிலிருந்து 38 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்குங்க. நகரங்களோட சத்தம், பரபரப்பு, மாசு, இது எல்லாத்திலிருந்து விலகி இயற்கையோட மடியில சில நாட்கள் அமைதியாக கழிக்க விரும்புகிறவங்களுக்கு கனடால் ஒரு சொர்க்க பூமி அப்படின்னு சொல்லலாம். கனடாலோட சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதோட இயற்கை சூழல் தான். பசுமை நிறைந்த மலைச்சரிவுகள், அடர்ந்த காடுகள், மேகங்கள், மலைகளை தழுவி செல்லக்கூடிய காட்சிகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்களை மெய்மறக்க செய்யுது. கோடை காலத்தில் இங்கே 10-20 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மட்டும்தாங்க இருக்கும், அதாவது வெப்பநிலை. அதனால வெயிலோட தாக்கத்திலிருந்து தப்பிக்க சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்பி வரக்கூடிய இடமா இந்த இடம் இருக்கு. அதே நேரத்தில் குளிர்காலத்தில் பனிப்பொழிவு இந்த பகுதியை முழுசுமே வெள்ளை நிற போர்வையால் மூடிடும். அப்போதான் கனடால் ஒரு குளிர்கால ஓவியமாக மாறிடும். கனடாலுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய சுர்கண்டா தேவி கோயில் ரொம்பவுமே புகழ்பெற்ற ஆன்மீக தலமாக இருக்குங்க. இந்த கோயில் தொடர்பாக பல புராண கதைகள் சொல்லப்படுது. சதிதேவியோட தலை விழுந்த இடமா இந்த பகுதி இருக்கிறதுனால வருஷம் வருஷம் ஏராளமான பக்தர்கள் இங்கே வருகை தராங்க. ஆன்மீகத்தையும் இயற்கையையும் ஒரு சேர அனுபவிக்க விரும்புகிறவங்களுக்கு இந்த பகுதி ஒரு சிறந்த தேர்வாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கனடால் சுற்று வட்டார பகுதிகளில் நடைப்பயணம், இயற்கை புகைப்படம் எடுக்கிறது, முகாமிடுதல் மாதிரியான சாகச நடவடிக்கைகளும் பிரபலமாக இருக்குங்க. காலையில் சூரிய உதயத்தையும் மாலையில் சூரிய அஸ்தமனத்தையும் மலைகளுக்கு நடுவில் ரசிக்கிறது ஒரு மறக்க முடியாத அனுபவமாகவுமே இருக்கு. இன்னைக்கு வேகமான வாழ்க்கை முறையில் மன அமைதியை தேடக்கூடிய மனிதர்களுக்கு கனடால் மாதிரியான இடங்கள் ஒரு அரிய வரப்பிரசாதமாக இருக்குங்க. இயற்கையோடு இணைந்து வாழ்றதோட அருமையையும் மலைகள் வழங்கும் அமைதியையும் உணர்த்தக்கூடிய அழகிய மலை கிராமம் தாங்க கனடால். இயற்கையை நேசிக்கிறவங்க, மலைகளோட அழக ரசிக்கிறவங்க, ஆன்மீக அமைதியை விரும்புகிறவங்க எல்லாருமே ஒரு முறையாவது கனடால கண்டுகளிக்கணும் அப்படின்றது தாங்க என்னோட விருப்பமும் கூட. சான்ஸ் கிடைச்சா மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே. கேட்டுட்டு இருக்கீங்க சொன்ன FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

0: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போர்டினா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் பேசுகிறேன். நாம் பார்க்க இருப்பது ஓமலூர் கோட்டை அப்படின்ற ஒரு வரலாற்று சின்னம். சங்ககாலம் தொடங்கி ஆங்கிலேயர் ஆட்சி வரைக்குமே ஒரு முக்கியமான இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த, அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த, பாதுகாப்பு மிகுந்த ஒரு இடமாக இது இருந்திருக்கிறது. சரபங்க நதியினுடைய கரையில் ஒரு 25 ஏக்கர் நிலப்பரப்பில் ஓமலூர் கோட்டை அமைந்திருக்கிறது. இது வந்து மேட்டூர் போகிற வழி, முத்துநாயக்கம்பட்டி போகிற வழி, தாரமங்கலம் போகிற பெரும் பாதைகளில் இந்த கோட்டை அமைந்திருக்கிறது. இந்த கோட்டையை சுற்றிலும் சரபங்கா நதி போகுது. கோட்டை உருவான இடத்துல சரபங்கா நதி இரண்டா பிரியுது. அதனால இந்த பக்கம் ஒரு நதியின் ஓட்டமும் அதற்கு எதிர்பக்கமாக ஒரு நதியின் ஓட்டமும் போகும் பொழுது நடுவில் வந்து ஒரு நிலப்பரப்பு ஒரு தீவு திடல் போல அமைந்து விட்டது. இதுல தான் வந்து ஓமலூர் கோட்டை கட்டப்பட்டிருக்கிறது. இது வந்து சங்க இலக்கியத்தில் இதை வந்து வல்வேர்கட்டி என்ற வம்சத்தார் வந்து குறுநில மன்னர்களாக இந்த கோட்டையை ஆண்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு குறிப்பும் நமக்கு கிடைக்கிறது. இந்த ஓமலூர் கோட்டை அகலியில் வந்து சங்க காலத்தைச் சேர்ந்த கருப்பு சிகப்பு பானை ஓடுகள் நிறைய கண்டெடுக்கப்பட்டதுனால இந்த கோட்டை வந்து சங்க காலத்திலிருந்தே இருந்திருக்கிறது அப்படின்றதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள ஒரு ஏதுவான ஒரு விஷயங்களாக இருக்கிறது. தொடர்ந்து போர்களை சந்தித்த ஒரு இடமாக, வீரம் விளைந்த மண்ணாக இதை நம்ம சொல்லணும். ஏன் சொன்னா நிறைய போர்கள் இந்த ஓமலூர் பகுதியில் நடந்திருக்கிறது. போர்க்களத்தின் மையமாக இந்த பகுதி இருந்திருக்கிறது. இந்த கோட்டையில வந்து 2 சுற்று மதில்கள் இருக்கு, அதாவது 2 காவல். வெளிப்புறத்து மதில், அந்த மதிலை தாண்டி உள்ள வந்தோடனே கொஞ்ச தூரம் தாண்டி இன்னொரு உள்புற மதில் இருக்கு. இந்த 2 கோட்டை மதில்களுக்கு இடையில ஒரு அகழி இருக்கு. அந்த கோட்டை சுவருக்கு முன்னால அகழி, அதுக்கு பிறகு அந்த

0: கோட்டை சுவரை நீங்க தாண்டி உள்ள வந்த பிறகு திருப்பியும் ஒரு அகழி இருக்கு. சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக ஒரு முறை நாங்க வந்து இந்த கோட்டையை ஆய்வு செய்தோம். அந்த பகுதியில இன்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மதில் சுவரை நாங்க இப்ப பார்த்தோம். இந்த கோட்டையில் இருக்கிற அழிந்து போன மண் சுவர்கள், கல்லும் மண்ணும் கலந்து கட்டிய கோட்டை சுவர்கள் பல்வேறு இடங்கள்ல சிதிலம் அடைந்து காணப்படுறதை நாங்க பார்த்தோம். இந்த கோட்டை வந்து நுழைவாயில் வந்து மேற்கு பகுதியில இருக்குது. இந்த கோட்டை வந்து பெரும்பாலும் மண்ணும் கருங்கல்லுமாக கலந்து கட்டப்பட்டது. காவல் கோபுரங்கள்லாம் அமைக்கப்பட்டு இந்த பகுதியை கண்காணிக்கின்ற ஒரு கோட்டையாக இந்த கோட்டை இருந்திருக்கிறது. அப்புறம் இந்த கோட்டையில கோவில்கள் இருக்கு. வசந்தேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில், அப்புறம் விஜயராகவ பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கோயில் இருக்குது. கோயிலுக்கு வெளியில தான் இந்த மாரியம்மன் கோயில் இருக்கு, கோட்டை மாரியம்மன் கோயில் இருக்கு. இந்த கோயிலில் வந்து அம்மன் சிலை, பைரவர் சிலை என்று பல்வேறு சிலைகள் இந்த கோட்டையில் இருக்கு. அதே போல இந்த கோட்டையினுடைய முன் மண்டப விதானங்களில் ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கு. இவைகள் வந்து கெட்டி முதலி காலத்தை சேர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. கடைசியில் 1768 பாலக்கோடு தொப்பூர் கணவை வழியாக ஹைதர் அலி ஒரு பெரும்படையோட வந்து ஓமலூர் கோட்டையை கைப்பற்றி அதை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்த ஆங்கிலேயர்களிடமிருந்து அந்த கோட்டையை வந்து கைப்பற்றார். இது ஒரு சமீப காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சேலம் சந்தித்த ஒரு இறுதி போர்னு சொல்லலாம். அது ஒரு கடைசி போர். அந்த போரின் சாட்சியாகவும் ஓமலூர் கோட்டை இருக்கிறது. இந்த வரலாற்று சின்னத்தையும் இந்த வரலாற்று சிறப்புகளையும் தமிழக மக்கள் அறிந்து கொள்ளும்படி வகை செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: சோனா FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்துல இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காட்டில் இருக்கக்கூடிய தலைச்சோலை கிராமத்துக்கு போயிருந்தப்போ அங்கே பிரவீன் அப்படின்ற ஒரு ப்ரோ வந்து சந்திச்சிருந்தேன். அவர்கிட்ட அங்கே மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய வசதிகள்லாம் இருக்கா, கிளைமேட் சேஞ்ச் எப்படி இருக்கு, விலைவாசியில் ஏதாவது மாற்றம் இருக்கா, வனவிலங்குனால ஏதாவது பிரச்சனைகள் வருதா அப்படின்றது எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேங்க. நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாதுல்ல, நீங்களும் கேட்கணும் இல்லையா? இதோ உங்களுக்காக அவர் பேசின விஷயங்கள் அவரோட குரல்லையே.
4: வணக்கம் ப்ரோ. உங்கள் பேர் பிரவீன்குமார்.
5: பிரவீன்குமார், எந்த கிராமத்தில் இருக்கீங்க?
4: தலைச்சோலை ப்ரோ.
5: எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க?
4: இங்கே வந்து 20 வருஷம்.
5: 20 வருஷமா? சின்ன வயசில் அந்த கிளைமேட்டுக்கு இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு என்ன மாதிரியான வித்தியாசம் பார்க்குறீங்க?
4: அப்போல்லாம் கொஞ்சம் கிளைமேட் கரெக்டாக இருந்துச்சு, இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் அடிக்கடி ஆகிட்டே இருக்கு.
5: எதனால நினைக்கிறீங்க?
4: இப்போ வந்து மரம்லாம் வெட்டுறாங்க, அந்த மாதிரி இருக்கு.
5: ஓகே. விலைவாசி அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன?
4: விலைவாசி இப்போ கொஞ்சம் ஏறிடுச்சு.
5: இங்கே மக்கள் வந்துட்டு என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்க?
4: இங்கே காஃபி, மிளகு, இதுதான்.
5: அது மட்டும்தான் இங்கே வாழ்வாதாரத்துக்காக விவசாயத்தை தவிர்த்து மக்கள் என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறாங்க?
4: என்ன மீ வந்து பாதி பேர் ஒர்க் போகிறாங்க வெளியே, மீதியெல்லாம் விவசாயம் தான்
5: எஸ்டேட்டுக்கு.
4: ஆமாம்.
5: ஓகே. இங்கே வந்துட்டு வேறு ஏதாவது இங்கே மருத்துவமனை வசதி இருக்குங்களா?
4: மருத்துவமனை இருக்குது, ஆனால் வசதி அதிகமாக தான் இருக்கும்.
5: பள்ளிக்கூட வசதி?
4: பள்ளிக்கூடம் இருக்கா? இங்கே அதிகமாக யாரும் சேர்த்துறதால எல்லாம் ஏற்காடு தான் போய் சேர்த்துறேன்.
5: எதுனால போகும்?
4: இங்கே வந்து அதிகமாக எதுவும் டீச்சிங் அதிகம் இல்லை.
5: ஓகே. எத்தனாவது வரைக்கும் இருக்குது?
4: 8th வரைக்கும் ப்ரோ.
5: சாலை வசதியெல்லாம் இருக்குங்களா?
4: சாலை வசதி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பறிஞ்சிருக்கு ப்ரோ.
5: இங்கே சுற்றுலாத்தலம் அப்படின்னா எது?
4: அண்ணாமலையார் கோயில் ப்ரோ.
5: அண்ணாமலையார் கோயில் திருவிழா அப்போ நடக்கும். அண்ணாமலையார் கோயிலை பற்றி ஏதாவது ஒரு சில விஷயங்கள்?
4: அது வந்து கார்த்திகை மாதத்தில் நடக்கும், தீபத்தன்னைக்கு தீபம் ஏற்றுவாங்க.
5: அவ்வளோதான். இங்கே வனவிலங்கு பிரச்சனைகள் ஏதாவது இருக்குங்களா?
4: அது காட்டாரம்பு ப்ரோ, அடிக்கடி இங்கே இந்த சைடில் வந்துடும். தனியாக கிணத்துக்கெல்லாம் போகணும்னா கொஞ்சம் கஷ்டம்.
5: இங்கே வந்துட்டு வேறு என்ன கஷ்டங்கள் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த கிராமத்தில்?
4: வேறு
5: பேருந்து வசதி இருக்குங்களா?
4: பேருந்து வசதி இருக்குது, அங்கே வருது ப்ரோ. காலையில் ஈவினிங் மட்டும்தான் ப்ரோ, டைமிங் மட்டும்தான்.
5: என்னென்ன டைம் வருது?
4: காலையில் வந்து 8 மணி, ஈவினிங் வந்து 4 மணி.
5: ஓகே. இங்கே மற்ற திருவிழாக்கள்லாம் எப்பப்போல்லாம் நடக்கும்?
4: இங்கே வந்து பங்குனியில் ஒரு டைம் நடக்கும், அப்புறம் சித்திரையில் ஒரு டைம் நடக்கும்.
5: என்ன திருவிழா?
4: பங்குனியில் வந்து முருகனுக்கு பால் கூட எடுத்துகிட்டு போகிறோம், சித்திரையில் வந்து அம்மன் எல்லாம்.
5: நீங்கள் என்ன பண்ணுறீங்க ப்ரோ?
4: நான் படிக்கிறேன் ப்ரோ.
5: என்ன படிச்சுட்டு இருக்கீங்க?
4: நாங்கள் பிகாம் ப்ரோ.
5: எங்கள் காலேஜ்?
4: சோனா காலேஜ், சேலம்.
5: சோனா காலேஜ். தேங்க்யூ ப்ரோ.
4: தேங்க்யூ ப்ரோ.
3: ரொம்பவுமே அருமையாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு பிரவீன் ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ, இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்களே, தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்கள் தருவனுங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: உங்க பையன் வீட்ல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்ட்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயகா மிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயகா மிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 7358201234.
3: Sona FM. Sona FM.
4: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. All of them are one school. Sona Valiyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful design panna Sona Valiyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 94425-92160.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இத ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட ஸ்விட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சிட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி ஸ்விட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈர இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டென்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். நம்ம நிகழ்ச்சியோட இந்த பகுதியில ஏற்காடு மக்களோட கலாச்சாரம் கலைய பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்போங்க. அந்த வகையில் இன்னைக்கு பிளியூர் கிராமத்துக்கு நான் போயிருந்தப்போ அவங்க ஒரு கும்மி பாட்டு பாடினாங்க. அந்த பாட்டு ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த பாட்டை நான் கேட்டேன், நீங்களும் கேட்கணும் இல்லையா? இதோ உங்களுக்காக அந்த பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வந்து எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க.

எங்க படியாள

ரொம்ப அருமையா இருக்கு இல்லைங்க, ரொம்ப அருமையா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அந்த இடத்துல நான் உட்காந்து அவர் பாடும்போது கேட்க கேட்க அப்பா செம்மையா இருந்ததுங்க. சத்தியமா நீங்களுமே வந்துட்டு சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா இருக்காட்டில் ஏதாவது திருவிழா சமயத்தில் நீங்கள் போய் உட்காந்து கேட்டீங்க அப்படின்னா மெய் மறந்து உட்காந்து கேட்பீங்க. எந்த ஒரு மியூசிக்குமே இல்லை, கைத்தட்டல் மட்டும்தான், அதோட சேர்த்து அவங்களோட வாய்ஸ் ரெண்டும் சேர்ந்து ரொம்ப சூப்பரான காம்போவாக அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப அருமையான பாட்டாக இருந்தது. நான் கேட்டு ரசிச்சா நீங்களும் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம் நேர்களே. கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் தரவு உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண் தாங்க. நம்ம நிகழ்ச்சியோட நான்காவது பகுதியில் எப்பயுமே ஏற்காட்டில் பதிவு செய்யப்பட்ட ஏதாவது ஒரு ஸ்பீசிஸை பற்றி தெரிஞ்சுப்போம், அப்படி இல்லைன்னா சேலம் மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட ஏதாவது ஒரு ஸ்பீசிஸை பற்றி தெரிஞ்சுப்போங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஆசிய பச்சை தேனி உண்ணி, வானத்தில் பறக்கக்கூடிய வண்ண வேட்டைக்கார பறவை, இதை பற்றி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வண்ணமயமான தோற்றத்தாலையும் வியக்க வைக்கக்கூடிய வேட்டையாடும் திறமையாலையும் புகழ்பெற்ற ஒரு சின்ன பறவை தாங்க இந்த ஆசிய பச்சை தேனி உண்ணி. பேர்லயே இருக்கிறது மாதிரி தேனீக்களை வேட்டையாடுறதுல சிறந்த பண்பு கொண்டது இந்த பறவை. இயற்கையோட திறமையான வான்வெளி வேட்டைக்கார பறவைன்னு கூட சொல்லலாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆசிய பச்சை தேனி உண்ணி தெற்கு ஈரானோட இந்திய துணைக்கண்டம் வழியா வியட்நாம் வரைக்கும் பரவலா இருக்கு. இந்தியா, இலங்கை, நேபாளம், பங்களாதேஷ் மற்றும் தென்கிழக்கு ஆசியாவோட பல பகுதிகளில் இது ரொம்பவுமே பொதுவான பறவையா இருக்குங்க. திறந்த புல்வெளிகள், புதர் பகுதிகள், விவசாய நிலங்கள் மற்றும் கிராமப்புற சூழல்களில் இதை அடிக்கடி பார்க்க முடியும். இந்த பறவையோட தோற்றம் ரொம்பவுமே அழகானது. முழு உடம்பும் பளிச்சுன்னு பச்சை நிறத்தில் இருக்கும். தொண்டை பகுதியில் நீல நிற ஒளிர்வும் தலையில் தங்கம் கலந்த செம்பழுப்பு நிறமும் இருக்குங்க. கண்கள் வழியாக செல்லக்கூடிய கருப்பு நிற கோடு இதோட முகத்துக்கு ஒரு தனித்துவமான தோற்றத்தை அளிக்குதுங்க. நீண்ட மைய வால் இறகுகள் இதோட அழகை ரொம்பவுமே அதிகரிக்குதுன்னு சொல்லலாம். தேனி உண்ணியோட வாழ்க்கை முழுசுமே வேட்டையாடும் திறமையை சுற்றியே தாங்க அமைஞ்சிருக்கு. மின் கம்பிகள், வேலி கம்பங்கள் மற்றும் மரக்கிளைகளில் அமைதியாக உட்கார்ந்திருந்து ஒரு பூச்சி பறந்து போன உடனே மின்னல் வேகத்தில் பாய்ந்து அதை பிடிச்சு மறுபடியும் அதே இடத்துக்கு திரும்பிக்குங்க. தேனி, குளவி, எறும்பு, வண்டு மாதிரியான பறக்கும் பூச்சிகள் தான் இதுக்கு முக்கிய உணவாக இருக்கு. தேனீக்களை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை அகற்றும் புத்திசாலித்தனமும் இதுக்கு இருக்குங்க. பிடித்த பூச்சியை ஒரு கிளையில மறுபடியும் அடித்து அந்த பூச்சியோட கொடுக்கையும் கடினமான வெளிப்புற தோலையும் நீக்கிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே சாப்பிட்டுருதுங்க. இந்த பறவைகள் ரொம்பவுமே சமூக உணர்வு கொண்டது. பெரும்பாலும் சின்ன குழுக்களாக வாழுது. மாலை நேரங்களில் நூற்றுக்கணக்கான பறவைகள் ஒன்றா சேர்ந்து தங்கக்கூடிய காட்சியும் ரொம்ப அருமையான காட்சியா இருக்குங்க. அப்போ அதோட தொடர்ச்சியான குரல்கள் அந்த பகுதியை உயிர்ப்போட மாத்திடுது. இனப்பெருக்க காலம் பொதுவா மார்ச்ல இருந்து ஜூன் வரைக்கும் நீடிக்குது. இது மணல் கரைகள், அப்படி இல்லைன்னா மண் மேடுகள்ல சுரங்கம் மாதிரியான குழிகளை தோண்டி கூடுகள் அமைக்குது. சில சமயங்கள்ல அந்த சுரங்கங்கள் 1.5 மீட்டர் நீளம் வரைக்கும் இருக்குமாங்க. அதோட முடிவுல இருக்கக்கூடிய பாதுகாப்பான அறையில தான் 3-5 முட்டைகள் இடப்படுது. ஆண் மற்றும் பெண் பறவைகள் ரெண்டுமே சேர்ந்து குஞ்சுகளை வளர்க்குது. ஆசிய பச்சை தேனி உண்ணி சுற்றுச்சூழலுக்கு பயனுள்ள பறவையா இருக்குங்க. பூச்சிகளோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்துறது மூலமா இயற்கை சமநிலையை பேண உதவுது. இதனால விவசாய நிலங்கள்லயும் இது முக்கிய பங்கு வகிக்கிறதா சொல்லப்படுது. வண்ணமயமான தோற்றம், வேகமா பறக்கக்கூடிய திறன், அது மட்டும் இல்லாம புத்திசாலித்தனமா வேட்டையாடக்கூடிய பழக்கம் அப்படின்னு சொல்லி பல சிறப்புகளை தனக்குள்ள வச்சிருக்கக்கூடிய ஆசிய பச்சை தேனி உண்ணி இயற்கையோட அழகின் அற்புதங்கள்ல ஒன்னா இருக்குங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறீர்களே. நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: அடுத்து வருவது நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை.

0: 97.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பத்தியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபு அப்படின்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில உலகத்துல பல பழங்குடி சமூகங்கள் தங்களுக்கென தனித்துவமான மொழி, பண்பாடு மற்றும் வாழ்க்கை முறைகளை கொண்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தங்க தான் ஆஸ்திரேலியாவோட நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்துல வாழ்ந்த வாங்காய் புவான் மக்கள். அவங்களை பத்தி தான் இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருந்தாங்க. வாங்காய் புவான் மக்களோட மொழி இங்கியம்பா மொழியோட ஒரு தனித்துவமான வட்டார மொழியா இருந்ததுங்க. என்ன தருண் இது இங்கியம்பா அப்படின்றீங்களே அப்படின்னா, ஆமாங்க, ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒவ்வொரு நாட்டிலையுமே அவங்களோட மொழிக்குன்னு தனித்துவமான பேரை சூட்டியிருக்காங்க ஒவ்வொரு பழங்குடியின மக்களுமே. இந்த தனித்துவமான வட்டார மொழியா இருந்தது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து காலப்போக்கில் அந்த மொழி பயன்பாட்டிலிருந்து குறைஞ்சிட்டாலுமே அதோட சில சொற்கள் மற்றும் பதிவுகள் இன்னைக்குமே பாதுகாக்கப்பட்டுட்டு வருதுங்க. மொழி அப்படின்றது ஒரு சமூகத்தோட வரலாற்றையும் அறிவையும் சுமந்துட்டு போகக்கூடிய பாலமாக இருக்கிறதுனால இந்த மொழி மரபு ரொம்பவுமே முக்கியமானதாக கருதப்படுது. வாங்காய் புவான் சமூகத்தில் ஒழுங்குமுறையான சமூக அமைப்பு காணப்பட்டதுங்க. அவங்களோட பல வகுப்புகளாக பிரிஞ்சு, அதாவது பல குழுக்களாக பிரிஞ்சு வாழ்ந்தாங்க. காக்கை, கங்காரு, இகுவானா, பாண்டிகூட் மாதிரியான விலங்குகள் அவங்களோட டோட்டெம் அடையாளங்களாக இருந்ததுங்க. இந்த அமைப்பு திருமண முறைகளையும் சமூக உறவுகளையும் வழி நடத்தினது. அவங்களோட கலாச்சாரத்தில் கதைகளுக்கும் புராணங்களுக்கும் முக்கிய இடம் இருந்ததுங்க. அதில் ரொம்பவுமே சுவாரஸ்யமான ஒன்று ஈமு பறவையை பற்றின கதை. ஒரு காலத்தில் ஈமுவுக்கு பெரிய ரெக்கைகள் இருந்ததாகவும், வஞ்சகமாக நடந்துகிட்ட ஒரு பறவையின் காரணமாக அது பறக்கும் திறனை இழந்ததாகவும் அந்த கதை சொல்லுது. அதுக்கப்புறம் உடைந்த ஒரு முட்டையிலிருந்து சூரியன் உருவானதாக அவங்க நம்பினாங்க. இந்த மாதிரியான கதைகள் இயற்கையையும் மனித வாழ்க்கையையும் இணைக்கக்கூடிய அவங்களோட கற்பனை வளத்தை வெளிப்படுத்துதுங்க. வாங்காய் புவான் மக்களோட மொழியில சில சுவாரஸ்யமான சொற்களுமே இருக்கு. பாப்பா அப்படின்றது தந்தையையும், குனி அப்படின்றது தாயையும், புர்ரே அப்படின்றது குழந்தையையும் குறிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இங்காவா அப்படின்றது ஆமா அப்படின்னும், வாங்கே அப்படின்றது இல்லை அப்படின்ற பொருளையுமே தருதுங்க. இன்னைக்கு வாங்காய் புவான் மக்களோட சந்ததியினர் தங்களோட பாரம்பரிய மொழி மற்றும் கலாச்சாரத்தை மறுபடியும் உயிர்ப்பிக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு வராங்க. அவங்களோட வரலாறும் அறிவும் ஆஸ்திரேலிய பழங்குடி பாரம்பரியத்தோட முக்கிய அங்கமாக தொடருதுங்க. வாங்காய் புவான் மக்களோட கதை, மொழி, பண்பாடு மற்றும் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையோட அருமையை நமக்கு நினைவூட்டுது. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில், ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நம்ம சோனா எஃப்எம் 97.8 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட வாட்ஸ்அப்க்கு அனுப்பலாம், அப்படி இல்லைன்னா கால் பண்ணியுமே சொல்லலாம். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண், சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடாபை பயணியர்களே, நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய நிகழ்ச்சி தான் நம்மளோட நிகழ்ச்சிங்க. இன்றைக்கி யாரோட ஒரு கதையை சொல்ல போகிறேன் அப்படின்னா, என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்டதும் நமக்கெல்லாம் ஞாபகம் வரக்கூடிய ஒருத்தர், இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சார் அவரோட ஒரு கதை தாங்க இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேங்க. தமிழ் சினிமாவை ஸ்டூடியோக்குள்ளேருந்து அப்படியே நம்ம ஊர் களிமண்லேயும் வயல்வெளிகள்லேயும் கொண்டு வந்தவருங்க பாரதி ராஜா சார். இவருடைய நேட்டிவ் தேனி மாவட்டம் அள்ளி நகரம். பாரதி ராஜா சார் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே எனக்கு தெரியுது இல்லைங்களா, இவரோட இயற்பெயர் சின்னசாமிங்க. தேனி மாவட்டத்தில் பிறந்து ஒரு கட்டத்தில் சென்னைக்கு வராருங்க. அதாவது ஆரம்பத்தில் ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்குதுங்க. கவர்மெண்ட் வேலை கிடைச்சதுக்கப்புறமா யாராச்சும் அதை விட்டுட்டு சினிமாக்குள்ளார வருவாங்களா? ஆனால் பாரதி ராஜா அவர்கள்

அந்த கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு சினிமாவுக்குள்ளார வந்திருக்கார். அந்தளவுக்கு அவருக்கு வந்து சினிமா மேலே ஒரு பெரிய ஒரு ஆர்வம். சின்ன வயசில் படிப்பு மேலே அவ்வளவா அவருக்கு வந்து கவனமே இல்லைங்க, முழுவதுமாக நடிப்பு மேலே பெரிய ஆசை. ஸ்கூல் காலேஜ் அப்படின்னு படிக்கும்போதே நாடகங்களில் நடிக்க ஆரம்பிக்கிறார், அதே மாதிரி நிறைய மேடைகளில் பேச ஆரம்பிக்கிறார். ஆனால் குடும்ப சூழ்நிலை காரணமாக ஏதாவது ஒரு வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம், பொது சுகாதாரத்துறையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேலைக்கு வந்து போகிறாருங்க. அப்போ அவருக்கு சம்பளம் 75 ரூபாய், இருந்தாலும் கவர்மெண்ட் வேலை. இப்படி வேலைக்கெல்லாம் போனாலும் ஒரு மனசுக்குள்ளார சினிமா சினிமா அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தாங்க இருந்திருக்கு. நம்ம கட்டாயமாக வந்து இங்கே இருக்க முடியாது, நம்ம வந்து மெட்ராஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு சினிமா கனவுகளோட சென்னைக்கு வராருங்க. இதுதான் ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா, நல்ல சம்பளம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் இவருடைய கனவுகளுக்கோசரம் அந்த வேலையவே விட்டுட்டு சென்னைக்கு வராருங்க. தொடர்ந்து இயக்குனர் இமயம் பாரதிராஜா சாரோடைய கதையை நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேங்க. அப்படி இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சார் அவரோட ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலைக்கு போகிறாரு, ஒரு கவர்மெண்ட் வேலை. ஆனால் சினிமா மேலே இருக்கிற ஆசையினால் அந்த வேலையை விட்டுட்டு மெட்ராஸ், இன்றைக்கி நம்ம வந்து சென்னை அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய மெட்ராஸுக்கு வந்து வராருங்க சினிமா கனவுகளோடு. வந்த உடனே அவருக்கு வந்து சான்ஸ் கிடைச்சதா அப்படின்னா இல்லைங்க. நிறைய அவமானங்கள், கஷ்டங்கள், இது எல்லாத்தையுமே பாரதி ராஜா சார் வந்து ஃபேஸ் பண்ணுறாருங்க. கன்னட இயக்குனர் புட்டண்ணா கணக்கல், பி புள்ளையா, இந்த மாதிரி ஜாம்பவான்கள் கூட உதவி இயக்குனராக சேர்ந்து சினிமாவுடைய அரிச்சுவடியை கற்றுக்கிறாருங்க பாரதி ராஜா சார். தமிழ் சினிமா அதில் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூயட் பாட்டெலாம் வரும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து காஷ்மீருக்கு போயிட்டு தான் எடுப்பாங்க. அதே மாதிரி இல்லாட்டி ஏவிஎம் ஸ்டூடியோவில் செட்டு போட்டு எடுப்பாங்க. பாரதி ராஜா சார் வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி டூயட் பாட்டெலாம் நேராக கிராமத்துக்கு போயிட்டு எடுக்க ஆரம்பித்தாங்க. 16 வயது நீடு அப்படின்ற ஒரு படத்திலலாம் நம்ம பார்த்துருப்போம், அந்த கிராமத்து சாயல் அப்படின்றது இருக்குங்க. கமல்ஹாசன் சார், ரஜினிகாந்த் சார், அதுக்கப்புறம் ஸ்ரீதேவி மேம் அந்த ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க. மேக்கப் இல்லாமல், அந்த மேக்கப் இல்லாத முகங்களை ரொம்ப அழகாக காட்டியிருப்பாருங்க. நிஜமான வெயில், நிஜமான மாட்டு வண்டி, அந்த ஆர்ட் ஃபிலிம் ஓடாதுன்னு சொன்னவங்களுக்கு மத்தியில் அந்த ஒரு திரைப்படங்கள் ஓடிக்கிட்டே இருந்ததுங்க மாதக்கணக்கில் திரையரங்குகளில். இளையராஜா அவர்களுடைய இசையும் பாரதி ராஜா அவர்களுடைய அந்த விஷுவலும் சேர்ந்து தமிழ் சினிமாவையே வந்து ஒரு உழுக்கு உழுக்குனது அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் சொல்லிக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குங்க, பாட்டை கேட்டு வந்துடுங்க. பாட்டை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நான் பேசிகிட்டே இருக்கலாம். பாரதி ராஜா சாருடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், பாட்டை கேட்டுருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஹே சுரேஷ், எப்போ பார்த்தாலும் கிளாஸ்ல பேசிக்கிட்டே இருக்க.
2: சார், அது நான் இல்ல சார்.
1: சரி, ஏபிசிடி எத்தனை எழுத்து சொல்லு பார்க்கலாம்.
2: மொத்தம் 4 எழுத்து சார்.
1: ஹே பாய், ஏபிசிடி மட்டும் நான் கேட்கல, ஏபிசிடி மொத்தமா எத்தனை எழுத்துன்னு கேட்டேன்.
2: அடா என்ன சார், அப்படின்னா மொத்தம் 52 எழுத்து சார்.
1: 52? அது எப்படிடா?
2: சின்ன எழுத்து 26, பெரிய எழுத்து 26 சார். அப்படின்னா மொத்தம் 52 தானே சார் வரும். என்ன சார் கணக்கை இவ்வளவு வீக்கா இருக்கீங்க?
3: உங்களுக்கு அறிவோ அறிவு

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இதை ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட சுவிட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சுட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி சுவிட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈர இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம நிகழ்ச்சி. இன்னைக்கு இயக்குனர் இமயம் பாரதிராஜா சாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிட்டு இருக்கேங்க. தேனி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் இருந்து அவர் வந்து சென்னைக்கு வந்து வராருங்க சினிமா கனவுகளோடு. ஆரம்பத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக சினிமாவை வந்து கற்றுக்கிறாரு. அதற்கப்புறம் கிராமம் சார்ந்த நிறைய திரைப்படங்கள், அதாவது கிராமத்தை காட்டியிருப்பார், வயல்வெளிகளை காட்டியிருப்பார், கிராமம் எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டியிருப்பாருங்க. பொதுவாக டூயட் அப்படின்னா காஷ்மீரில் எடுப்பாங்க, ஆனால் இவர் வயல்வெளிகளில் எடுப்பாருங்க. தமிழ் சினிமாவையே கிராமம் நோக்கி திருப்பினார் அப்படின்னு கூட சொல்லலாங்க. பாரதிராஜா சார் அவரோட திரைப்படங்களில் அந்த டைட்டில்லாம் வரும்போது என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குரல் ஆரம்பத்தில் ஒலிக்கும். அப்போ தியேட்டர்லே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே அந்த கைத்தட்டல்கள் சத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அவர் தமிழ் சினிமாவுடைய ஒரு இயக்குனர் மட்டுமே இல்லைங்க, தமிழ் சினிமாவுக்கு நிறைய புதிய முகங்களை கொடுத்த ஒரு முகவரி அப்படின்னு சொல்லலாங்க. கிழக்கே போகும் ரயில் அப்படின்ற ஒரு திரைப்படம் மூலிமா ராதிகா மேம் அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அலைகள் ஓய்வதில்லை மூலிமா கார்த்திக் ராதா மேம் அவங்கள வந்து அறிமுகப்படுத்தினாங்க. மண்வாசனை மூலிமா பார்த்திங்க அப்படின்னா ரேவதி மேம் அறிமுகப்படுத்தினாங்க. சாண்டி பாண்டியன் சார், பசுபதி சார், நெப்போலியன் சார், பிரியாமணி மேம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை அவர் வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கிறாருங்க. அதுலேயும் அவர் அறிமுகப்படுத்திய ஹீரோயின்கள் அந்த பெயர்கள் மேக்சிமம் ஆர் அப்படின்ற எழுத்தில் ஸ்டார்ட் ஆகும். ராதிகா மேம், ராதா மேம், ரேவதி மேம், ரஞ்சிதா மேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆறில் வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. அது அவருடைய சென்டிமெண்ட்டாகவும் இருந்திருக்கு. அதே மாதிரி கிராமம் சார்ந்த படம் மட்டும்தான் பாரதராஜா சார் எடுப்பாரா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லைங்க. சிகப்பு ரோஜாக்கள் அப்படின்ற அந்த திரைப்படம் மூலிமா சைக்கோ த்ரில்லர் கொடுத்து மிரட்டிட்டார் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி டிக் டிக் டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி, அதுக்கப்புறமா முதல் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சிவாஜி சாரை வச்சு ஒரு காதல் காவியமே உருவாக்குனார் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி வேதம் புதிது எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச திரைப்படமாகவும் ஒரு புரட்சி திரைப்படமாகவும் அந்த ஒரு திரைப்படம் வந்து இருக்குங்க. இவரோட கதையை நான் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேங்க. இன்றைக்கி இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சாருடைய ஒரு கதையை தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேங்க. தேனி மாவட்டத்திலேருந்து சென்னை நோக்கி வராரு சினிமா கனவுகளோடு. அவர் கிடைச்ச வெகுமதி தேசிய விருதுகள், 6 விருதுகள், 4 ஃபிலிம்ஃபேர் விருதுகள். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசோட விருதுகள், இந்திய அரசோட உயரிய பத்மஸ்ரீ விருது, சத்யபாமா பல்கலைக்கழகம் கொடுத்த கௌரவ டாக்டர் பட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள்லாம் பாரதி ராஜா சாரை அழகுப்படுத்தினது அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி அவரோட கருத்தம்மா அப்படின்ற திரைப்படத்துக்கு தேசிய விருது கிடைச்சதுங்க. இந்த தேசிய விருதுக்கு அவர் கொடுத்த ஒரு மதிப்பு, பாரதி ராஜா சாரோட அம்மாவுடைய பெயரும் கருத்தம்மாள். அந்த கருத்தம்மாவுக்கு கிடைச்ச தேசிய விருதை தன்னுடைய அம்மா கருத்தம்மாள் கைகளாலேயே வாங்க வச்சது தான் அவரோட வாழ்க்கையோட நெகிழ்ச்சியான தருணம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் தங்கச்சி பாசம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சா கூட அந்த கிழக்கு சிமையில் வரக்கூடிய ஒரு பாடலை தான் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. இன்னைக்கு இருக்கவங்கள கூட, இன்னைக்கு அண்ணன் தங்கையாக இருக்கவங்கள கூட உருக வைக்கக்கூடிய ஒரு பாட்டாக அந்த ஒரு பாட்டும் அந்த ஒரு திரைப்படமும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி அந்தியத்தாரை அப்படின்ற ஒரு திரைப்படம் சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய அந்த வலிமையை பேசக்கூடிய ஒரு படமாக இருந்திருக்குங்க. இப்படி நிறைய படைப்புகளை அவர் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் சில வெற்றி படங்களில் அவருடைய நடிப்பு ஒரு சிறந்த நடிப்பாக இருந்ததுங்க. ஆயுத எழுத்து அப்படின்ற ஒரு திரைப்படத்துலையும், குரங்கு பொம்மை அப்படின்ற ஒரு திரைப்படத்துலையும், திருச்சிற்றம்பலம் அப்படின்ற ஒரு திரைப்படத்துலையும் அவருடைய நடிப்பு ஒரு சிறப்பான விஷயமாக இருந்ததுங்க. தொடர்ந்து பாரதி ராஜா சாரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேங்க, கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தொடர்ந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுருங்க. பாடலை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ஒமேகா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. இன்னைக்கு இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சாரோட ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அவரோட வாழ்க்கையில் நடந்த சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். 1980 நிழல்கள் படத்துக்காக ஒரு புதுமையாக பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ராஜா சார் வந்து தேடிக்கிட்டு இருந்தாருங்க. அப்போ ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஒருத்தர் எழுதின கவிதைகள் அவர் கை கிடைக்குது. அந்த வரியை பார்த்த உடனே மிரண்டு போகிறாரு. யாருப்பா இவர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி பாரதி ராஜா சாரால் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். அவரோட முதல் பாட்டு தான் பொன்மாலை பொழுது அப்படின்ற பாடலுங்க. தொடர்ச்சியாக அதே மாதிரி பாரதி ராஜா சார் அறிமுகப்படுத்தின ஹீரோயின்கள், அந்த பெயர்கள்லாம் 6 எழுத்தில் ஆரம்பிக்கும். ராதிகா, ராதா, ரேவதி, ரஞ்சிதா அப்படின்னு. இது அவர் வந்து பிளான் பண்ணி பண்ணலை. கிழக்கே போகும் ரயில் அப்படின்ற அந்த ஒரு படத்தில் சுஜாதா அப்படின்ற அந்த பெண்ணோட பேரை ராதிகா அப்படின்னு மாற்றுறாங்க. அதாவது ராதிகா மேமோட ரியல் நேம் சுஜாதா. அதே மாதிரி அலைகள் ஓய்வதில்லை படத்தில் உதயா அப்படின்ற ஒரு பெண்ணோட பேரை ராதான்னு மாற்றுறாங்க. நடிகை ராதா மேமோட ரியல் நேம் வந்து உதயா. அதற்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து, சார் உங்களுக்கு 6 அப்படின்ற எழுத்து வந்து ராசியாக இருக்குது, அதனால் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் பேர் வச்ச எல்லா ஹீரோயின்களுக்கும் 6 அப்படின்ற லெட்டர்லேயே வச்சுருக்காருங்க பாரதி ராஜா சார். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், 16 வயது நிலை திரைப்படம் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பிடிச்ச திரைப்படம். இந்த கதையை எழுதினப்போ அதில் வர அந்த சப்பானி அப்படின்ற கேரக்டருக்கு கமல் சாரை தவிர வேறு யாரும் செட்டாக மாட்டார் அப்படின்னு நினச்சாருங்க. ஆனால் அப்போ கமல்ஹாசன் சார் தமிழ் சினிமாவோட ஒரு ஹீரோவாக, ஒரு மாஸ் ஹீரோவாக இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த கேரக்டர் கால் வந்து ஊனமுற்று இருக்கணும், மேக்கப் இல்லாமல் நடிக்கணும், அழுக்கு வேட்டி கட்டிக்கிட்டு நடிக்கணும். இப்போ இப்படி நடிக்கணும்னு சொன்னப்போ நிறைய பேர் வந்து எல்லாம் ஷாக் ஆனாங்க. ஆனால் பாரதி ராஜா சாரோட கதையை நம்பி கமல் சார் வந்து நடிச்சிருக்காருங்க. அந்த படம் பெரிய ஹிட் ஆகிருக்கு. கேரக்டர் வந்து எல்லாராலையும் பாராட்டப்பட்டது அப்படின்னு சொல்லலாங்க. இன்றைக்கி பாரதி ராஜா சாரோட கதை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நேற்று அவரோட இறப்பு செய்தி கேட்டு எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அவரோட அந்த படங்கள்லாம் அவங்க பார்த்து ஃபீல் பண்ண விஷயங்கள்லாம் நினச்சி அவருக்கு வந்து இரங்கலும் தெரிவித்தாங்க. அவர் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே அவர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த நினைவுகளை வந்து மீடியாஸில் அப்போ இருந்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. மீண்டும் அடுத்த நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் ஒரு கதையோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.